0: உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற தேவ ஜனமே, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் தேவனுடைய ஜனத்தை திரும்பவும் ஒன்று சேர்த்து தம்முடைய திட்டத்தை தம்முடைய தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆலயம் உடைக்கப்பட்டது, ஆலயம் மறுசீரமைக்க முடியாதபடி சுட்டரிக்கப்பட்டது, அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டது, ஆலயத்தின் பொக்கிஷங்கள் சூறையாடப்பட்டது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் தற்பொழுது அந்த சிறையிருப்பின் காலத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேசம் தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற ஒரு தேசமாய் மாறி நின்றது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:11 இப்படியாக சொல்லுகிறார், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், ஒரு உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார், எதை திட்டம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார், எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதறப்பட்டு போன ஜனங்கள் திரும்பவும் அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவ திட்டம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிதறப்பட்டு வெளி தேசங்களுக்கு கடந்து சென்றவர்கள் ஆங்காங்கே தாங்கள் நிரந்தரமாக குடியேற்றும் மண்டமாக மாறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த நாட்டின் கலாச்சாரத்தில் வாழ படிக்க அர்ப்பணித்து சொந்த தேசத்தினுடைய ஆழங்களையும் சொந்த தேசத்தினுடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் மறந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு எழும்பி நிற்கிறது. ஆனால் தேசமோ சூர சத்துருவினால் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவ ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது, சிதறி இருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்கள் எங்களால் முடிந்தால் நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களால் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர இயலாது என்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னும் சொல்லுகிறார்கள், எங்கள் தேசம் இன்னும் சாதாரணமான சூழ்நிலைக்கு வரவில்லை, ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, ஆகாயில் சொல்லுவது போல் இன்னும் காலம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளிலே ஒரு காரியத்தை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கலாம். நாம் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நான் ஒரு தலைவனை உராஞ்சுகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்து ஒருவனை திட்டம் பண்ணி நான் கொண்டு வர விரும்புகிறேன். சிறையிருப்பில் இருக்கிற ஜனமே, நீ எருசலேமுக்கு கடந்து போய் என் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவாயா என்கிற ஒரு ஏக்கத்தின் சத்தம்தான் இன்று காலையில் ஒரு வேத தியானம். இன்று காலையில் ஒரு வேத தியானம். ஆண்டவருடைய நம்பிக்கை, என் ஜனம் என் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும், என் ஸ்தானத்திற்கு திரும்பி வர வேண்டும், என் தேசம் எழும்ப வேண்டும், என் பட்டணம் எழும்ப வேண்டும், என் நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். சத்துரு சூறையாடிக்கொண்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கிற அவனுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது என்பதை செய்தியாக கர்த்தர் தேசங்களுக்கு அறிவிக்கிறார். சிதறப்பட்டிருக்கிற ஜனமே, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து நான் ஏற்படுத்தி நான் திட்டம் பண்ண என் திட்டத்திற்குள் நான் நிறைவேற்ற இருக்கக்கூடிய காரியத்திற்குள் நான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்திற்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விரும்பி வேதாகமத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எழுப்பும்படியாக, இஸ்ரவேல் சிறையிருப்பினர் பாபிலோன் சிறையிருப்பினர் ஜனங்களை எழுப்பும்படி எப்படி செய்தாரோ அதன் பிரகாரமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் ஏற்கனவே ஒரு மாதிரியை செய்து காட்டி இருக்கிறேன், அதேபோல் நான் தேவ ஜனத்துக்கு செய்ய விரும்புகிறேன். இந்த செய்தி என் ஜனங்கள் இருதயத்தை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனம் ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனில் செட்டில் ஆகிவிட்டார்கள், தங்கள் பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விட்டது. அதனால் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே இந்த வசனத்தின் நிறைவேறுதல் நடக்கிறது. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் என்ன நிறைவேறுதலை கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு மனிதன் பிறக்கவே இல்லை. ஒரு மனிதன் பிறக்குவதற்கு முன்பதாக, பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறேன் ஒரு காரியத்தை. ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன், அவன் என்னென்ன செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்னென்ன சொன்னார் என்பதை மூன்று காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏசாயா 46:10 கர்த்தர் சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளை செய்யும்படி ஒருவனை ஏற்படுத்துவேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவை, தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், 11 என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், தூர தேசத்தில் இருந்து என் ஆண்டவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடி கொண்டிருக்கிறார். என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கூட்டம் எழும்பதா? என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷன் கர்த்தர் சொல்லுகிறார். 13 சொல்லுகிறார், நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திற்கு ரட்சிப்பும் இந்த தேசத்திற்கு ஒரு மகிமையையும் கட்டளையிடுவேன். அவன் கொண்டு வருவான், ஒரே ஒருவன் கொண்டு வருவான், அவனை என்னை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேசம் தேவனுடைய திட்டத்துக்குள் வருவதற்கு இன்றும் தேவன் தேவ ஜனத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார். தாமதிக்கிற ஒவ்வொரு காலமும் சத்துரு தன்னுடைய எல்லையை விரிவடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் சீரழிகிறார்கள், கடுமையாய் சீரழிகிறார்கள். போதைக்கு அடிமையான கூட்டம், விக்கிரக வணக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிற கூட்டங்கள், பாவம் விபச்சாரம் வேசித்தனத்தில் சீரழிந்து கிடக்கிற கூட்டங்களை என் கண்களால் காண்கிறேன். கடும் நோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயதிலேயே கடும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன். தேவனிடத்தில் முறையிடுகிறேன், இந்த சிறையிருப்பு மீளாதா? இந்த சிறையிருப்பு இந்த ஜனங்கள் வெளியே வரமாட்டார்களா? தேவன் தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ? தேவன் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்ப மாட்டீரோ என்கிற ஒரு ஏக்கத்தின் குரல் இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. கர்த்தர் கோரேசை கர்த்தர் எழுப்பினார். அவன் காரியத்தை சொன்னான். அவன் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோரேஸ் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்வான். அவன் தேவனுடைய ஆலோசனையை அவன் நிறைவேற்றுவான். ஏசாயா 44:28 சொல்லுகிறது, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொன்னார். மூன்று காரியம். ஒன்று, எனக்கு சித்தமானவைகளை செய்வான். இரண்டாவது, என் ஆலோசனையை நிறைவேற்றுவான். மூணாவது, எனக்கு பிரியமானதை செய்வான். இந்த மூன்று கூட்டத்தை ஆண்டவர் இன்று காலையில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்கள் இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம்? எஸ்ராவின் புஸ்தகம் 4:36 போவதற்கு முன்பாக 2:22-23 வாசித்து பாருங்கள். 21 வாசித்து பாருங்கள். என்னுடைய நேரம் முடிவதற்குள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் 21 வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும், அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இன்றும் சொல்லுகிறேன், பாழாய் கிடக்கிறது தேசம். அது தன்னுடைய நாட்களை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அந்த தான சத்தத்தை நான் துணிக்கிறேன். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1 கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். சிறையில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு கட்டளை வருகிறது. யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கடந்து போங்கள், தேவனுடைய வேலையை செய்ய போங்கள், உங்க தேசத்துக்கு கடந்து போங்கள். அவனுடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இன்றைக்கு அதே விளம்பரத்தை இந்த செய்தியின் ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்குள் யாருக்கு தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று யாருடைய இருதயம் துடிக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை பதியப்படுகிறாரோ அவர்கள் எழுப்புங்கள், தேசத்தை திரும்பி பாருங்கள், தேசத்தினுடைய ஜனங்களுடைய அழிவை கொஞ்சம் கவனியுங்கள். கதறுகிற சிறையிருப்பின் அனுபவத்தின் சத்தங்கள் காதுகளில் மாத்திரமல்ல இருதயத்தையும் பாதிக்கிறது. தேவஜனமே, ஒரே காலங்களில் நாம் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சேஃப் ஜோன்ல நாம் இருக்கிறோம். ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் கண்ணீரில் இருக்கிறார். தேசம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் ஒருவனை எழுப்பி அவன் மூலமாய் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட கட்டளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பினார். செர்பாபேல் தலைமையிலே ஆலயத்தை கட்டும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். இஸ்ராவின் தலைமையிலே ஆலயத்தை பரிசுத்தமாக்கும்படி ஒரு கூட்டத்தை எழுப்பினார். நெகேமியாவை அலங்கம் கட்டும்படி கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்தார். ஆலயம் கட்டப்பட்டது, ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது, அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டது, தேவ ஜனங்களும் ஆலயத்துக்குள் இணைக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. எஸ்ராவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரா 1:4 சொல்லுகிறது, அந்த ஜனத்தில் மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ, அந்த வார்த்தை எவ்விடத்தில், எந்த தேசத்தில் தங்கி இருந்தாலும் அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விண்ணப்பம் பண்ணி விளம்பரம் பண்ணி வைத்தார். 7 நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான். ராஜ்யபாரம் இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறது. தேவ ஜனமே எழும்பி வா, தேசத்தை கொஞ்சம் பா, சீரழிந்து கிடக்கிற தேசத்தை திரும்ப எடுத்து கட்ட சிதறி இருக்கிற ஜனத்துக்கு ஒரு அழைப்பை தருகிறார், அழைப்பை தருகிறார். எப்படி ஒரு செருபாபேல் எழும்பினார்களோ தன் தலைமையில், இஸ்ராவின் தலைமையில் எப்படி ஒரு குழு எழும்பினதோ, நெகேமியாவின் தலைமையில் எப்படி எழும்பினார்களோ, அதுபோல சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் தன் தேசத்திற்கு திரும்பி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் துணிக்க பண்ணுவார். எப்படி அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி ஜெயமாய் முடித்தார்களோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே சிறையிருப்பில் இருந்து மீட்டு தேவ தனம் ஆண்டவரே, தேசம், தேவ ஜனமும் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றி மகிழ்கிற ஒரு கூட்டமாய் எழும்பிவிட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமானவைகளையும் தேவனுக்கு சித்தமானவைகளையும் தேவனுடைய ஆலோசனையும் நிறைவேற்றுகிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தன் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் தன் வசமாவதற்கு, தேசம் தேவனை அறிவதற்கு தேவன் இன்னும் தேவ ஜனங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். மனம் திரும்புவோம், தேவனுடைய சித்தத்தின்படி தேசத்தை திரும்பி பார்ப்போம், எழுந்து கட்டுவோம். தேசம் திரும்பவும் ரம்மியமான நாட்களுக்குள் கடந்து வர கர்த்தர் கோரேசை எழுப்பினது போ, தலைவர்களை எழுப்பினது போ, உங்களையும் எழுப்பி தன் திட்டத்தை நிறைவேற்றுவராக. திரும்பவும் சொல்லுகிறேன், 3 காரியம் எனக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றுகிற கூட்டம், என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம், எனக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு கூட்டத்தை தமிழ் ஜனங்கள் மத்தியில் கத்த தேடி வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்லாண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் வைத்த வார்த்தைக்காய் நன்றி. சிதறி இருக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு தேவன் இருதயத்தில் இருந்து கொடுத்த ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணி இருக்கிறேன். இந்த சத்தம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், எழும்பி வர பண்ணட்டும். நீர் அதை செய்யும் திட்டமண்ண தேவன், நிறைவேற்றி முடிக்கிற தேவன் நீர். சொன்னால் அது செய்யாமல் இருப்பதில்லை. இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது, அந்த வார்த்தையை நிறைவேறுதலை காண இந்த தலைமுறையில் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி உங்கள் சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருளின அன்பு சகோதரனுக்கும் இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். வல்லக்கரம் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது கர்த்தருக்குரிய அபிஷேகம் ஆன ஆசீர்வாதமாக இருக்கிறபடியான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய அந்த நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும் உங்களை எந்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமென்.
0: வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து ஒளியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திரும்பவும் உயிர்ப்பியும் உடையத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். எழுப்புதல் சங்கம வானொலி 24 மணி நேரம் செயற்படுகிற எழுப்புதல், எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர வேண்டும், அது வரையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்க சொன்னீங்க கோரேஸ், கோரேஸ் வந்து சித்தமானதை செய்வான், என் ஆலோசனை கேட்பான், எனக்கு பிரியமான இப்படிப்பட்ட அகலாம் எங்களுக்கு தேவை. ஆண்டவருக்கு உண்மையா உத்தமாக உள்ளது எழுப்புதல கொண்டு வர வேண்டும். ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீங்க பாச. இன்று முதல் நாளே நீங்கள் அதிகாலை 5 மணி கொழும்பி மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எழுப்பி வார்த்தை மிக அழகாக தெளிவாக கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துவீர்கள். இந்த கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளையும் சங்கபவன் நிலையத்திலே கேட்கிற பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துவீர்கள் பாஸ்டர். மிக மிக எங்களுக்கு ஆசிர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் உங்களை தொடர்பு கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரா பாஸ்டர். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ.
2: வேறு யாராவது பாஸ்டர் செய்தியை பற்றி சொல்ல போறீங்களா? பாஸ்டர் செய்தியை தொட்டவர்கள் யாராவது பேச முடியுமா? ஓகே. இவர் வந்து இந்தியாவிலிருந்து இப்பொழுது மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இது அதிகாலை 5 மணி அநேக கூட்டங்களை நடத்தினவர். இவருடைய வார்த்தையை நான் ஜெர்மனியிலே சகோதரி உபாச ஜீவத்தில் கேட்டேன். அவரை கேட்டு தொடர்பு தான் வந்திருக்கிறார். காரணம் இவர் இந்த வேத பாதங்களை நடத்துகிற சகோதரர் பாஸ்டர். மிகவும் அருமையான வார்த்தையில ஆழமான சத்தியங்களை கருத்தருவர். பாஸ்டர் போகு முதல் நேர் எப்ப பாஸ்டர் இந்தியாவுக்கு போறீங்க?
0: திங்கட்கிழமை, திங்கட்கிழமை, திங்கட்கிழமை,
2: திங்கட்கிழமை. நீங்கள் இந்தியாவுக்கு போங்கள், போய் அங்கிருந்து உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி வார்த்தையை கண்டிப்பா கொடுக்க உங்க காரணம் ஒரு எழுப்புதல், எழுப்புதல். மக்கள்ல சிதறி போகிற மக்கள், இயேசுவை விட்டு விலகின மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி, ஒன்று கூடி, ஒன்று கூட வேணும். எழுப்புதலை கொண்டு வரணும். உங்களைப்பட்ட உரியல செய்தி இருந்தால் பாச அந்த எழுப்புதலை கொண்டு வரும். வெங்கால முடியாது. அன்படியா நீங்கள் இந்தியாவுக்கு போனாலும் நான் உங்களை அவங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே.
1: ஆமே, அருமையான வார்த்தை என்ன உயிர்ப்பித்தது, மெய்யாவே என்ன உயிர்ப்பித்தது என்றால் கத்தருடைய எங்களுக்குள்ள கத்தர் எழுப்புதலை கொடுக்க வேண்டும் தான். கத்தர் எங்களை அழைத்தார். அதன்படி நாங்கள் இந்த உலகத்துல ஒளியாக எங்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்குற இந்த ஆகாரங்கள், இந்த உணவை கத்தர் இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. கத்தர் உங்களை மென்மேலுமாக உங்களோட ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமே. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் சாரி ஞானப்பிரகாசம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: செய்தியை கொடுங்க பாஸ்டர்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: பிரசிதே ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் இந்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்வதற்காக செய்த முயற்சிக்காக தோஸ்ரம் சாமி அடியானை கூப்பிட்டு செய்தியை கொடுக்க சொன்ன மூத்த ஊழியராகி மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆதரி ஆசைவதீங்க என்று சொல்லுகிறேன் சுவாமி. இதுவரை ஆண்டவரே ஜெபத்தின் ஊடாக, பாடல்களூடாக, செய்திகளின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர் தோஸ்ரம் ஆண்டவரே. தேவனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதற்காக தோஸ்ரம் இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை வந்து, நாங்கள் குடும்பத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் என்கின்ற தலையங்கத்தோடு பேச ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியான ஒரு அடியானை இப்பலப்படுத்துவாராக. நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று லேவியராகவும் 11:45 வாசிக்கின்றோம். நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். லேவியராகவும் 11:45 1 பேதுரு 1:16 தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் தேவை. வேலை செய்யும் ஒரு தளத்தில் ஒரு பரிசுத்தம் தேவை. நடைமுறை பாவனைகளின் அத்தனையிலையும் பரிசுத்தம் தேவை. மட்டுமல்ல, குடும்பத்திலே, குடும்ப உறவிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே பரிசுத்தம் தேவை. ஆதாம் ஏவாள் குடும்பம்தான் முதன் குடும்பம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களோடு உறவாடும்படியாக பகலிலே குளிர்ச்சியான ஒரு வேளையிலே இறங்கி வந்தார் என்றும், தன் திருஷ்டித்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் ஆதாம் இடத்திலே கொடுத்து, ஆதாம் என்ன பெயர் வைப்பாரோ என்று காண அவர் ஆவலாக இருந்தார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கின்றார். பல குடும்பங்கள் சேர்ந்ததான் ஒரு சமுதாயமாகும். இஸ்ரவேல் மக்களின் குடும்பங்களை அவர் நேசித்து ஜாதியாக்கினார், ஜனமாக்கினார், மட்டுமல்ல தேசமாக்கினார். பாஸ்கா ஆட்டுக்குடியின் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைகளிலே பூச செய்து அந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டார். குடும்பம் என்று சொல்வது கணவி, கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்த ஒரு குடும்பம். திருமணத்திற்கு பின்பு கணவன் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான். அது ஒரு தனி அரசாங்கம். பூமிக்குரிய குடும்பமும் உண்டு, பரலோகத்துக்குரிய குடும்பங்களும் உண்டு, சபையாகிய குடும்பங்களும் உண்டு, சமுதாயமாகிய குடும்பமும் உண்டு. ஒரு மனிதன் தன்னை தன் குடும்பத்தின் அதிகமாக வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும் ஜெப ஜீவியத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் மனைவி பிள்ளைகளிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு முறை ஒரு குழந்தை ஜெயிப்பித்ததாம். எப்படின்னு கேட்டா, ஆண்டவரே என்னை என் தகப்பனை போல மாற்றும் என்று ஜெபம் கேட்டதாம். நானும் அவ்வண்ணமாக ஜெபிக்க ஆசையாக இருக்கிறதாக சொன்னதாம். இதை கேட்டு உள்ளம் பொங்குது. தகப்பனுடைய அவருடைய குறைகள், குற்றங்கள், வீண் வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய உள்ளத்திலே அவருக்கு பழிச்சிட்டது. அந்த குழந்தை தூங்கின பின்பு அதன் இடத்திலே தகப்பனார் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் குழந்தை அப்பாவை போல என்னை மாற்றுகளை ஜெபிக்கின்றது, ஆனால் நானோ என் இரகசிய பாவங்களை அறிந்திருக்கிறேன், எனக்குள் பாவம் இல்லாத வாழ்க்கையை தாரும் என்றும், என் குழந்தையே போல என்னை மாற்றும் என்றும் தம்பி அழுதாராம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய அன்பும் பரிசுத்தமும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து தலையாயிருக்கிறார், சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது, நாம் எல்லோருடைய அவயவங்களாக இருக்கின்றோம். அப்படியே நாம் எவ்வளவு வேண்டும், கிறிஸ்து ராஜ்ய செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கின்றோம். செடியிலே சாரம், சத்து, சுவை எல்லாம் கொடிக்குள் இடைவிடாதபடி இடைபடாதபடி இறங்கி கொண்டு இருப்பது போல கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுவாபங்கள் அன்பு, மேல் இடைவிடாதபடி இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய பரிசுத்தின் பங்காளிகள், பரிசுத்திற்கு உடன் சுதந்திரர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்தமாக ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 128:1. குடும்பம் என்பது மனிதனை ஏற்படுத்தி கொண்டது அல்ல அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது ஆகும். ஆகவே மனிதனுடைய சுயசித்தமோ இச்சைகளோ விருப்பமோ பெருப்புகளோ ஆளுகை செய்யாதபடி கர்த்தரை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்படி ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்பமாக்கினார். மனமகிழ அவர்கள் ஆசீர்வதித்தார். நீங்கள் அழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொடுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமும் 1:25-28 வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் காணப்படுத்துகிறார். இயேசு முதலாம் அற்புதத்தை ஒரு குடும்பம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய குறைவை நீக்கினார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார். வேதம் முடிவேறும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து பேசுகிறது. அங்கே கிறிஸ்து தாமே மணவாளனாக இருப்பார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19 7-8-9 வாசிக்கின்றோம். இன்றைய வாலிப சமுதாயம் சினிமாக்களினாலும் கரைப்பட்டு போய் இருக்கின்றது. துணையை தேட வேண்டும் என்கின்ற காரியத்தை எண்ணாதபடி சுய இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவே திருமணத்தை தேடுகிறார்கள். எங்கேயாவது ஓடி போய் விடுதிகளிலே தங்கி ரெஜிஸ்டர் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தை தரகர்கள் ஏற்படுத்த வேண்டாம். எவ்வளவு பணம் எவ்வளவு நகை என்று பேரம் பேசி ஆரம்பிக்க வேண்டாம். மாமனார் இடத்துல என்ற எவ்வளவு கறக்கலாம் என்பதை குறித்தோ யோசிக்காதீர்கள். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான நபரே எனக்கு வாழ்க்கையிலே துணையாக வர வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சிறந்ததை ஏற்ற துணையாக தந்தருடுவார். உங்கள் வாழ்க்கையிலே துணையை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த ஏற்ற துணை சிறந்ததையே எனக்கு தந்திருக்கிறார் என்று கர்த்தரை தோசரித்து தேவ சமூகத்திலே உறுதிமொழியோடு பரிசுத்த உடன்படிக்கையோடு கர்த்தருடைய ஆலோசனையோடு திருமணத்தை நடத்தி செல் சீக்கிரமாக அருகாது என்று பிரசங்கி சொல்கிறார். கணவனும் மனைவியும் ஆண்டவரும் இணைந்திருக்கின்ற ஒரு குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பயந்த கணவன் கர்த்தருக்கு பயந்த மனைவி அப்படிப்பட்ட குடும்பம் பரிசுத்தமாகவும் மேன்மையாகவும் விளங்கும். வேதம் சொல்லுகிறது அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடைய காரியங்களிலே பிடிக்கப்படாமல் இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்பது 6 14 வாசிக்கின்றோம். அன்பின் பரிசுத்தம் நமக்கு முன்பாக நம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலகம் போற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1:4 வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை அன்பினால் கட்டப்பட ஒரு வாழ்க்கை, அன்பு அரசாளுகின்ற ஒரு வாழ்க்கை. அன்பின் செட்டைகள் அரவணைகின்ற ஒரு வாழ்க்கை. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று பேசியர் 5:25 வாசிக்கின்றோம். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மேன்மையான அன்பு, கலக்கம் இல்லாத அன்பு, தியாகமான அன்பு. புன்னகையை கொடுத்து பாருங்கள், புன்னகையை பெறுவீர்கள். தயவை காண்பித்து பாருங்கள், தயவை பெறுவீர்கள். இரக்கத்தை காண்பித்து பாருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அன்பை விதையுங்கள், பெருத்த அன்பை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தம் ஏற்பட்டு வர முக்கியமான காரணம் கணவன் மனைவியும் கூடி வாழ்வதாகும். உபவாசத்திற்கும் ஜபத்திற்குமே அன்றி மற்ற காரியங்களை பிரிந்து வாழ வேண்டாம். பிரிந்து வாழ்பவன் மூலம் சாத்தான் தவறான ஆசைகளை விதைத்து விடுகின்றான். பாதத்தில் விழும்படியான வழியை அவன் செய்து விடுகிறான். வேதம் சொல்கிறது, விசுவாசம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாமல் இருப்பதாக. வேதிகளனாகவும் விபச்சாரக்காரனாகவும் தேவன் நியாயம் அவனை தீர்ப்பார் என்று எபிரேயர் 13:4 உணர்விலே இன்பத்தை அனுபவிக்க புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏக உரிமை உண்டு. ஆனாலும் அது அன்போடும் பரிசுத்தோடும் நிறைவேற்றப்பட வேண்டும். திருவாளரும் அவர்களுடைய திருப்தியை சந்தோஷத்தை என்ன வேண்டியது மிக அவசியமாகவே இருக்கிறது. அதனுடைய முக்கியமான காரியம் ஒருவர் ஒருவர் ஜெபித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கணவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு மனைவியுடையது. மனைவிக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உள்ளது. ஒரு கணவன் ஒரு முறை என்னிடம் சொல்றார்கள், பாவ சோதனைகள் எனக்கு ஏராளமாக வந்து ஒரு முறையும் பாவத்தில் விழுந்து விடும்படியாக கர்த்தர் என்னை அனுமதிக்க இல்லை, விடவே இல்லை என்று மனைவியின் ஜெபம் என்னை தாங்கினது என்பதை திட்டமும் தெளிவுமாக உணர்ந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு முறை கூட என் மனைவிக்கு துரோகம் செய்ய இல்லை என்றார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பை முறிக்கும்படியாக சில வாஞ்சை உள்ள அன்பு, மாயம் உள்ள அன்பு, இச்சைகளை தூண்டிவிடும் அன்பு வளரக்கூடும். இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் நிலைத்திருங்கள் என்று 2 Corinthians 6:6 வாசிக்கின்றோம். கணவனும் மனைவியும் ஒரு மனமாக நின்றால் சாதனை எதிர்த்து நிற்கலாம். அவன் ஈகின்ற அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடலாம். ஆகவே குடும்ப ஐக்கியத்தையும் ஒருமனப்பாட்டையும் ஒருமையையும் மேன்மையாக எண்ணுங்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே கசப்பு வைராக்கியம் மன்னியாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே உங்களுடைய கோபம் தனிய கடவுது. சண்டை சச்சரவு குடும்பத்தில் வருவது இயற்கை தான். வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பார்கள். ஆனால் சண்டை நீடித்திருக்க இடம் கூடாதீர்கள். அடுத்த நிமிடமே ஒருவருக்கு ஒருவர் சகஜமாக பேசி மன்னித்து ஒப்புரவாகி விடுங்கள். அப்பதெல்லாம் என்ன பவுல் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். 1 Corinthians 2:15 செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாட்டை செய்ய விடும் என்றும் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவர்கள் சொற்ப மதியினம் அப்படியே செய்துவிடும் என்பதை பிரசங்கியின் புத்தகம் 10:1 வாசிக்கின்றோம். முன்னதாக குணசாலியான ஸ்ரீ, குணசாலியான ஒரு ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்கள் பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 31:10 அழகான ஸ்ரீயை அல்லது படித்தவளை, பணம் சம்பாதிக்கிறவளை, செல்வமும் செல்வாக்கும் கொண்டு வருகிறவளை கண்டுபிடிப்பவன் யார் என்று எழுதப்பட இல்லை. பொன் வெள்ளி அலங்காரத்தை விடவும் காந்த குண அலங்காரமே சிறந்தது என்று பேதறி எழுதுகின்றார். திருமணமாகும் ஒரு ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய அதிகாரம் நீதி மொழிகளும் 31வது அதிகாரமாகும். அங்கே குலசானியான ஒரு ஸ்ரீயை பற்றி மிகவும் அழகான வர்ணனைகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்ணே குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பாள். சாந்தரியம் மஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவார் என்று நீதிமொழிகள் 31:9 வாசிக்கின்றோம். மனைவியை கண்டவன் நன்மைகளை கண்டடைகின்றான், கர்த்தரால் தயவை பெற்றுக் கொள்கின்றான் என்றும் நீதிமொழிகள் 18:22. வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்திக்குள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஒரு ஈவு என்று நீதிமொழிகள் 19:14 வாசிக்கின்றோம். வாசிக்கின்றோம் குணசாலியான ஒரு ஸ்ரீயை அடுத்த சுவாபம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், இதோ பிள்ளைகள் கர்த்தரால வருகின்ற சுதந்திரம், கர்ப்பத்தின் கறி அவராலே கிடைக்கின்ற பலன் என்று சங்கீதம் 127:4 சொல்கிறபடி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகத்திலே 128வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அன்னால் எவ்வளவு குணசாலியான ஒரு தாய், ஜெபத்தின் மூலமாக சாமி வேலை பெற்றது மட்டுமல்ல, சாமி வேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட காரணமாக இருந்தாள் என்று 1 சாமுவேல் 2:9 வாசிக்கின்றோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று 3:1-4 வாசிக்கின்றோம். குணசாலியான ஸ்ரீயினுடைய அடுத்த சுவாவம் உபசரிக்கும் கடமைகள். சில பெண்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்தால் விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள், ஆனால் கணவனுடைய சொந்தக்காரர்கள் வந்தால் முறுமுறுத்து கொண்டு ஏனோ தானோ என்று உபசரிப்பார்கள். வேதம் சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமலே தேவ தூதரை உபசரிப்பது உண்டு என்று எபிரேயர் 13வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். குணசாலியான ஒரு ஸ்ரீ வரவேற்க பெற்றவள், ஆனால் சீர்கட்டு போகின்ற ஸ்ரீ தன்னுடைய அந்தஸ்து என்றும் ஆடம்பரம் என்றும் வீண் செலவு செய்து கணவனை கடனாளியாக கூட ஆக்கி விடுவாள். இதனால அநேக கணவன்மார்கள் குறுக்கு வழியிலே சம்பாதிக்கவும் லஞ்சங்கள் வாங்கவும் போக முடிவிலே கம்பியை எண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். சில பெண்கள் தங்களுடைய மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்டில் கணவர் எப்படி இருக்கிறார், அந்த வீட்டில் பாருங்க என்ன சாமான்கள் வந்து சேர்க்கின்றது, டெலிவிஷன் என்ன குளிர் சாதன பெட்டிகள் எல்லாம் இருக்கிறத நம்ப விட்ட ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு சம்பாதிக்க தெரிய இல்லையே என்று கணவனுக்கு எலும்பு உருக்கியாக இருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 6:16 ரெபேக்காளுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவள் கற்பம் தெரிந்த உடனே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக போனாள். ஆதியாகமம் 25:22 ஒவ்வொரு காரியத்தையும் விசாரியுங்கள், அவருடைய பாதத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். The family that you pray together, stay together. என்று பழமொழி. எங்களுடைய குடும்பம் பரிசுத்த குடும்பமாக முன்மாதிரியாக விளங்குவதாக, பரிசுத்தமாக பயத்தோடு வாழ்கின்ற குடும்பங்களின் ஆயுசை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:20 வேதத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆயுளை வர்த்திக்க பண்ணுகிறார், நீங்கள் எனக்கு சொந்தமாக சிறந்த ஒரு சம்பத்தாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். உங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கட்டும், இணைந்து நடவுங்கள் என்று என்று நான் சொல்கிறேன் என்று கேட்டான். ஏற்ற துணை ஐயாயை உண்டாக்குவேன், அதாவது ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார் என்று ஆதியாகமம் 2:18 வாசிக்கின்றோம். நாம் அன்பானவர்களே, இன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான அருமையான காரியங்களை நேசிக்கின்ற துணையை கொடுத்து உங்கள் வாழ்

0: உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று இன்றைக்கு அறிந்து கொண்டோம் சுவாமி. இன்றைய முதல் உண்மையே சார்ந்து கொள்ளுகின்றோம். உமக்குரிய நன்றிகளை இப்பொழுது எல்லோரும் ஒருமனப்பட்டு உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு தங்கம்மா வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளின் மூலம் புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும், ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும், குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வார்த்தை அவர்களுடைய சுவாபத்தை மாற்ற வேண்டும் என்றும் மடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை இந்நேரமும் தேவ செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே ருத் ஜேசியில் வாசிகி
2: கலந்திருக்கிறார்கள்.
1: சிஸ்டர் ஜேசியில் கலக்க முடியுமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ருத் ஜேசியில் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மல வாசிகி கலந்து கொண்டிருங்கள், செய்தியை கேளுங்கள். அடுத்து கடைசி செய்தி, அந்த செய்தி முடியும் பின் எங்களோட கலக்கலாம். நாளைய தினத்திலே சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை காலம்பரை 5 மணிக்கு, உங்களுக்கு நேரம் சனிக்கிழமை இரவு பின்னேரம் 5 மணிக்கு துதி ஆராதனை உபவாச நிகழ்ச்சி நடத்துகிறோம். கேட்டு பாருங்கள். இதே நேரத்திலே தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அதாவது நாலு நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, ஒரு நிமிஷம், நாலு நேரத்தில் சனிக்கிழமை தொடர்ந்தோ நேரப்படி 8 மணின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணி, அதாவது வந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும், பிசி நேரப்படி 5 மணிக்கும், கொழும்பு ஸ்ரீலங்கா இந்தியா சனிக்கிழமை மாலை 5 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. அது ஆரம்ப துதி பாடல்கள், ஜபங்கள், துதிகள், செய்திகள் வரும். கேட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நாளை கடந்து கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை அடுத்தது கடந்து செய்து முடிய நாங்கள் மீண்டும் உங்களோட அழைக்கிறேன். லைனில் நின்று கொள்ளுங்கள்.
3: நன்றி. அருமையான வார்த்தை மூலமா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி பாஸ்டர். அதி காலை நேரம் எழுந்து வந்து எங்களை ஆசீர்வதித்தார். அவர் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. மறுபடியாக பாஸ்டர் அன்டன் ராசன் நாயமார்களை வரவேற்போமாக.
1: வரவில்லை, கொஞ்சம் பாருங்க. சிஸ்டர் ரிடீமி 10 வந்திருக்கு, உங்களோட பேசலாமா? ரிடீமி 10 உங்களோட பேசலாமா? இன்றைய நாளில் முதல் 3 புதிய அங்கத்தினர் இந்த நிச்சயத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ருத் ஜேசீலன், மலர் வாசிகி, ரிடீமி 10, 3 பேரும் கலந்து கொண்டிருக்க சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகள் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகள் கேட்கின்ற 2000 பேர் கேட்டுக்கொண்டு அவர் சார்பு உங்களை வருக வரேன் வளர்க்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து கேளுங்கள். உங்கள் தாளத்தை கொடுக்கலாம், நீங்கள் பாடலாம், செய்து கொடுக்கலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம். அப்படியான தாளந்தை கூட நீங்கள் எங்களிடம் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தாளந்து இருக்கின்றதோ அந்த தாளந்தை இந்த சங்கம வானொலியில் கொடுக்கலாம். நீங்கள் என்ன தாளந்தை கொடுங்கள், கத்திரங்களை அவசியப்பாராக. இது சங்கம வானொலி நடத்துகின்ற நிகழ்ச்சி. இலங்கை, இந்தியாவிலிருந்து அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து அனைவரும் கலந்து கொண்டார்கள். எனவே தயவு செய்து லைனில் நின்று கொள்ளுங்கோ. அடுத்த நிகழ்ச்சி, அடுத்த ஊழியக்காரர் தான் கடைசி, அடுத்த ஊழிய கடைசி தான் கடைசி ஊழி. அதோட முடிவு ஜெபத்தை எடுப்போம். அதுக்கு பின் நான் உங்களோட கதைக்கலாம். கத்தவங்களை ஆசிரியப்பாராக. நாளே நாள் உவாச ஜெபம், அதாவது கேளுங்கள். அது துதிகள், ஆராதனை எல்லாம் இருக்கின்றன. ஸ்ரீலங்கா நேரப்படி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பாஸ்டர்.

0: பாஸ்டர் காலையில் லெஸ்டர் பிரதர் பாஸ்டருக்கா கால் பண்ணுங்க. நேர் மஞ்சள் ஐம்பத்தொன்று பாஸ்டர் அவர் வரும் வருவார். அமைதியாக நின்று கொள்ளுங்கள். அவர் வரும் பிறகு நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். அவருக்கு ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கள். அப்படியே ஒரு ஒரு பாடல் ஒன்று கேட்போம். ஆமேன் ஆமேன்.
1: Recording stopped.
0: பாடலை கேட்கும் பொழுது பாஸ்டர் வந்து விடுவார். ஒரு பாடலை கேட்போம் பார்ப்போம். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். பொருங்கள் அது ஓகே. ஒரு நிமிஷம் இந்த ஒரு பாடலை கேட்போமா. சங்கீதம்

0: Sister Doni, Pastor Aleika.
1: Amen. Praise the Lord. Praise the Lord, Pastor. யாவரும் அன்போடு பாஸ்டர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்போமாக. Praise the Lord, Pastor.
2: Oh, praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே.
1: ஆமென். வாருங்கள், கர்த்தர் கொடுத்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆவலோடு காத்து நிற்கிறோம் பாஸ்டர். வாருங்கள், கர்த்தருட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
2: ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவற்றை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், உமக்கு மட்டுமே தோத்திரத்துக்கு பாத்திரர். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து உமக்கு ஆராதனை செய்ய, துதிக்க, உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை மக்கள் கண்டு மக்கள் எல்லோரும் இயேசுவிடத்துல ஓடி வர கிருபை செய்வீராக. உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி மக்களை இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து வந்ததுக்கு காரணம் அவர்கள் தன்னை ஆராதனை செய்யும்படியாக. அந்த மெய்யான தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை அவர்கள் 400 வருடங்களாக அடிமைகளாக இருந்தார்கள். அந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக தேவன் ஆராதனையில பிரியமுள்ளவராக இருந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராமம் 3:12 அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அவர்கள் தேவன் அந்த அடிமை ஜனத்திலே இந்த விடுதலை பெற்று ஆராதனையில பிரியம் உள்ளவராக அவர்களை அழைத்து ஆராதனை பிரியம் உள்ளவராக இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராமம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யப்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவன் விட மாட்டேன் என்பானாக, நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்கின்றார். பாருங்கள், இப்படியாக அந்த மதத்தில இருந்த, அந்த அடிமைத்தனமான மதத்தில இருந்த, சில வழிபாடுள்ள அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் பாருங்கள் தடுத்தார்கள். பாருங்கள், இப்படியாக அவர்களுடைய சேஷ்ட புத்திரர்கள் எல்லாரும் பலியாகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராமம் 7:16 அவரை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கு நீர் கேளாமல் போனீர். இப்படியாக பல வாதைகளை கொடுத்து தேவன் அந்த ஜனங்களை பிரித்தெடுத்து செங்கடலை பிளந்து இப்படியாக தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்களை வழிநடத்தி சென்றதையும் இறுதியாக அவர்கள் கானான் தேசத்தில பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில போய் சேர்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், ஆராதனையில் பிரியமுள்ள தேவனாக எங்களுடைய தேவன் இருக்கிறார், துதியில பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோசுவா யோர்தானை பின்னிட வைத்து எரிகோ கோட்டைக்கு போகும் பொழுது தேவன் ஆர்ப்பரிக்கும்படியாக அவர்கள் துதித்து கொண்டு போகிறார்கள். 6 நாள் துதித்து 7வது நாளில அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சொல்லின்படி யோசுவா செய்ததன் நிமித்தம் அந்த எரிகோ கோட்டையை தேவன் உளுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் பரலோகத்தில எங்களுடைய தேவன் பாருங்க, நாங்கள் ஏசாயா 6:3 பார்க்கும் பொழுது கேறு மீன்களும் சேரா மீன்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் இப்படியாக பரலோகத்தில 24 மணி நேரமும் அந்த கீரி மீன்களும் சீரா மீன்களும் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்களும் இந்த பூமியிலே இருந்து துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தமாக அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்கள் மேல இறங்கி வந்து எங்களுக்கு அந்த 9 விதமான பரிசுத்தாவியின் கனிகளையும் மரங்களையும் தந்து எங்களை மகிழ்விக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பாருங்கள் லூக்கா 17:12 இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு கிராமத்தை பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள் தேவன் அற்புதம் செய்யும் பொழுது நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல கற்று தெரிய வேண்டும். வாருங்கள் அந்த 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். ஒருவன் மட்டும் திரும்ப வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இப்படியாக தேவனை அந்த ஒருவன் வந்து நன்றி சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் பொழுது தேவன் அற்புதம் செய்யும் பொழுது நாங்கள் அவருக்கு எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார். நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். பாருங்கள் இப்படித்தான் ஜபிக்கும் பொழுது நாங்கள் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள் நடைபெறுவதற்கு உங்களுக்கு ஒருவருக்கு சுகத்துக்காக ஜபிக்கிறீர்கள், தோத்திரத்தோட ஜபிக்க வேண்டும். இந்த ஜபத்துக்கு அவர் பதில் தந்து விட்டார் என்ற நன்றியோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள் அந்நாள் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. தேவன் அந்த ஒரு பிள்ளையை அந்நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். பாருங்கள் எலி இடத்துல கொண்டு வந்து எலியின் வீட்டில வளர்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு அவன் வளர்ந்து விட்டான். இப்படியாக சாமுவேல் வளர்ந்து பாருங்கள் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வென்று அந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். எங்களுக்கு ஜெபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்தில ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்னொரு உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜெப நிலையில இருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார் யோசேப்போடு. அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்த அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது பாருங்கள், தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அன்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பல விதமான தெய்வங்கள் பாருங்களாம் ஆபிரகாமையும் பாருங்கள். இப்படியான ஒரு மத வழிபாடு உள்ள ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள், அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது. இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள், இப்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு, இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 நாங்கள் இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட ஒவ்வொரு சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், இசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேலர்தான் மனம் திருப்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு, பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில் அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது, பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாம் இது இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தை கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸாக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் ஒரு மத வழிபாடுகள் எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசு கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில வரங்கள் 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாசு கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியை ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவரில் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மறந்திருப்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு இயேசு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம் வரும். அவர் இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் தான் இயேசு. எங்களை எப்பொழுது நேசிக்கிறார், ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய, நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன், நாங்கள் ஆதியாகமம் 1 26 Let us make our image. இயேசுடைய உருவத்தில, தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக, பாருங்கள், மனிதனை ஆதாமவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு, ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ வழியாக, பழைய பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ், இந்த லேம்பாக, ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, புதிய ஏற்பாடுகள் வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும், இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும், பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்து அவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள், பழைய பாட்டு காலத்துல இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், 3 நிலைகளில இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பெய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லெட்டஸ் மேக் அவைமே, இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது, எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை பலர் பலர் அந்த அதை அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ரா முழுவதும் ஜபிக்கிறவராக இருந்தார், ரா முழுவதும் ஜபித்தார். பாருங்கள், இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்ட உடலை கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதியின் ஆடை தருகிறவராக இருக்கிறார். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நாம்.

நாம் தூய மனில் மகிழ்ந்திருப்போம். எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவனாக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு உறங்கும் பார்க்க துதிக்க துதிக்க.

புலம்பதில்லை, இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பதில்லை, இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும்

0: அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நினைவுக்கு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பதை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்கள் ஆகிய உலகத்து அப்பாக்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த துதியின் நிகழ்ச்சியை ஆராதனையை உமக்கு பிரியமாக ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆராதனையில் பிரியமுள்ளவர், துதியில பிற பிரியமுள்ளவன் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் அபிஷேகத்திலே பிரியமுள்ளவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் கேளுங்கள், கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டெடுப்பீர்கள் என்று சொன்னவரே. உம்முடைய அபிஷேகத்தின் நேரத்தில் ஒருவர் மேலும் ஊற்றும்படியாக, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை எங்களில் நிரம்புறதற்காக நன்றி. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும். நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக, அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்துக்கு அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்டங்களிலே உமக்காக ஊழியம் செய்து இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர இந்த மதங்கள் பிசாசு கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக, ஆயிரம் என்ற ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேதாகமத்தில எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான், ஆரம்பம் நீர்தான், முடிவாகவும் இருக்கிறீர். நித்திய நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடு விடப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உம்மாலே மித்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான சொல் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை முழுங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். God bless you மாதர் ரியா, God bless you God sister, God bless you everybody. ஆமென்,
1: ஆமென். ஒரு ஆரம்பிக்கிற நாளைய தினத்திலே ஹெச் டேவிட் செய்து கொடுக்கிறார். அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது தொடர்ந்தபடி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால், ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச் டேவிட் செய்தி தொடர்கிறார். சிஸ்டர் டோலி, கோ அஹெட்.
2: ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஆமே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே சிஸ்டர் ரேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் செய்த துதி துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தை யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரே அவர்களையும் அவங்கள குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் அஞ்சலி கொடுத்த ஜெப வேண்டுகளை நீங்க அப்பா ஜெப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜெபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்கு ஆண்டு ஜெபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜெபித்த ஜெபத்துல அந்தபடியே அவர்கள் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு அவர் பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்த வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கமன் நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமே பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவையாக வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருபோது உங்களை விட்டு தூரம் போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரை அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பெந்தைக்கோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்குள்ள அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஞானபிரகாசம் காவணி ஜபிக்கிறாண்டவரே அவர்கள் செய்கிற உங்களோட வாக்குத்தத்தின்படியாண்டவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவங்களே அண்டையத்த கோட்டைகளை மறைத்து வத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியாம் ஆண்டவரே சிஸ்டர் டாக்காணி ஜபிக்கிற அவங்க மறைவில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரநாயக் அவனும் ஜபிக்கிறேன். அவர்களும் அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காமக்கு எந்த நிமிடம் யார் தான் வராமல் இருந்தாலும் உங்களோட சமூகத்தில் நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் யாவரும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவர்களையும் போக்கிலையும் பரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அப்பா, நீங்க நன்றி உள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையும் பெல்லனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுகிறேன் அப்பா. பொல்லா உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவரும் எங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதி இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களை அபிஷேகத்து உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் ஒளி. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ ஹெச்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும்போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கே தருகிற தயவு செய்து இந்த உபாசம் ஜப நாளிலே வந்து கடந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
2: என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
3: ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ருத் ஜேசிரியை வரவேற்கிறோம். ப்ரைஸ் லார்ட்.
1: அவர் வந்து ஹெப்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிறாண்டு நேரம் மாறி வந்திருக்கு.
3: ஓகே ஓகே. ரெட்மி
1: விசுவாசியல் அவர் அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர் மாறி வந்திருக்கிறோம். கத்திர ஆசிரியப்பார் அவர்கள்.
3: ஆமேன் ஆமேன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளைய நாளில் இணையுங்கள். கத்திர உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் தேவ செய்தி எடுத்து வரக்கூடிய கத்தர் உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்தர் வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி, சகோதரர் மகேந்திரையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சௌரி கிரேஸ், சௌரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை திரும்பவுமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சம்மர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளைய நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச ஜபத்திலே நெய்யுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புழைத்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
2: Amen. God bless you.
1: Amen. God bless you, Jesus brother. God bless you, Sister Dolly. God bless you, Sister Radhika Rangaramani. God bless you, Sister Redimi Ten. God bless you, Sister...

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை

முச்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்க பாடு கேளுங்க பார்க்கலாம்.

இருக்கிறீங்களா? சாபம் கட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? பலவித

0: இருக்கின்ற ஜீவவா. 11வது வசனம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. எனக்கருமையானவர் பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்றும் கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே மேவி போஷேத் என்பவரை குறித்து பார்ப்போமானால், மேவி போஷேத் முடமாக்கப்பட்ட கால்களை உடையவர். கால்கள் ஆக்கப்பட்டதின் நிமித்தம் அரண்மனை வாழ்வை இழந்தவராய் அடிமைகள் குடியிருக்கும் பகுதிக்கு தள்ளப்படுகின்றார். அங்கே மேவி போஷேத்தின் இருதயத்தில் தான் இழந்துபவற்றை குறித்தும் தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவி போஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவி போஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா, அக்கிரமம்னாலே அப்படின்னு சொல்றோம், பாவம் மீறுதல், அக்கிரமம், பாவம் அக்கிரமம் மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனா மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்ப அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் வாண்டடாக செஞ்சிடறோம். நாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிறார். அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னால் கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது, என்னை அழுத்துது, அது என்ன பயங்கரமாக அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை அமேன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல, அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகாக உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சிலுவை மரணம், ரத்தம், ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அப்பா ஒரு விசையாய் உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள் இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார். தப்பித்து கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார். மனித தயவுகளை, அதிகாரிகளின் தயவுகளை கிடைக்க பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகம் 3 வாசிக்கையில், அங்கே நேபுகாத்நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடும் கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர். தானியேலின் நண்பர்கள் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன், தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும், தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது, கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்னி சூளையின் நடுவில் 4 விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ, பற்றாக்குறைகளோ, தடைகளோ, பலவீனங்களோ எவைகளாக இருந்தாலும் தானியேலின் நண்பர்களின் விசுவாச அறிக்கையைப் போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவராலே எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும், தடைகளாயிருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள், இன்றைக்கே உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: Recording stopped.

0: Amén. Amén. இன்று நான்காம் தேதி ஆறாம் மாதம் நான்காம் தேதி ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆனி மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளையும் கத்தர் காண செய்தார். அதற்காக கத்தருக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32:7 தாவீது கூறுகிற அந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் அதிகாலையில் எழும்பும் போது தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் எபிரேயர் 11 அதிகாரம். ஆமேன். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக துதி ஆராதனையை வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை நேரம் 5:31 இருக்கிறது. இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் பாஸ்டராகவும் லோகனிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவர்களையும் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதி ஆராதனை பங்கு பெற்றுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் பாஸ்டராகவும் லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரேசர் ஓட்டமா இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. God bless you.
1: Amen. சூத்திரம் ஐயா. Praise Lord. Hallelujah. சோத்ரம் சோத்ரம் ஐயராஜ தேவனே, இந்த நாளின் வசனங்கள் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹலேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ரட்சணிய பாடல்கள் சொல்லுகின்ற வழியிலே ஹலேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழும்புகின்ற வழியிலே அந்த பாடல் உங்களுடைய ஆவியிலே ஒலிக்கிறத நீங்க கேட்பீங்கள். ஹலேலூயா. அங்கே யோபு சொல்லுகிறார், ஹலேலூயா, அங்கே இரா காலங்களில் என் உள்ளிந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் அன்று. ஹலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஹலேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்படின்னு சொன்னா என்னுடைய சரீரத்தை நான் அங்கே அடக்குகிறேன், அந்த சரீரத்தை நான் கொண்டோல் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறது. ஹலேலூயா. வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பிள்ளைகளை கூட அங்கே தன் இஷ்டப்படி அங்கே விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அநேக காலங்கள் இந்த காலங்களிலே பார்க்கின்ற வேளையில பிள்ளைகளை ஒன்றும் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி அல்ல. ஹலேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நாங்களே எங்களை டிசிப்ளின் பின் பழக வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், ஹலேலூயா, எங்களை அறியாமலே அந்த ஸ்தோத்திரம் துதியும் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஹலேலு. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நாங்கள் என்ன செய்யணும், எங்களை அறியாமலே. ஹலேலூயா. சில வேளை பிரதர் அந்த வானொலிக்கு ஊடாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற வழியில என் வாய் என்னை அறியாமல் என்ன செய்யும்னு சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரத்தை சொல்லும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் செய்வதே தகும். ஹலேலூயா. இங்கே பாருங்கள், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக, பயிற்சி என்று சொல்லிக்க டிசிப்ளின், பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அன்றைய வார்த்தையை நீங்கள் கேட்கின்றவளே ஸ்தோத்திரம் துதி ஆமேன்னு சொல்லுகின்றவளே உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அல்லையா, அந்த வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்களா, ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாராவது உங்களை கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நானும் அருமையான சௌரன் ஒரு திருச்சபையிலிருந்து வந்திருந்தோம். அந்த திருச்சபை பூதருடைய தகப்பனார் அவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை. நான் அவருக்கு போன் பண்ணுகின்ற வழியில, அவர் போன் பண்ணுகின்ற வழியில, எப்படி ஐயா இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஆண்டவருடைய கிருபையாலே இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனம் அப்படியே ஆவியான என்னுடைய ஆவியிலே போட்டார். இன்று வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், எப்படி இருக்கிறீங்க, நான் ஆண்டவர் கிருபையாலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனபடினால் வசனம் எவ்வளவு தூரம் உங்களுடைய ஆவிக்குள்ளே போகிறதோ அவ்வளவு தூரம் அல்லேலூயா இந்த வாழ்க்கையிலே அல்லேலூயா இழப்பாருகின்ற வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சூத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூ

எங்கள் குறைகளை தீர்ப்பவரே. நன்றி நன்றி ஐயா. இந்த நாள் வாக்குத்தத்தத்தின்படி இக்கட்டு நாளிலே ஹல்லேலூயா தேவன் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர். எங்களை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சண்ய பாடுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளை அறிவார், கண்ணீரை அறிவார், கஷ்டங்களை அறிவார், இக்கட்டுகளை அறிவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழிகளை உண்டாக்குற தேவன். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையும் உதவியும் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகள்

0: நன்றி ஐயா, அருமையான பேர்பன்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கவோட ஒவ்வொரு பாடல்களையும் பாருங்கள். அலையில முத்து முத்தாக இங்கே பாருங்கள், கூக்குரலை கேட்பவரே என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தீர்மானித்து விட்டார். அங்கே ஆண்டவருடைய விசுவாசித்து விட்டார். ஆனபடினாத்தார் ஆண்டவர் கூக்குரலை கேட்பவர் என்று சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிறார். ஹாலே லூயா, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு உண்டா இருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹாலே லூயா. அதாவது பாருங்கள், ஒரு ஒரு உணவை சமைப்பதற்கு சமைக்கின்ற வேளையில சில இன்கிரீடியன்ஸை நாங்கள் சேர்க்கிறோம். இனிப்பு பதார்த்தங்களை செய்கின்ற வேளையில, இனிப்பை சேர்க்கின்ற வேளையில அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மகிமை. அதே போல மற்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் உப்புகளை சேர்க்கிறோம், அது மரபான இன்கிரீடியன்ஸ். அது போலத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் என்றது அதுக்கு எத்தனையோ காரியங்கள் ஜனங்கள் சொல்லலாம், அது இப்படி செய், இந்த ஸ்டெப்பை செய், அந்த ஸ்டெப்பை செய், ஒன்றுமே வேண்டாம். சோத்திரம் அந்த சோத்திரம் என்கிற மரபான அந்த இன்கிரீடியன்ஸை அதுக்குள்ளே நாங்கள் சேர்க்கின்ற வேளையிலே அலேலுயா, அந்த ஜெபம் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிற, ஆனா எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். அலேலுயா, ஆண்டவரிடத்துல நான் கேட்டு விட்டேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டேன், தேவன் அப்படியே எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும். அலேலுயா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அலேலுயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, திரும்ப பாடுவோம். கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அருமையான பகவான் ஐயாவுக்காக செபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, அந்த தேவ மனுஷனை இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து, என் ஆவியானவரே இதுவரை காலம் நடத்தி வந்தீர், இன்னமும் நடத்தி வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி செபிக்கிறோம். ஐயா, எங்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாயிருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆயிரங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவராகிய தேவனே, ஜனங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே, சிறுமியானவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே, இறுதிய நொறுமுண்ட நறுமுண்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்த ஆண்டவரே, எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆண்டவரே, எங்கள் சபை மக்களை பெருக பண்ணும் ஐயா. என் தகப்பனே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹாலேலூயா.
1: பிலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா, நமக்கு பெலனே கண்மலையே.

ஐயா பாடுவோம். பெரியவரே என்னுயிரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி என்பது ஒரு மேஜிக் வேர்டு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி என்பது அது ஒரு மந்திர வார்த்தை. ஹாலேலூயா. அதை சொல்ல சொல்ல சொல்ல தேவனுடைய இருதயம் விழா குளிரும். யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார். ஹாலேலூயா. கர்த்தாவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. இந்த நாள் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மறைவிடமா இருக்கிறீரப்பா, எங்களுக்கு நீங்க உறவிடமா இருக்கிறீங்களப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறீங்களப்பா. ராஜா, எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களையா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குறீங்களையா. இதோ புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்கிறீங்களையா. ராஜா ஆண்டவரே, நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லையே ஐயா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையே ஐயா. ராஜா, எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் எடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அப்பாவிதாவே, வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீரையா. ஆண்டவரே, ஜோசேப்ப உயர்த்தின தேவன், தானியலை உயர்த்தின தேவன், தாவித உயர்த்தின தேவன், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளே நீங்க உயர்த்துகிறீங்களையா. தேசத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாக, ஆண்டவரே தேசத்திலே நன்மைகளை கொண்டு வருகிறவர்களாக, தேசத்தை ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, தேசத்துக்கு ஆண்டவரே தேவர்களை சந்திக்கிறவர்களாக ராஜா, ஏழைகளுக்கும் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அப்பா. என் தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா, உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பீடங்கள் அண்டையில் அடக்கலாம் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஐயா. ஆண்டவரே, என் அப்பா ஆண்டவரே, என் தகப்பனாய தேவனே, எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் பிள்ளைகளை வரந்து வைத்திருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே, அப்பா, குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குணமாக்குறவர் நீங்கள் தான் ஐயா. ராஜா ஆண்டவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே ஆண்டவரே. தகப்பனே ராஜா, கானாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் எடுத்து ஆண்டவரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தவரே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வெறுமையாயிருக்கிற ஜனங்கள், பொறுமையாயிருக்கிற வாரிப பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. வேலையினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும், சுகத்தினால் நிரப்பும் ஆண்டவராகிய தேவன். எங்கள் வாரிப பிள்ளைகள் ஐயா, புத்திக்கும் ஆண்டவரே ஞானத்துக்கும் அடுத்த விஷயத்தில் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்கள் என்று சொல்லி அறிக்கிடுகிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். என் ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததை நீர் விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே தேவனே, சிறு வயது முதல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நோக்கமா இருக்கிறார்கள் ஐயா. ராஜா ஆண்டவரே, தீமோத்தேக்கு ஆண்டவரே அப்பா கிடைத்த அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும்படியாக ஆண்டவரே தேவனே, இந்த பொல்லாத உலகத்திலே ஐயா விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நடக்க நீர் கிருபை பாராட்டுமப்பா. இந்த தகப்பனே, கிருபை கிருபை கிருபை கிருபை ஐயா. ராஜா, அற்புதமான கிருபை, அளவற்ற கிருபை, ஆனந்தமான கிருபை, சந்தோஷப்படுத்தும் கிருபை, தாழ்விலிருந்து தூங்கி விடுங்க கிருபை, இரக்கத்தின் கிருபை, கிருபையே கிருபை, கிருபையே கிருபை, கிருபையே கிருபை. ஹாலேலூயா. காலதோறும் உடைய கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கிருபை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சொந்தங்களுக்கு உம்முடைய கிருபை கிடைக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என்தாவே, என் தகப்பனே, எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆறுக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன் சொன்னவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. இந்த வேடையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா. சத்துடைய வல்லமகள் முறிக்கப்படட்டும் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தின நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. எங்கள் நினைவெல்லாம் அறிபவர்

நமக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். ஹலிலூயா ஹலிலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அதிசயமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆறுதலே, உம்மை ஆராதிக்கிறோம் இரக்கமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஐயா ஹாலேலூயா. நம்மை மறவாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, பிதாவே அதிசயமே உம்மை ஆராதிக்கிறோம் ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி ஐயா, நல்லவரே அற்புதமானவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தகப்பனே உமக்கு சூத்திரம், அற்புதமானவரே சூத்திரம் ஐயா ஹாலேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா. உயிரோடு எழுந்தவரே நன்றி நன்றி ஐயா, உயிரோடு

பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹாலேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர். துதி கனம் மகிமை.

வரீர் போதும் போதும் எனக்கு. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்தது வரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே ஏராளமானவர்.

போதும் போதும் எனக்கு ஹாலேலூயா. அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே மக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா ராஜா. அப்பா ஆண்டவரே தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே மக்க சூத்திரம், எங்கள் மேல் ஆண்டவரை கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் ஐயா. எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தும் ஐயா ராஜா. அதிசயமானவரே, அற்புதமானவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஓர பக்தரவரப்பனே, ஓ ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் உடைய உன் கிட்ட சீராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஹாலேலூயா காத்திருக்க வேண்டும், ஆலோசனையை கேட்க வேண்டும். ஹாலேலூயா. உண்மையில என் கண்ணை வைத்து நமக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், பிசினஸ் காரியங்களா இருக்கலாம், தேவனுடைய திருச்சபையா இருக்கலாம். ஹாலேலூயா. உங்களுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஹாலேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஹாலேலூயா. ஆண்டவரே உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா திருச்சபையை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நடத்துதலை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை சரியான விதத்திலே வழி நடத்த ஆலோசனைகளை கூற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள கரங்களுக்குள் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹாலேலூயா. மகாதேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை.

இயேசுவே, உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை.

0: உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம்மூழியத்துக்காக உயிர் வாழ்வேன். உமாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம்மூழியத்துக்காக உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. என் பேலனான என் கர்த்தாவே, உம் பேலத்தினாலே என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹாலேலூயா. மீண்டுமா ஐயா ராஜா, இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சந்தோஷம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீருமப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத தேவனே ராஜா, ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, மடிந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தவர்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே அநியாயம் செய்தவர்களை நீ சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நீதியை வெளிச்சமாக காண்பிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன் ஆண்டவரே தேவனே ஒருபோதும் ஐயா ராஜா தேவனே தகப்பனே அநியாயத்துக்கு தன் கைகளை ஆண்டவரே நீட்டாதபடி ஐயா ராஜா, ஆண்டவராகி தகப்பனே ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திலே கொண்டு வார தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தேசத்திலே நன்மையை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஐயா. தேசத்தில் அதிபதிகளோடு கூட இரும் ஐயா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே தேசங்களுக்காக செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா தேவனே இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம், கனடா தேசத்துல நல்ல மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தேவனே அப்பா அந்த மோட்கேட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ட்ரோப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா ராஜா தகப்பனே அப்பா இந்த வித யுத்தங்களுக்கும் ஆண்டவரே தேவை இல்லாத யுத்தங்களுக்கு ஆண்டவரே செல்லாதபடியும், யுத்தங்களுக்கு பணங்களை அனுப்பி யுத்தங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்தாதபடியும், தேசத்து அதிபதிகளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை ஆலோசனை கொடுக்கும்படி செவிக்கிறோம். எங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், அருமையான சங்கம ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்ற வேளையிலே ஆண்டவரே தேவனே 5000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் ஊழியங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட 20,000 ஐயா தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாட்டு மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த துதிகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்தவங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கருத்தில் புவிக்கிறோம். கத்தரி சித்தமான நாளை திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அதிகால வேளையிலே ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒரு காரியத்தை அங்கு பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சோதரி பிரெண்டா ஒரு காரியத்தை எடுத்து வந்தார். அந்த செய்தியை கேளுங்கள், இந்த செய்தியிலே அவர் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியங்களை எடுத்து வந்தார். அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இப்படியான காரியங்களை கூட வழிநடத்தினார். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், எங்களுடைய குரூப்பை போட்டிருக்கிறோம், அதை கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களும் சில காரியங்கள் அவர்களை தலையில் ஏறாது. ஆமையன் வீடு குப்பையாயிருக்கும், ரூம் குப்பையாயிருக்கும், ஆனால் அவர்கள் அதை தாண்டி போவார்கள் என்றால் அவர்களுடைய மைண்டிலே அது இல்லை, ஆனால் எங்களுடைய மைண்டிலே அது நிற்கும். அப்படியாக காரியங்களுக்கூடாக அவர் வழிநடத்தினார். அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். தொடர்ந்துவிலே காலை வேளையாக இருக்கிற அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம், 4ஆம் தேதி ஆனி மாதம், 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்திர தாமி தங்கு தடையின்றி இணைய கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com என்ற வானொலி ஊடாகவும் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்நாளுக்கான வசனத்துக்கூடாக முதல்ல கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32களிலே கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கத்தரங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி பார்த்து விலக்கி காத்து அதிகால வேளையிலே நீங்கள் எழும்புகின்ற பொழுது பாடல்களை தருவார். அது என்ன? இரட்சணிய பாடல்கள். அந்த பாடல்களால் எங்களை சூழ்ந்து கொள்கிறார். ஆமேன். பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, ஏசாயா 28, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 11ஆவது அதிகாரம் வெற்றி நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியிலே வாக்கு தத்துவம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே காலவேளையிலே எங்களுடன் பாசரன் தாசனையும் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும் சௌரி வீனோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சில நாட்களாக சுயினமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய வாய்ஸிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வழி நடத்துகிறார். அதனை தொடற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தர் எங்களுக்காக விட்டு சென்ற அதிகாரங்கள். ஆமேன். அவர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு எங்களிடம் தந்த அதிகாரங்கள், எங்களிடம் தந்த கடமைகள், எங்களிடம் விட்டு சென்ற காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வோம். கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறார். பாடல் பாட, துதிகளை என்ன, ஜபங்களை கடந்து செல்ல, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல, சாட்சிகளுக்கூடாக கூட கடந்து செல்ல, பாடல்களுக்கூடாக வழி நடத்த ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்துக்கிறார். அந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக கத்தருடைய நாம மகிமைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானிடம் படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா?
0: நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் சவலை குறித்து பார்த்து விட்டு அவன் இருளுக்குள்ளே இருந்த காலமும் உண்டு, அவன் வெளிச்சத்துக்கு வந்த காலமும் உண்டு. ஆனா இருளுக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை கண்டார், வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு அபிஷேகித்தார்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பெரும் கடுமையாய் அவன் துன்புறுத்தினான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் துன்புறுத்தினான் என்று சொன்னால், யூத மத தீவிர அங்கு தீவிரமாய் அங்கு அவர் பற்றாளராய் இருந்தபடியால் அங்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தீவிரித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இந்த சவுல் யார் என்று சொல்லி கண்டால் பிலிப்பியர் 3:5-6 சொல்லப்படுகிறது, நான் நாட்டிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பொன்னியமின் கோத்திரத்தான், எவிரேயில் பிறந்த எவிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதே அதா இருக்கிறது. அதாவது பத்தி வைராக்கியத்தின்படி சபையை, அதாவது இவர் யூத மார்க்கத்திலே இருந்தவர், அன்றைய நாட்களே அங்கு தேவனுடைய சமூகத்திலே அங்கு இவர் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆதி திருச்சபை தொடங்கின அந்த ஆரம்ப காலத்திலே இந்த அதிகாரத்தில் உள்ளவர் அங்கு எழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுலுக்குள்ள இருந்தது என்ன என்று சொல்லி கண்டா, சீறுகிற சர்ப்பத்தை போல உள்ள சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்லே சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த அந்த இருள், அந்த யூத மதம் என்ற அந்த வைராக்கியம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களை நன்மைகளை செய்த ஸ்தேவானை கொன்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்தது எருசலேமில் இருந்தவர்களை அவன் சிறத பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் எருசலேம் கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய மகிமையை காண்பித்த அதே இடத்திலே இருந்து இந்த பவுல் என்பவர் அங்கு மக்களை சிதறடிக்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அவன் கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு இவர் ஒரு காரண கர்த்தாவா இருந்தார். ஏனென்றால் இவர் ஒரு அதிகாரியா இருந்தார். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு அங்கு மிகுந்த துன்பம் வந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு யூதேயா சமாரியா தேசங்கள்ல அங்கு சிதறப்பட வேண்டும் சுவிசேஷம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த பவுலை கொண்டு சிதறடிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்தேவானை அங்கு கொன்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த ஸ்டெபான் மன்னிப்பு கேட்கிறான். இவன் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டபடியால் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியனை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஸ்டெபான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இவன் ஒரு கொலையாளியா இருந்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் எங்கும் பிரிஞ்சு அங்கு எல்லாரையும் சிதறி போக பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவரும் பட்ட படிப்பை உடையவரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாத

0: பிலிப்பு ஆவேசமாக தேவனை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலே துவங்கப்பட்ட இந்த சபையானது சமாரியாவிலே சுவிசேஷம் பரகிறது. யாரென்றால் அங்கு பிலிப்பூடாக அங்கு சுவிசேஷம் பரவப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுலால் அவன் இருக்க முடியவில்லை. இதில் என்னவென்றால், ஜூத மாக்கமும் இப்ப கிறிஸ்தவ மாக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள், மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சவுலின் பார்வையில மதம் மாற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பார்வையில மனம் மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சிசிலியா நாட்டிலே தரிசு பட்டணத்திலே யூதனாய் இருந்து செல்ல செழிப்பா இருந்தவன் பல மிக்கவன் ரோம குடியுரிமை பெற்றவன். அப்பொழுது ரோம குடியுரிமை பெற்றபடியால் அவனுக்கு இன்னும் 2 மடங்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு வரிசையன் ரம்பான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன் என்று சொல்லி சிறப்பு மதிப்பும் பெரிய மதிப்பும் உள்ளவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் எழுந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கு எழுந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் காலமாய் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இவர் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இவர் சவுல் வந்து அவர் அங்கு தர்சு பட்டணத்துக்குரியவர், ஆனா எருசலேமிலே வந்து தன்னுடைய படிப்பு காரணமாக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த அநியாயம் மூக்கம் பயமுறுத்துற தன்மை இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து செயல்பட அவருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், சிந்தித்து பாருங்க, கட்டுக்கள் யார் மத்தியில் கூட எழும்பும் என்றால் அதிகாரிகள் அதிகாரங்கள் மத்தியில் தான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே திருச்சபைகள் மத்தியிலே மடங்கடிக்க படுகிற சில காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சொந்து போனால் எங்களுடைய தேசங்களையும் மக்களையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அங்கு கிறிஸ்தவர்களை மடங்கடித்தார்கள் தான், ஆனால் அது சுவிசேஷம் எங்கும் பரவினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அது விரிவாக்கம் பண்ணினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆகவே இந்த சவுல் எவ்வளவாய் அங்கு இருளுக்குள்ளே இருந்தான், அந்த இருள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்த சர்ப்பம் அவனை விட்டு வெளியேறின போது தான் அவன் ஒளியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார். இப்படித்தான் நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சில வேளைகள்ல தெரியாது, கட்டுக்களோடு இருந்தாலும் தெரியாது. ஆனா இந்த கட்டுக்களோடும் இருள்களோடும் நாங்கள் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்தவனும். ஏனென்றா இனி வரும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள். இதிலே நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்றால், தெரித்து நிற்க வேணுமென்றால் தேவனுடைய வல்லமையிலே நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழும்பினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை கூட நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்க அந்த அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் துன்பத்தையும் உபத்திரத்தையும் காண்போம் என்பது காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவனும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவன் நடத்துவார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்ல இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் அங்கு அதிகாரம் படைத்தவர்கள் இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் ஆளுகை அங்கு கிரிய செய்ய முடியாதபடி தேவனுடைய வல்லம் இறங்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆரம்ப

0: அறிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றாணமை தேவனாய உம்மையும் நீர் அனுப்புறவனாய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக ஒவ்வொரு அதிகாரிகளிலேயும் இருக்கிற அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், பவுல் சவுலில் இருந்த இருளான காரியங்கள் அகன்று ஆண்டவரே எல்லா மக்களும் சமாதானமாக வாழ அவர்களிடத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டு உம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி அவர்கள் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஐந்து கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள், அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச அரசாங்கத்துக்காக, மக்களுக்காக, ஒவ்வொருவரும் அந்த அரசாங்க அதிகாரிகளில் அந்த கடின இருதயம் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சதியான இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசு தாவியானவரை கொடுக்கும்படியாக, அவர்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களில் உள்ள இருளான பகுதிகள் எல்லாம் இயேசு என்னும் ஒளியினால் நிரப்பப்பட கண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சவுலோடு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். ஆண்டவரே இயேசுக்கு விரோதமாக எழும்புற ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு அதிகாரிகளும் முள்ளில் உதைக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கடினம் என்பதை அவர்கள் மேல உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இது கண்டின இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற தேசங்கள், கட்டின இருதயம் உள்ள கிட்லரின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வசனத்தின்படி மாம்சத்தோடு நித்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த அதிகாரிகளை விட்டு அகன்று போகும்படியாக விசுவாசத்துக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் வருகைக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அந்த அதிகார ஆவிகள், இருளின் ஆவிகள், வலி சற்பத்தின் ஆவிகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எப்படி சாசன் சோதனைகள் வந்த பொழுது எப்படி நீர் வெற்றி சிறந்தீரோ, உம்முடைய வசனத்துக்கு உண்டாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து அந்த அவர்களை நாங்கள் சோவான் மன்னித்தது போல அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு பல அதிகாரிகள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னிமென்று மன்னித்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் அவர்களை மன்னித்து அறியாமல் செய்கிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சவுல் பவுலாக மாறினது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வர அந்த வெளிச்சத்தை காண இயேசுவின் ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்கு அவர்கள் சவுல் எப்படி 100% ஒப்பு கொடுத்த வாழ்வு, ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல ஆண்டவரே இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக. இயேசுவே கிறிஸ்துவாக வருகிறார், எங்களை அழைத்து செல்ல வருகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களையும் அழைத்து செல்வேன் என்றவர் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது இந்த உலகம் ஒரு யோவான் ஸ்நானகரை போல ஒரு ஆயத்தப்பட்ட உலகமாக, உமக்கு பிரியமாக எடுத்து சபைகள் எடுத்துக் கொள்ளுகிற சபைகளாக, இருளான காரியங்கள் அகன்று ஒளியான மக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு முடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ வசனங்கள் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அதிகாரிகள் கடின இருதயங்களை எடுத்து போட்டு சதையாக மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒருவரோடு கூட இருந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர, ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்களும் வர நீர் உதவி செய்கிற கிருபைக்காக மக்கள் நாட்டு செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக, அவர்களுடைய வாழ்வில ஒளியான நம்முடைய உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்வு, ஒளியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, அன்புள்ள வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஆண்டவரே உமாக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. உம்முடைய வருகையில உமக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமானவரே பிரியமானவளே என்று அழைக்கக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றுவீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நிற்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் இந்த மக்கள் இந்த உலக தேசத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கட்டுக்களும் அவுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தொழில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருப்பாதம் நம்பி வந்தோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினால முடிசூற்ற தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா எல்லா உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அப்பா மக்கள்கள் மக்கள் கஷ்டப்பட்டு வாதையினாலும் எல்லா விதமான பிரச்சனையாலும் அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே அப்பா உங்களோட உங்களுக்கு உங்களோட வல்லமையை இவர்களுக்குள்ள தெரியப்படுத்தியாக ஜெபிக்கிறனே. வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக ஆவியின் பட்டயம் உண்டு ஆண்டவரே. அச்சமில்லை, பயமில்லை, இவர்களுக்கு ஒரு பயத்தின் ஆவி அப்பா அவர்கள் எடுத்து விட்டாண்டவரே. சமாதானத்தின் தகப்பனே உங்களோட ரட்சிப்பை கட்டளை எடுங்க. உங்களோட உங்க பரிசுத்தமான ஆவியை அனுப்பி உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா இருளை வெளி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கோலியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா அப்பா இந்த கடுகுள்ள விசுவாசத்தின் மூலமாக இவர்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இவர்களுக்கு விசுவாசத்தின் அன்பை தெரிவித்து ஆண்டவரே அவர்கள் உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்துங்க அப்பா. அப்பா உங்களுடைய வெளியேற பெற்ற எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படி ஆண்டவரே குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் அப்பா. அந்த வல்லமை நிறந்த தகப்பனே, அந்த வல்லமை நிறந்த அந்த அபிஷேகத்தின் தைலத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வல்லமை உள்ளவரா இப்பொழுது உங்கள் வெளியேற பெற்ற இரத்தினால் அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க உலகம் உங்களுடைய ஆவி உலாவி கொண்டு திரியறதையா. அதன்படி இயேசுவே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க உலகத்துக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்து இவர்களை ரட்சிக்கும்படியாக பாதை இந்த கூடார்த்தை அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை அன்பையும் விசுவாசத்தை அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமே ஆண்டவரே நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. அப்ப வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினவரை இப்பொழுது இந்த வனாந்திரத்துல நீங்க ஒவ்வொரு ஆத்மாக்களாக கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுதும் எல்லா இயேசு நாமத்தின் மூலம் வருகிற எல்லா விதமான பிரச்சனையிலும் மக்களை விடுதலையாக உங்களோட
3: இரட்சிப்பின் மூலமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இவர்களை அலங்கத்தால இருக்கும்படியாக ஜபிக்கிறார். உங்களோட உங்களோட வள்ளியப்பா பலனால் மெல்ல அப்பா உங்க எல்லாமே உங்களுடைய அவனுடைய ஆவியால மட்டுமே நாங்க பெற்றுக்கிற கொள்ள முடியாத முடியுமா இருக்கிறது. அப்படியானவரே இந்த மக்களுக்கானவரே உங்களோட வல்லமே வெளிப்படுத்தி உங்க ரட்சிப்பை கொடுத்து அவங்களை உங்களோட உங்களோட வழியில புதிதான வாழ்க்கை புதிதான வெளிச்ச புதிதான வாழ்க்கை உங்களோட வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக பிரதர் லேசி சிஸ்டர் ரீட்டா ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சம் அப்பா எல்லா விதமான அப்பா ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்குற அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க மனுஷருக்கண்டு ஊழியம் செய்யாமை கண்டு ஒரு தேவ பயத்தை மக்களுக்கு கொடுத்து அப்பா நாங்க எது செய்தாலும் ஆற்றம் இக்னோ பண்ணி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் கண்கள் உங்கள் மேல் மட்டுமே இருக்க தக்கதாக யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மங்கி போயிருக்கிற கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிற. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை நேரம் துதி பாடலை கொண்டு வந்த பாஸ்டர் காணும் வருகிற ஆண்டவரே அவட வார்த்தையிலும் அந்த கூறின பாட்டுகளும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கும் அப்ப எங்களுக்கு ஜீவனை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு வர்றபடியா நன்றி அவங்களோட உபயோகத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே சிஸ்டர் ஜெனட் லோகன் அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவனுக்கான வருகிற நீங்க அவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்க கிருபியலுக்கானி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனத்தை உணரக்கூடியதாக அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்க ஊழியங்களையும் மகளையும் அவரோட தேவையிலையும் சந்தித்து யுத்தில அவர் தலைவராக நீங்க வச்சு அவரின் அணிக பாவியில ரட்சிப்பதற்கு அவர்களை படியாக ஜபிக்கிறேன். அவருங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஜபிக்கிறேன். ஆண்டவரையும் மற்றும் பரப்பர் வந்திருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் எங்களுக்கும் புதிதான கிருபையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேர புதிதான கிருபையினால முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை நாங்கள் விட மாட்டீர்கள். உங்களோட கரத்தை கொடுத்து
4: ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி
3: உன்னை தங்குவதாக ஜெபிக்கிறேன். நாம மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர் கத்தர் உங்களோடு ஐரீன் அவர்களை இந்த துன்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்தவரையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ கத்தாவே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனம் தளர்ந்து போகாத படிக்கு கத்தாவே உம்முடைய வார்த்தையில பலம் கொண்டு கத்தாவே எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்கு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருக பிடித்துக் கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்பா அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பாவுமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே தேவன் நீங்க மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, அப்பா தியானிக்கிறதுலே கர்த்தாவே அப்பா குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தால் கர்த்தாவே அப்பா அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே. அவங்களை உற்சாகப்படுத்துங்கிற சாவே. அவங்க இன்னும் அதிகமாய் உண்மை கற்றுக்கொள்ள, உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்க கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுறாங்க தகப்பனே. அப்படி விட்டு விடாத படிக்கு அந்த வார்த்தைகளை இருக பிடித்து கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தாவே அப்பா ஒரு குறைவும் இல்லாத படிக்கு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க ராஜாவே. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜாவே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
6: ஆமே ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயிரின் கத்தது ஆமே. உங்களுக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் அப்படியே நடத்துவாரா.
6: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ
7: பிரைஸ் லோட்
6: நீங்க ஐரிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் குறைவுகள் இந்த நாட்கள்ல நிறைவாக்கப்பட தேவ மக்கள் எல்லாரும் தேவ மக்களாய் மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் எங்களுக்கு அப்பா எங்களை இவனை காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களை உமக்காக தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நூடாக ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு மீறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. அப்பா இனிமேலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவ வழிகளில் போகாதபடி பரிசுத்த தேவனின் வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்க அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லாம் பாவமே ஆண்டவரே உமக்கு முன்பாக அது அப்பா உமக்கு முன்பாக எல்லாம் அது மீறுதல்கள் தான் ஆண்டவரே. உம்மை மீறி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கூட தகப்பனே கர்த்தாவே எங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனே. அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றும் காண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலி ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எதுக்காக நடைபெறுகிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்ததே தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்களும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை கூட புரட்டி பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அறியவில்லை ஆண்டவரே அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்கேயோ எப்போ எப்படியோ ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையான தேவனை பற்றி கொள்ள அப்பா தகப்பனே மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே யாரென்று அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இவர்களை ஒற்றி விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இந்த இவர்களை குழப்பி போடுகிற திட்டங்கள் குழப்பி போடுகிற சிந்தனைகளை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிப்பிக்க சொல்ல ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாகவும் கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த மூலைகளில் எந்த மூலை முடக்குகளில் இருந்தாலும் என் தகப்பனே அப்பா எந்த ஒரு வழியிலாவது அப்பா இந்த ஜெபங்கள் அவர்கள் காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி சமாதானத்தோட காத்து கொண்டு இருக்கிறது போல ஏந்தவனே கர்த்தாவே நீங்கள் அவர்களையும் ஆண்டவரே அவர்களும் உம்மை அறிந்து ஓடி வர சமாதானமா எங்களை போல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் அமைதி இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்படியான அப்பா சிந்தனைகளோடு இருக்கும்படி ஏந்தவனே அவர்கள் ரட்சிப்புக்கு உள்ளாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் உணரட்டும் ஆண்டவரே. அப்பா உணர்வின் ஆவி அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனை அவர்களோடு சமாதானத்தை அப்பா இருக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களின் வாஞ்சையும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியான வாஞ்சை தானே ஐயா. நீங்கள் எங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஓடோடி வந்து ஜெபிக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று
8: அவர்கள் ஒவ்வொருவரும் உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உணரும்படியான ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் வருகிற போது நான் அறியன் மகளே மகனே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லாதபடி தகப்பன், தெரியாது என்று பார்த்து சொல்லாதபடி என் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் கூட நீங்கள் அழைத்து எல்லா தீங்கினின்றும் எல்லா பாவ வழிகளின்றும் ஒவ்வொருவரை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே இலங்கைக்காக இந்த இடத்திலே அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நீங்கள் இலங்கையில அப்பா ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே படுகிற வேதனைகள் படுகிற எவ்வளவோ உபத்திரவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இதையும் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்கள் சிந்தனைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் பொறாமை பெருமை அப்பா எத்தனை காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா அப்பா எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற காரியங்கள் கூட எல்லா இந்த தேசங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இப்பா இப்படியான நியூஸுகள் இப்படியானவற்றை பார்க்கும் போது தகப்பனே நீங்களே வந்துடுங்க என்று சொல்லி நாங்கள் கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியானவற்றை பார்க்க முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி அப்பா வேதனைக்குள்ளாக அப்பா நடத்தி இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா உண்டர வயசு குழந்தை ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு என்னதான் தெரியும் ஆண்டவரே. தேவனே இப்படியான நியூஸ்களை பார்க்கும் போது அப்பா மனம் கதறுகிறது ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியா இப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறானே இப்படியெல்லாம் அப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனம் பதறுகிறது ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே கர்த்தாவே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் உம்மை நோக்கி ஓடி வர அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கு செல்வோம் என்கிற உணர்வை கொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜீவனோடு இருக்கிற நாள் வரையும் ஆண்டவரே காலம் வரையும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உமக்கு அன்பான உம்முடைய உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. இப்படியான செயல்கள் செய்யாதபடி எந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்பா நல்ல இருதயங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை சத்ருவானவன் போட்டுக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கம் இல்லாத இருதயங்களை அப்பா இந்த மனிதர்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறானே தேவனே. கர்த்தாவே இவர்கள் அதுக்கு இட்டம் கொடுக்காதபடி தகப்பனே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட அன்பின் இருதயத்தை சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. அப்பா தகப்பனே இலங்கையிலும் கூட ஆண்டவரே எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளின் ஊடாக சத்ருவான அப்பா மேற்கொள்ளுகிற காரியங்களை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சிறு பிள்ளைகள் இந்த போனுக்காக தகப்பனே அப்பா இந்த போனுக்காக என் தகப்பனே தன்னுடைய சகோதரியை கொலை செய்திருக்கிறான் ஒரு சிறு பிள்ளை. என் தேவனே இதுகளை கேட்கும் போது வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. 15 வயது மகன் ஆண்டவரே அந்த மகன் அந்த குழந்தைகள் என்ன தெரியும் ஆண்டவரே. தேவனே இவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களின் ஊடாக சத்ருவானவன் போடு சதி திட்டங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இலங்கையில் ஆண்டவரே அப்பா இந்த போனினால் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பாழாகி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இந்த போன் மூலமாக ஆண்டவரே ஏத்தனையோ இளம் வாலிப பிள்ளைகள் ஏத்தனையோ வேலைகளை செய்து ஆண்டவரே அப்பா இன்று மனம் உடைந்து மன வேதனை விட சக்தியோடு தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா எத்தனையோ எத்தனையோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே மனை முடைந்த சிந்தனையோடு இருக்கிற இந்த இளம் வாலிபர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா டிப்ரெஷன் ஆகி என் தேவனே பா எத்தனை ஆண்டவரே எத்தனை பார்க்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. இப்படியான காரியங்கள் அந்த இலங்கையில நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவர்கள் ஆண்டவரே. பெற்றோர்கள் விழிப்போடு நடக்க விழிப்புணர்வோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் நடக்காண்டவரே, தேவனே பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, சிறிய வயதில் ஆண்டவரே, குழந்தைகளுக்கு ஆண்டவரே உண்ணு சாப்பிடும் போது போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. போனை வைத்திருந்தால்தான் அவர் சாப்பிடுவார், சாப்பிடுவான்னு சொல்லி இப்படியான பழக்கத்துக்குள்ள போன்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை கெடுக்காதபடி என் தேவனே. கத்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்காண்டவரே. தேவனே கத்தாவே, சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தின் அப்பா தகப்பனே வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல அறிக்கையிடையின் தகப்பனே. பெற்றோர்களை அப்பா தகப்பனே கத்தாவே, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புக்குள்ளாகின தகப்பனே, இப்படியான காரியங்கள் வராது ஆண்டவரே. அப்பா காலையில் உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், பாட்டுகள், ஆராதனைகள், இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது என் தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு பயப்படுதல் வருமாண்டவரே. கத்தாவே இப்படியான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தகவனே. சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை தொட பார்க்கிறான் என்று எல்லோரும் விழிப்புணர்வோடு அப்பா பெற்றோர்கள் இருக்கும்படியான அப்பா ஞானத்தை கொட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, இந்த போனால் தான் ஆண்டவரே ஏத்தனையோ ஏத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, குட்டி வெறிகள் ஆண்டவரே, அப்பா இப்படியான போத பொருள்களை கொண்டு வந்து இந்த போன் மூலமா தொடர்பு அப்பா இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் சமாதானம் இருந்தது ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வரவில்லை ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியான காரியங்கள் ஒவ்வொரு நுட்ப கருவிகளை கொண்டு வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கெட்டுக்கிறானே தகப்பனே, தன் வசப்படுத்துகிறானே தகப்பனே. கத்தாவே இப்படியான காரியங்கள் வராதபடி என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. உம்முடைய கரம் அப்பா இலங்கையை மூடட்டும் ஆண்டவரே, இலங்கையை மூடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அப்பா ராஜாக்கள் மத்தியில் அப்பா தகப்பனே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையினால் தன் தகப்பனே அப்பா மக்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் குடும்பம் தாங்களே என்று சொல்லி ராஜாக்கள் மந்திரிகள் தங்களுக்கு தங்களுக்கு என்று சொல்லி தங்கள் சந்ததிகள் என்று சொல்லி இப்படியான காரியங்களை அப்பா ஏத்தனையோ வைத்தனையோ ஏத்தனையோ வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தகப்பனே. பெருமை பாராட்டாதபடி, பணத்தாசை பிடிக்காதபடி சமாதானத்தோடும் அன்போடும் இருக்க என் தகவனே. கத்தாவே ஒவ்வொரு ராஜாக்களை நீங்கள் தொடுங்காண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள் மந்திரிகள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை அறிந்த உம்மை அறிந்து உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டால் ஒவ்வொரு மனுஷனும் நேர்த்தியான பாதையில் செய்து கொண்டு வருவான் ஆண்டவரே. உமக்கு இருக்கிற பயம் இருந்தால் ஆண்டவரே தாங்கள் செய்வது பிள்ளை என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்து பய பக்தியோடு அப்பா தகப்பனை நடப்பார்கள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் ராஜாக்கள் வரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையில என் தகப்பனே கத்தாவே இந்த அயரின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அவன் இருதயத்தை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன நோய்கள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன எப்படியோ கண்ணீரோடு இருக்கிறாவோ தகப்பனே கத்தாவே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை நீங்கள் வெக்கப்படுத்த விடமாட்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சியாக ஓடி வருகிற மகள் ஆண்டவரே கத்தாவே, அவளுக்குள்ள இருக்கிற எல்லா நோய் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையப்பா நீங்கள் தள்ளிவிடாத தகப்பன் ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து தகப்பனே அந்த சகோதரிக்கு அப்பா இருக்கிற எல்லா நோய்களை நீங்கள் நீக்கி போட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்கண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, குடும்பத்துக்கு என்ன தேவைகள் என்று என் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் அதை சரியாக நேர்த்தியாக செய்ய அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நிறைவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பலன் எப்போதும் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரி கேட்கிற விண்ணப்பங்களை அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துகளின்றும் நீங்கள் அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நோயின் ஆவியோ அப்பா, வேதனையின் ஆவியோ அப்பா, சமாதான கெடுதலின் ஆவியோ இந்த சகோதரியை நெருங்காதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அப்படியான எதுவும் அந்த சகோதரிக்கு வராதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த சகோதரியின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கமபானலியை நடத்துற இந்த சகோதரன் எம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரி எம்முடைய கரத்துல இரு குடும்பங்களையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, உமக்காக ஊழியம் செய்கிற இந்த இரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஜெபிக்கவும் அப்பா தகப்பனே கர்த்தாவை ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, சாட்சியாக இருக்கவும் ஜெபிக்கவும் நடத்தவும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவை, ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவர். அப்பா இந்த சகோதரனை கொண்டு நடத்துகிற இந்த காரியம் மென்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. எல்லா மூலைகளும் தேசங்களில் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகளில் தேசங்களில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரன் குடும்பத்தை, இந்த சகோதரின் குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எங்கே என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான குடும்பங்களை அப்பா ஒழித்து போடுவேன் என்று அப்பா திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே, அப்படியான காரியங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ள வராதபடி தகப்பனே. அப்பா ஆவியானவரே, இந்த வீடுகளை அப்பா, இந்த குடும்பங்களை அக்கினி முதலால வேலி அடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். இந்த தீங்கும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே, இங்க வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களின் இருதயங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் தாமே அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக அப்பா ஏங்கி ஜெபிக்கிற இந்த சகோதரிகள், அப்பா உம்முடன் கேட்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, தேவனே அவர்களின் வீட்டிலும் என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்து ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து சமாதானத்தோடு அந்த குடும்பங்கள் இருக்க நீங்கள் அந்த குடும்பங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே, வராத ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன காரியங்களுக்கு, என்னென்ன என்னென்னதுக்காக வராமல் தடையாக இருக்கிறதோ தகப்பனே, அந்த தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே, இந்த இடத்துல திரும்பவுமாக வந்து ஆண்டவரே அப்பா ஆறுதல் அடைய என் தேவனே கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக காத்த எபினேசரே, இனிமேலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருப்பவர், எல்லா துதி கனமை மகிமைக்கும் பாத்திரர் ஐயா உமக்கு கோடான கோடி சூஸ்திரம் ஆண்டவரே. நேற்று மின்றும் இன்றும் மாறாதவர் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
9: ஒப்புவிக்கிறோம். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்து ஜபங்கள் கூடாக வழி நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் ஜபிக்க முடியுமா? சிஸ்டர் ஜானட், பிரதர் குணாவுக்கு ஜபத்தை கொடுங்கம்மா.
10: ஓகே ஓகே. நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல், லெபனான், ஈரான் நாடுகளில் தேவன் தாமே அந்த நாடுகளை தேவன் இரக்கத்திலும் தயவிலும் மனதுருக்கத்திலும் ரட்சிப்பு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
11: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியரும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்னவரே, இந்த போலும் யுத்தத்துல நிக்கிற நாடுகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த தேசங்கள் யுத்தங்களினால் நிறைந்த ஆண்டவரே, உலகம் முழுவதும் கலக்கங்களையும் ஆண்டவரே இயக்கங்களையும் பஞ்சங்களையும் பட்டணிகளையும் ஆண்டவரே நாளுக்கு நாள் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராய் இருக்கிறவரே, வேண்டிக் கொள்கிறவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே புரிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்து இந்த மக்களுடைய அவல நிலைகள், இந்த தேசங்களுடைய அவல நிலைகள், ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்தினுடைய அவல நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு சிலருடைய முடிவுகளினாலே கர்த்தாவே இந்த தேசங்கள் இப்படி பாழாய் போகிறது, அதற்கு தாங்கள் பொறுப்புள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே, இந்த யுத்தத்தில் இருந்து ஒரு நல்ல முடிவுக்குள்ள வர ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழிக்கப்படுகிற ஒவ்வொரு உயிர்களும், சேதப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களையும் பார்க்கிற பொழுது கர்த்தாவே தகப்பனே, இவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, இரக்கம் பெறத்தக்கதாக ஆண்டவரே, இரக்கம் உள்ளவர்களாக இவ்வளவு அழிவை கண்டு கர்த்தாவே இந்த ஜனங்களை காப்பாற்ற விருப்பம் உள்ளவர்களாக மாற என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஈரான் தேசத்துக்காக செபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, ரஷ்ய தேசத்துக்காக செபிக்கிறோம், உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசங்களில் இவ்வளவு அழிவுகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எண்ணியாவது தகப்பனே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒரு சமாதான சூழ்நிலைக்குள்ளே வர தேவன் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் அழிந்து போனார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கத்தாவே அங்கலாய்த்த வாழ்க்கையில நிற்கிறார்கள். தகப்பனே வீடுகளை இழந்து ஆண்டவரே குடும்பங்களை இழந்து பரிதவிக்கப்பட்ட நிலையில நிற்கிறார்கள் கத்துறதாம. இதோ அவர்களுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த யுத்தங்களை நிறுத்த ஆண்டவரே நடத்துகிறவர்கள் தகப்பனே மனம் திரும்பி இந்த யுத்தங்களை நிறுத்தி கர்த்தாவே ஒரு இரங்கலான பேச்சுக்களோடு, சமாதான பேச்சுக்களோடு ஆண்டவரே தங்களுடைய நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஆண்டவரே தகப்பனே நீர் உதவி செய்வீராக, பஞ்சங்கள் வராதபடிக்கு, பட்டணிகள் வராதபடிக்கு, கொள்ள நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த மக்கள் பாதுகாக்கப்படவும், இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியம் இருக்கவும் கர்த்தர் இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசம் உம்முடைய தேசம் ஐயா, இந்த தேசத்தை சுத்தி உம்முடைய பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்து மக்கள் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே பயத்தோடு இருக்காதபடிக்கு தேவன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவானவர், இதோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே பயப்படாமல் தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த தேசத்துல கர்த்தாவே தொடர்ந்து நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவரே உம்மை அறிகிற கிருபைகள் காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அந்த தேசத்துல செய்தவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு நீங்க ஒருவரே அந்த ரட்சகர் என்பதை ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்ல, ஆண்டவரே, இந்த ஈரான் தேசம், ஆண்டவரே ரஷ்ய தேசங்கள், இதோ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை ஆண்டவரே எப்பொழுதோ கொடூரப்படுத்தி ஆண்டவரே கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசங்களும் மனம் திரும்பி இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே மக்களை கொல்லுகிறவர்கள் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரே செய்கிற இந்த கொடூரங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை கொல்லுகிறது பாவம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே இதோ ஆண்டவரே சகோதரி சொன்னது போல ஆண்டவரே அந்த பவுலினுடைய ஆரம்ப வாழ்க்கையை சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இவர்களும் தங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்காக சாட்சியாக ஆண்டவரே இந்த தேசங்களில் புறப்படுகிற ஒரு ஆண்டவரே மிஷனரிமார்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலகத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலக எண்ணம் கர்த்தாவே மக்களுடைய வாழ்வியல்கள் எண்ணம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த ஊடகத்தினூடாக நடத்துகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காயும் சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும் அநேகர் ரட்சிக்கவும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேவனண்டையில அடவுர வரவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் யாவும் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனற்றாகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தாவே அவங்கள் மூலம் நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக விளக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் நல்ல ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அநேகரை தட்டி ஊக்குவித்து கர்த்தாவே உம்மோடு கூட இணைந்து செபம் பண்ண உதவி செய்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து சுகப ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த இணைப்பிலே வந்து இணைந்து கர்த்தாவே தகப்பனே உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக சகோதரர்களுக்காக தேவ தாசர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் இருக்கிற தேசங்களில் ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று என்று சொல்லப்படுவதற்கு ஏது உண்டாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்க்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கர்த்தாவே இருக்கிற இடங்களில் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் சமூகத்தில் கூடி நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இறக்கம் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கூட இருந்து சகல காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதப்படுவாராக. ஆமென்
11: ஆமென் ஆமென். தேங்க் யூ அக்கா. அப்படி உங்க எல்லாரையும் கத்திருப்பாராக.
1: ஆமென். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய சித்தம் எல்லா இடங்களிலும் நடக்கப்பெற கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவருடைய சித்தம் திட்டம் விருப்பம் நிறைவேற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
12: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். அப்பா இந்த பூமி எங்கும் தேவனே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனிதனுடைய திட்டங்கள் அல்ல அப்பா, மனிதனுடைய ஓ சித்தங்கள் அல்ல என் தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் தேச மக்களை பொறுப்படுங்கள் அப்பா, தேசத்தை ஆளுகிற தலைவர்களே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே பூமி எங்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே கொடுங்கப்பா. இயேசு ராஜாவே தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக,
13: அந்தகார இருளின் ஆவிகள் தேவனே தேசங்களை விட்டு தேச தலைவர்கள் அதிகாரி விட்டு வெளியேறுவதாக. தேவனே கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுரை முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா. கத்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுரை குடும்பம் எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய வார்த்தையிலே இந்த குடும்பங்கள் கட்டுப்பட தேசங்கள் கட்டுப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய தேவனே கிருப செய்யுங்க அப்பா. பிதாவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை வெள்ள கொடுங்களப்பா. சத்திய வார்த்தை தேசமங்கும் குடும்பங்கும் ஒரு ஒவ்வொரு தனிநபருக்கும் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று தேவனே உம்முடைய பிள்ளைகள் தேசமங்கும் உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருப செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா நன்றி. சத்தியத்தை அறிவார்கள் சத்தியமலை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க ரட்சித்துக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல எங்களுடைய பராக்கிரம எங்களுடைய ஞானத்தினால் இல்லப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே பூமி உள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே. அப்படியாக ஜபத்தை கேட்கிற தேவனே ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி ராஜா. யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. பிசாவுடைய தந்திரங்கள் மாய்மாலங்கள் கண்ணிகள் எல்லாம் சிறந்து போவதாக. மனநல்ல இருந்து கிரிய சேர மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களிலே நிறைவேற நீங்கள் அதற்காக யுத்தம் செய்யுங்க வழக்காடுங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே நன்றி அப்பா. அப்படியாக நீங்க செய்ய போதற்காய் நன்றி அப்பா. பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க உம்முடைய அக்னியை போடுங்க நமக்களை முற்று ரட்சியுங்கப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே அனைவரையும் முற்று ரட்சித்துக் கொள்ளுங்க என்றவனே. இந்த கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒப்படைக்கிறேன் ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. நன்றி ராஜாவே நன்றி அப்பா. இந்த ஜப வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். இந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சோஸ்ரம். தேவனே இந்த ஊழியத்தில் நடத்துகிற பிரதரை ஆசீர்வதியுங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அற்புதங்களை காண செய்யும் அதிசயங்களை காண செய்யும் அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. சுகபலத்தை கொடுங்கப்பா என் தேவனே பிதாவே. அதே போல் ஜன சிஸ்டர் கணவன் ரெண்டு பிள்ளைகளையும் இந்த கரத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா பிதா உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அக்னியை போடுங்கப்பா ஆசீர்வதியுங்க நோயிலை சுவப்படுத்துங்க வார்த்தை அனுப்பி தூய தழும்போலாலே தொட்டு சுவங்குடுங்களப்பா. கண்ணீரை துடையுங்க இயேசு ராஜாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
14: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தி எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே சங்கம வானொலி ஆசீர்வதியும் கத்தாவி வல்கி பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் அவருடைய தேவைகளுக்காய் அவர்களுடைய வாஞ்சிகளுக்காய் விருப்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே அந்தந்த இடத்திலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயும் இருக்கிறீர் கத்தாவே. ஒவ்வொருவரே நீர் பொறுப்பேறும் கத்தாவே. சகல துதிகன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
15: ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் கத்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கத்தரண்டை கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவரை ருசி பார்த்தபடியால் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். நியமடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். சமற்காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். அப்படியாக இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தரை கரத்தில் போய்க்கிறோம். பிரயாணத்தின் மூலமாக வெக்கேஷனுக்கு போறவர்களும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையின் வழி நடத்திய பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து இன்னும் இணைந்து கொண்டிருக்கிற சௌரன் குணா சௌரி வினோ அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு மணித்தியாலம் ஒன்றேகால் மணித்தியால் நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கோம். அந்த வேளையிலும் இணையங்கள் கத்திர பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கத்திரி கருத்திலே உங்கள் எல்லோரையும்

0: the wasif.
1: Recording in progress.
0: யோஷுவா 23-24 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து அதோடு ஏசாயா 29 அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலிருந்து எப்ரேயர் 12 அதிகாரங்கள் வெற்றி நாங்கள் வாசிக்க கேட்போம் பயன்பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.

இரண்டாம் அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாத படிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தானே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையில் நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த

0: இந்த நல்ல தேசத்தில் இருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் இருந்து. யோசுவா 24 அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோவும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக புரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயீமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட.
1: ஏசாயா 29 அதிகாரம். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய், உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசு குசென்று உரைக்கும். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளத்தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கத்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அது வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டது. ஆதலால் இதோ ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. ஆ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்றுப்போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதும் இல்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள், வலிவு போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறு.
0: எபிரேயர் 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அந்தியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அந்தியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர் கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன்

0: இனிது ஒரு நேரமும் ஐந்தாம் தேதிக்கான வேத வாசிப்புடன் இணைந்திருந்தோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வெற்றி நாங்கள் அனுப்பி தருகிறோம். மற்றவர் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக.
1: ஆமேன்.
0: நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள்
1: இணைந்திருக்கிறார்.
0: வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகே இருந்து ஜபங்களோடும் பாடல்களோடும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டையா
2: நாமத்துக்கு சோத்திரம். அப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, சங்கம் அம்மானுடைய இடத்து நடத்துகின்ற உமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும் பிறருடைய செய்கின்ற அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம்பானுடைய சேவை எடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களின் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் ஜோதிடருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகளை சொல்றேன் தகப்பனே. தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா, மற்றும் தகப்பனே உலக ரீதியில் நிரந்தரமான சமாளத்தை கொண்டு வாங்க ராஜா. எந்தெந்த நாடுகளில் போறவங்களாக ராஜா, அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. சர்வ வல்லவர் தேவகுமாரன் எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இதங்கி தகப்பனே, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். அப்படியே நீங்க கொண்டு புறமைக்கா கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை எழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அமேன். அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இர

0: தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் அம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் அம்மை இழுத்து கொண்டீரே. கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. அமேன். கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்து கொண்டீரே என்று அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்திய உங்களையும் கத்திரதாமை ஆசிரியத்து வழிநடத்துவாராக. கத்திரை சித்தமானால் நாளைய நாளிலே 9:30 மணிக்கு நீங்கள் கத்தர் வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ பிரதர்.
2: ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காட் பிளஸ் யூ டூ பிரதர். கத்திரதாமை உங்களையும் உங்களை உடைஞ்சிற குடும்பங்கள் மற்றும் உங்களது எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா உறவுகளுக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெபவிண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பிரதர். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சோரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான ஜெபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தியிருக்கிறார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் கத்தருடைய நாம மகிமைக்காக எடுத்து வந்து விதைத்துக் கொண்டிருக்கிற அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தடி கருத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் கத்தடி சித்தமானால் நாளைய நாளிலே இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமேன், ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 9:44. நாங்கள் அடுத்து வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்கான வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணிய இருக்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நேர்ச்சியில் எண்ணிய கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வைபர் ஐஎம்ஓ, வைபர் ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், ஜூம் கூடாக நீங்கள் இணைய முடியும். அல்லது தொலைபேசி கூடாக கூட இணைய முடியும். அந்த வேலை கத்தர் தாமே வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை கூட கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி கூட வழி நடத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.

0: அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, கடந்த காலங்களிலே எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையிலே பல முறை குறைபட்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் இன்னமும் அதிகமாக நீர் விரும்புகிற அளவு உண்மை உள்ளவர்களாக, சத்தியமானவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிகளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. வீட்டிலே கஷ்டங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் கேட்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வேத வசனங்களை நேசிக்கும் ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்று யாராவது பிரச்சனையோடு, கவலையோடு, பாரத்தோடு, நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நடைபெற முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்பதை அவர்கள் இந்த சம்பவத்திலே, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஓய்வு பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓய்வு ஊதியத்திற்காக காத்து கிடக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அது சரியான நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் எந்தெந்த இடத்திலே இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரமாய் அதை கர்த்தர் வழிபடுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் மேல் அன்பற்றவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இரக்கமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உண்மையும் உத்தமமாய் செய்ய அவர்கள் இருதயத்தை கர்த்தர் திருப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலேயும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு மாநிலங்களையும் பொறுப்பாய் ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் மக்களின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களாய் வேலை செய்ய கிருபை தாரும். அவர்கள் கீழ் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் சுயநலமற்றவர்களாக சேவை செய்யும் மனப்பக்குவத்தோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் எங்கள் தேசத்திலே மழை இல்லாத பகுதிகளிலே தேவையான மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலத்தடி நீரின் உயரம் குறைந்து கொண்டே செல்வதை கர்த்தரும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராதபடி உம்முடைய முகத்தை மறுத்து எங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி எங்களுக்கு நல்ல மழையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் சொந்த வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான செல்வத்தை கர்த்தரவர்களுக்கு அருளி செய்தரலும். யாராவது பண நெருக்கடியினாலே வீட்டை தொடர்ந்து கட்ட முடியாமல் தடைப்பட்டு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்கான ஆயத்தங்களை செய்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த குடும்பங்களின் தேவைகளை சந்தித்தரலும். வீண் செலவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவையான செலவுகளுக்கு தேவையான போதுமான வருமானம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தரலும். இன்னமும் உம்முடைய நாமத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஐக்கியங்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் திகழ நேரே உதவி செய்தரலும். ஒவ்வொரு ஐக்கியங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் சங்கங்களுக்குள்ளும் உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒற்றுமை காணப்பட கர்த்தர் இறங்கி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சமாதான குறைவுகளுக்கு காரணமாக இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றியறலும். அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் அகற்றியறலும். எப்படியாவது அன்றுவரே திருச்சபைகள் உமக்கு சாட்சியான திருச்சபைகளாய் அமைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். பற்பல சேவை இயக்கங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, வருமானம் கிடைக்கிறதற்காக என்று அல்ல, சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கஷ்டங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, பணி நெருக்கங்களிலே உண்மையோடு வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாயிருக்கட்டும். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு தெரிவித்து எங்களோடு இணைந்து உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற உள்ளங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலங்களிலே அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்தது போல வரும் நாட்களிலேயும் இன்னும் பெரிய காரியங்களை உடைய கரங்களிலே அவர்கள் பெற்று உமக்குள்ளே மகிழ்ந்து கழிக்கூற நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது உமை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவையை சந்தித்து உமக்குள்ளே அவர்களையும் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் எபிரேயர் 13 அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 13:4 வசனத்திலே 3 குறிப்புகளை கர்த்தர் நமக்கு தருவதை பார்க்கிறோம். முதலாவதாக, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நாட்களிலே தேவன் மதிப்பிற்குரியது என்று கூறிய காரியங்களின் மதிப்பை அறிய முடியாதபடி பிசாசானவன் மனிதர்களின் கண்களை மூடியிருக்கிறான். இதனாலே திருமண வாழ்க்கை ஒரு கத்திரிக்காய் வாங்குவது போல ஆகிவிட்டது. தாங்கள் எதிர்பார்த்தது இல்லாததாலோ அல்லது நான் என்னுடைய என்னும் சுயமாகிய பிசாசிற்கு இருதயத்திலே முக்கியத்துவம் கொடுப்பதாலோ திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகளுக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. எவ்வளவோ கற்றிருந்தும் திருமண ஒப்பந்தங்கள் வாக்குகள் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு கனமுள்ளது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியும் அடிப்படை அறிவு இல்லாத அநேகரை இன்று நாம் பார்க்கிறோம். திருமணத்தை ஏற்படுத்திய கடவுள் முக்கியமாக எண்ணிய காரியங்களை விட இந்து சுயநலமே மனிதனுக்கு முக்கியமானதாக தெரிகிறது. எனவேதான் கணவன் மனைவி உறவிலே சகிப்புத்தன்மை இல்லை, தியாக மனப்பான்மை இல்லை, விட்டுக் கொடுத்தல் இல்லை, மன்னிக்கிறது இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, அன்பு கூறுதல் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே விரிசல் காணப்பட துவங்கி இருக்கும் என்றால், கசப்புகள் சிறு சிறு சண்டைகள் பெருகி வரும் என்றால், கணவனும் மனைவியும் இரண்டு பேருமாக சேர்ந்து நீங்கள் அன்றொரு நாளிலே ஆலயத்திலே உங்கள் திருமண ஆராதனை நடத்தப்படும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குகளை சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை ஞாபகத்திலே வரவில்லை என்றால் ஜெப புஸ்தகத்திலே திருமண ஆராதனை முறைமைகளை வாசித்து உங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுக்கு எழுதுங்கள், அதை உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இரண்டாவதாக, விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். மாமிச இச்சை என்னும் பாவத்திற்கு இன்று பிசாசானவன் அநேகரை அடிமைப்படுத்தியிருக்கிறான். மகிழ்ச்சியான மனவாழ்வு இருந்தும் தவறான தொடர்புகளோடு வாழும் மக்கள் இன்று அநேகர். அப்படிப்பட்டவர்கள் பல வேளைகளிலே அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என எண்ணினாலும் தங்கள் சொந்த பலத்தினாலே முயற்சிப்பதால் அவர்களால் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைபடும் பொழுதெல்லாம் புதிய ஆண்டிலே, பிறந்த நாட்களிலே, பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே தீர்மானங்களை செய்தாலும் விடுதலை பெற முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே வாழ்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் இயேசுவை விசுவாசியுங்கள். அதாவது அவரே இந்த உங்கள் பாவமான ஆசைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் என்பதை பரிபூர்ணமாக நம்புங்கள். அப்படிப்பட்ட பாவமான ஆசைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தாவே, நீரே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர், அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே என்று சொல்லுங்கள். சோர்ந்து போய்விடாதிருங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ, அதாவது விடுதலை குறித்து எண்ணாதவர்களோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக, வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என வரப்போகும் திட்டவட்டமான தண்டனையை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை குறித்து நீதிமொழிகள் 6:25-29 ஞானி இவ்விதமாய் சொல்லுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களை எச்சரிப்பார் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள், புதிய ஒரு தீர்மானம் செய்யுங்கள். தப்பாத ஆக்கினை உங்களை நோக்கி வருமுன் விசுவாசத்தினாலே வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:5 பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சர்வ வல்லமையுடைய தேவனுக்கும் மேலாக பணத்தை ஒரு நாளும் எண்ணாதிருங்கள். அவர் உங்களை லட்சாதிபதியாக்குவதில்லை, ஆனால் ஒன்றுமில்லாமல் போகும்படி உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் தேவன் என்னை ஒருபொழுதும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். நண்பர்கள் கைவிட்டு விடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவராய் இயேசு ஒருபொழுதும் உங்களை கைவிடுகிறதில்லை. எபிரேயர் 13:6 பார்ப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எருசலேம், யூதேயா, சமாரியாவில் இருக்கும் எபிரேய கிறிஸ்தவர்கள் இன்னமும் சிறிது காலத்திலே வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல இருக்கிறார்கள். தேவன் தங்களை விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை என்பதை அவர்கள் நினைவிலே கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மேலே ஆழமான அன்பு வைத்திருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்ய முடியாது என்ற நிச்சயம் எப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேகர் இயேசுவை அறிந்தவர்களும் விசுவாசிப்பவர்களும் கூட எனக்கு விரோதமாய் மற்றவர்கள் இதை செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாக பரிபூர்ணமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்திலே அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிற ஒரு விசுவாசியான ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பிசாசானவன் தொட முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதியை பெற்றுத்தான் யோபுவை பிசாசானவன் சந்தித்தான். எனவே ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. யோபுவினுடைய இறுதி வாழ்க்கையை, அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 13:7 பாருங்கள். இங்கே ஒரு விசுவாசியின் சமூக வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் ஜனங்களை கிறிஸ்துவிற்கு நேராக வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவிற்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிற தலைவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். இதை குறித்து இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வேத புத்தகத்திலே ஒரு வார்த்தையும் அர்த்தமற்றதாக உபயோகப்படுத்தப்படவில்லை. இயேசு என்பது மனிதனாக அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவரது தெய்வீக தன்மையை தெரிவிக்கிறது. இயேசு என்ற பெயர் தேவனை மனிதனோடு இணைக்கிறது. இந்த உலகத்திலே இயேசுவே மிகவும் அற்புதமான மனிதர் என்பதை தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12:1 நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார்.
இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படியிருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியினின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவ அப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள், மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள், அன்பையும் ஒளியையும். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தி உடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் திருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல,
கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானோர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டுவரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும்.

0: மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேயாக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும் மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது, நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்று விட்டது என்று ஐபிராத்து நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதினால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். இவரைய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். சிலுவை அண்டை வர வேண்டும். நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு. இதுவே உண்மையான ரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460046
0: தெரிவிக்கிறது. இயேசு மனிதனாகவே இருந்தபடியால் எப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை சுற்றிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை வெறுக்கவில்லை, இயேசுவின் போதனைகளையே வெறுத்தார்கள். கிறிஸ்து என்ற பெயர் மேசியாவாக இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றிய ஊழியத்தை குறிப்பதாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்தார் என்பது மட்டுமல்ல, இன்றும் இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது குணநலன்களிலும் அவரது செயல்களிலும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது இந்த உலகத்திலே இல்லாமல் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்றுதான் எபிரேயர் 12:1 நாம் பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கான மீட்பின் பணியை முடித்துவிட்டு தேவனுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு நாளில் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னமும் சபையை இந்த உலகத்திலிருந்து அவர் அழைத்துக் கொள்ளவில்லை.

0: ஒரு நாளிலே நிச்சயமாக அவர் அப்படி செய்வார். இயேசு இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஒரு சாதாரண மனிதனாகவே காணப்பட்டார். இயேசு பலமுள்ளவராக, அதே வேளையில் சிறு பிள்ளைகளையும் அவரிடத்திலே நெருங்கி வரத்தக்கதாக மென்மையானவராகவும் இருந்தார். இந்த போதிலும் காசுக்காரர்களை ஆலயத்தை விட்டு துரத்தக்கூடியவராகவும் இருந்தார். இயேசு அழகிலும் சிறந்தவராக இருந்தார். ஜனங்கள் அவரை நேசித்ததினாலே அவரோடு கூட இருப்பதையே விரும்பினார்கள். கப்பர்நகுமிலே ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கின பின்பு ஜனங்கள் அவரை மிகவும் நெருங்கினபடியினால் தனது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுவின் அண்டை வந்தார்கள். இதனாலே மத தலைவர்கள் கோபமடைந்தார்கள். தனது ஊழியத்தின் இறுதி நாட்களிலே எரிகோவிற்கு செல்லும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபடியினால் குள்ளனான சகேயு இயேசுவை காண்பதற்காக மரத்திலே ஏற வேண்டியதாயிற்று. அப்படியிருந்தும் இயேசு அந்த மரத்தின் கீழே வந்து நின்று சகேயு மரத்தை விட்டு கீழே இறங்கி வரும்படி செய்தார். இயேசு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவே காணப்படுகிறார். இயேசுவின் போதனைகளை காட்டிலும் இயேசுவையே ஜனங்கள் மிகவும் நேசித்தார்கள். மனிதர்களை பாவ பிடியில் நின்று விடுவிக்கும்படியாக தான் மரிக்கப் போகிறேன் என்று கூறியதை அவர்கள் சிறப்பானதாக கருதவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பம் முதலே அவரது போதனைகளிலேயே அவர் மேல் குற்றம் சுமத்த வழி தேடினார்கள். நானே ஜீவ அப்பம் என்றும் ஜனங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி தன் ஜீவனையே கொடுக்கப் போகிறேன் என்றும் கூறினார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகிறார். இதை யோவான் 6:65-68 உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, திரள் கூட்டம் குறைந்து 12 பேர் மாத்திரமே இயேசுவோடு தங்கினார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளினால். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்பொழுது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறான். பாருங்கள் மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். இயேசுவை உண்மையாக பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களும் கூட அவருடைய போதனைகளை விரும்பவில்லை. மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது கிருபையையும் உண்மையையும் கண்டார்கள். அவர்கள் இனிமையையும் பலத்தையும் கண்டார்கள். அன்பையும் ஒளியையும் கண்டார்கள். நீங்களும் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் தரும் கிருபையையும் உண்மையையும் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தி உடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக, இயற்கையாக, நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள் பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக இயற்கையாக நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களுக்கு இனிமையானவராகவும் உங்களுக்கு பலன் கொடுப்பவராகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பையும் ஒளியையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நமது பாவங்கள், நமது துர்க்குணங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே ஒருவராகவே காணப்பட்டார். அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு உழைத்தார், அழுதார், ஜெபித்தார், நேசித்தார். நம்மை போலவே எல்லா விதங்களிலேயும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருந்தார். தோமாவுடன் கூட சேர்ந்து நாமும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று அறிக்கையிட வேண்டும். நாம் அவரை புகழ்ந்து வணங்குகிறோம். மனித இதயத்தோடு இவ்விதமாக நெருங்கிய உறவு கொண்டவர் வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பயத்தோடு சேர்ந்த பக்தியுடையவர்களாக இருக்கிறோம். மிகவும் லகுவாக இயற்கையாக நம் தெருவிலேயே குடியிருந்தவர்கள் போல இந்த 20வது நூற்றாண்டிற்குள்ளே நம்மோடு அவர் வந்துவிட்டார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல் வாழ்க்கையின் இறுதி வரையிலேயும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினான். பாருங்கள், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எபிரேயர் 13:9 பார்ப்போம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. சரீரத்தை பொறுத்தவரையிலும் உணவு அவசியம்தான். ஆனால் போஜனத்திற்கும் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்போஸ்தலனாய பவுல் இதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினாலெனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே இவைகளை குறித்த வீணான வாதங்களும் போதனைகளும் அவைகளை கடைபிடிப்பதும் உங்களை பரிசுத்தவான்களாக்குகிறதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே உங்களை தேவனுக்குள்ளாக கட்டப்படும்படி செய்து, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே கிறிஸ்துவின் காரியங்களை உங்களுக்கு உண்மை உள்ளதாக்குவார். எபிரேயர் 13:10 வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே இஸ்ரவேல் தேசம் பழைய உடன்படிக்கையின் கீழ் எண்ணத்தை உடையதாக இருந்தது என்றும், இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் கீழ் எந்தெந்த காரியங்களை உடையவைகளாய் இருக்கிறது என்றும் வேறுபடுத்தி சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிகளுக்கு இன்று ஒரு பலிபீடம் உண்டு. கிறிஸ்துவின் ராப்போஜனத்தை பலிபீடம் என்று கூறுவது தவறு. அந்த பலிபீடம் பரலோகத்திலே காணப்படுகின்ற கிருபையின் சிங்காசனம், நீதியின் சிங்காசனம். பழைய பலிபீடத்தின் அருகே மனிதர்கள் குற்றவாளிகளாக நின்றார்கள். ஆனால் இங்கு, அதாவது கிருபையின் சிங்காசனத்தின் முன்னாலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே இங்கு வந்து கிருபையும் ரட்சிப்பும் நாம் பெற்றுக் கொள்ளலாம். வேத வசனங்களே நம்மை கிறிஸ்துவினிடமாக கொண்டு வந்து நாம் அவருடைய மகிமையை காணும்படி செய்கிறது. எபிரேயர் 13:11 ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இங்கே பாவ நிவாரண பலி குறிப்பிடப்படுகிறது. நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பாவம் செய்வதனாலே மாத்திரமல்ல, நாம் பிறப்பிலேயே பாவிகளாக இருப்பதனால் நமது பாவங்களை இயேசு தனது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஊருக்கு வெளியே அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அது மட்டுமல்ல, நமக்கு புது வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு பாவ நிவாரண பலியாக மரித்ததினாலே அவர் நகரத்திற்கு வெளியே மரித்தார். பாவ நிவாரண பலி ஆலயத்தினின்று எடுத்துச் செல்லப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலியாக நமது பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார். வசனம் 13, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எனவே எபிரேயாக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களிடத்திலே ஆலயத்தை விட்டு செல்வதை குறித்தும், மத சடங்காச்சாரங்களை பின்பற்றாமல் இருப்பதை குறித்தும் கவலைப்படாமல் கிறிஸ்துவினிடம் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் கிறிஸ்துவினிடமாக செல்ல வேண்டும். பரலோக எருசலேமை நாடி செல்ல வேண்டும். இந்த உண்மையான பிரிவையே இங்கு நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பிரித்தெடுக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்படுவது. சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவிற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். எபிரேயர் என்பதின் பொருள் கடந்து வந்த ஒருவர் என்பதாகும். தன்னுடைய பழைய வாழ்க்கை யாவும் அகன்று விட்டது என்று, ஐபிராத்து நதியை கடந்து நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தபடியால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டதினால் அவர்களுக்கு புதுவாழ்வு கிடைக்கிறது. பின்பு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை சென்றடைய யோர்தான் நதியை கடந்தார்கள். பரம கானானை அடைய நாமும் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம். இவரைய கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆலயத்தையும் மதத்தையும் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதை வெறுத்தார்கள். இன்றும் நம்மிலே பலரும் ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் மதத்தையும் அதன் சடங்காச்சாரங்களையும் விட்டு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும், சிலுவை அண்டை வர வேண்டும், நகரத்தை விட்டு புறம்பே வெளியே கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் உண்மையான பிரிவு, இதுவே உண்மையான இரட்சிப்பு.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26.

0: Recording in progress.
1: அமை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:30. நாங்கள் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையுங்கள். பைபிள் குயிஸ் வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். தொலைபேசி கூடாக இணைய முடியும். வாட்ஸ்அப் கூடாக, டெலிகிராமு கூடாக, ஐஎம்ஓ கூடாக, வைபர் கூடாக கூட இணைய முடியும். ஜூம் லிங்கை கூடாக கூட இணைய முடியும். அந்த வகையிலே நாங்கள் ஆயத்தமாகிறோம். கத்திரசாமி வழி நடத்துவாராக. இணைந்து கேளுங்கள். அதே வேளையிலே உங்கள் கேள்வி பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பிலே கூட எழுத முடியும். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலே பார்ப்போம். அதிகால வேளையிலே சோரம் வாய்ந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைகிறார்கள். சுவிசேஷத்தின் வானவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே பாலன் கூட இணைந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கடந்த மாதத்துக்கு முன்னதாக ஒருவர் வாஞ்சியோடு இணைந்தார், முன்னதாக இணையவில்லை. அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். அவர்களை இணைய முடியும். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்க முதலில் அழைப்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் கேள்விகளோடு பதில்களோடு இணைவார்கள். இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைஸ்லோடமா
2: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நிகழ்ச்சி அநேகர் வந்து கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள, விடைகளை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு ஐயா. மறு ஒளிபரப்பிலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக வச்சிருக்கு. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நினைவு கூறும் சிஷ்ய ஜனத்தை நினைவுகிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது முதலாவது கேள்வி, ஏசாயா தீர்க்கதரிசி யார் யார் புறப்பை முன் அறிவித்தார்?
2: ஆண்டவர் புறப்ப,
3: யா
2: மற்றது இந்த கல்வாரி பாடையும் கூட அவர் கல்வாரி சிலுவை அதையும் பற்றி சொல்ல முன்கூட்டியே அறிஞ்சாதானு
3: பிறப்பு பிறப்பு பிறப்பு
2: பிறப்பு
3: அது இறப்பு, கல்வாரி இறப்பு.
1: அவரையும் வரவேற்றுக் கொண்டு வழி
3: நடத்துங்களே. ஸ்தானாதிபதிகளை அனுப்பின தேசத்துக்கு ஐயோ எங்கிருக்கிறது இந்த வசனம்?
1: நானல் படையிலான மோசை அனுப்பினவர் அவருக்கும் ஐயோ இல்லையே.
3: இது ஸ்தானாதிபதிகளை
1: ஸ்தானாதிபதிகளை நானல் படையில்
2: இருக்குமான கேள்வி எங்கே தேடி பிடிச்சிட்டா?
3: படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பிய தேசத்துக்கு ஐயோ இந்த வசனம் எங்கே இருக்கிறது?

0: Ale je tvrdá, ne?
1: Je. Váne na nánge, káne lě, ne?
2: Nikrér, nikrér. Nikrér, mounamaya nikrér.
0: அது கேளுக்கு பதில் தெரியல அப்படி இருக்கு.

0: எந்த அதிகாரத்திலேன்னு சொல்லுவோம்.
1: எங்க இருக்கா
2: அதிகாரம் சொன்னா தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
3: மத்தையில பதியப்பட்டிருக்கு
2: இல்லை
3: தானே.
2: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
0: புதிய ஏற்பாட்டில்
3: மத்தியில தான் பதியப்பட்டிருக்கு ஏழாம் தலைமுறை என்று சொல்லி பாரு. முதல் மத்திய முதலாம் மதியத்திலே வருது முதலாம் மதியத்தில் பாரு. ஆபிரகாம் தாவீதின் வம்ச வரலாறுன்னு சொல்லி இங்கு சொல்லப்படுது வந்து இந்த அதுல வருதுதானே பைபிள் கடுப்பா.

0: Ay, dile a la gomesa, dile. Tala murra vandu.
1: Par, ividamai Adam, enna kettinga, edna adu?
2: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை யார்? ஏழாம் தலைமுறை என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே பதியப்பட்டிருக்கிறது?
1: மத்தேய் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. யாக்கோபு பெற்ற ஆபிரகாமுக்கு
3: யூதா 1:14
1: சொல்லிருக்கு. கிறிஸ்து
2: யூதா 1:14 இருக்குது.
1: யூதா சொல்லப்பட்டிருக்கு.
3: ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து ஏதோ இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகைகள் நிமித்தம் என்று முடியுது. ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக். அமேன்.
4: அஜய், அவர் கேள்வி உண்டு. அந்த ஏனோக்கு திருமணம் செய்தவனா?
1: குடும்பஸ்தானா? பிள்ளைகள் இருக்குதானே?
2: அந்த வசனத்திலேயே இருக்கு இல்லையே,
1: ஏனோக்கு பிள்ளைகள் இருந்தான்.
4: ஓகே ஓகே ஓகே. சரியான முடிவை சொல்லி போயிட்டா கூகுளுக்கு நன்றி. அடுத்த கேள்வி.
3: ஐயா, சாத்திரி நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் மறுபடியும் சொன்னவர் தானே டியூஸ்டே?
4: நான் இவையில கேட்டு பார்த்தேன்.
3: ஐயா,
2: குமாரனையும் மதளிக்கிறவர் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
3: என்ன கேள்வி?
2: பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவர்கள் யார்? இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
3: வெளிப்படுத்தல்
2: இல்லை.
3: வெளிப்படுத்தல இல்லையா? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறார்கள்.
1: அது ஒன்று யோவான்ல வருது, தெரியுமா அந்த வசனம்?
2: யா,
1: சரியா?
3: ஆதாம் இல்ல, சாரி, மன்னிக்க வேண்டும், நோவாக்.
1: நோவாவா?
3: ஆமாம்.
1: நோவாவின் மனைவியின் பேர் அதுல சொல்லப்பட இல்லையே வேதத்துல?
4: சொல்லப்பட்டிருக்கு.
3: வேதத்தை சொல்லப்பட்டிருக்கா?
1: பொறுங்க பாரு பாபம்.
4: எங்க இருக்கு ஐயா?
1: இருக்கு ஐயா.
4: ஒவ்வொரு மனைவி இருந்தா வேதத்துல இருக்கு.
1: நோவாவுக்கு மனைவி இருந்தா சரி ஐயா. நோவாவுக்கு மனைவி இருந்தா பிள்ளைகள் இருந்தது. ஆனா வந்து மனைவியிட்ட பேர் போட்டிருக்கா? மகேந்திர பையா
4: பொறுங்க பொறுங்க, பேரை பாக்குற கம்ப்யூட்டர்ல.
3: ஐயா, அதியாம 4:22 இருக்கு. நாமால் பேந்து
1: 4:22 பெற்றாள். அவள் பித்தாள் இரும்பு முதலியவற்றை தொழிலாளியாக இருந்தால் தூபால் காயின் சகோதரி தாமார் லாமாக்கு. ஆதாம் என்ன பேர்? நோவா என்ற மனைவி இல்லையா ஐயா?
2: மனைவி அதிகாரபூர்வமா எங்கும் குறிப்பிடப்படவில்லை
1: என்று எழுதி பார்க்கணும் ஐயா. அதுல வந்து 4 அதிகாரத்தில ஐயா நோவாவின் காரியம் வராதையா நோமலை ஏன்னு சொல்லி சொன்னாலயா? 4 அதிகாரத்துல வந்து அதாவது காயின் ஆவேல் என்ற வந்துதான் இங்க 5 அதிகாரம் முடிகிற அதுக்கு பிறகுதான் அந்த நோவாவின் காரியம் 6 அதிகாரத்துல தொடங்குது ஐயா. 5 அதிகாரம் கடைசியில தான் நோவா 500 வயசான போது சேம் காயை பெற்றான் சொல்லப்படுது. ஆனால் நோவானுடைய போடப்படும்
2: ஜூத பரம்பரை நூல்களின் படி அது நாமா அல்லது எப்சாரா என்று பேர் என்று சொல்லி.
3: ஆமா ஆமா, அதான். ஆனா
1: அது வந்து இதுல இருக்கலாம். இதுல வந்து
2: பாரம்பரிய நூல்கள் அது இருக்குது. அது வந்து வேதாமத்தில இல்ல.
3: வேதாமத்தில இல்ல, அதான். மன்னிக்க வேண்டும் சகோதரி,
2: அல்லது நாமா ரெண்டு தான் பேர், ரெண்டு பேர் இருக்கு.
3: ஆமா, எபிரேயர் என்றதுக்கு என்ன, எபிரேயர் என்ற பெயர் வருவதற்கு என்ன அர்த்தம்?
2: அபிரகாம் வந்து முதல் எபிரேயன், அவன் வந்து அந்த கல்தேய தேசத்தில இருந்து இந்த கானான் தேசத்துக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அதான் எபிரேயன் அந்த இடத்துல இருந்தான் துவங்குதான்னா
3: தெரியும். ஏன் அந்த பேர் வந்தது என்றுதான் கேள்வி. இப்ப கொஞ்சத்துக்கு முன்ன மகேந்திரையா கேட்டுக்கொண்டு இருந்தாரா தெரியல, எபிரேயர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்?
1: எபிரேயருடைய அர்த்தமா,
3: எபிரேயர் என்ற பெயர் ஏன் வந்தது, அதனுடைய அர்த்தம்
4: என்ன?
3: தெரியும் அதெல்லாம் சரி, ஏன் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன்.
1: இன்னும்
3: ஒரு கேள்வி ஞாபகம் இருக்க கேக்குறேன். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கினேலோ, அதனால இந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, அதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை என்று எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு, எப்படி இருக்கு தான்
4: கேக்குறேன்.
3: புதிய ஏற்பாடுல இருக்குன்னு
4: நினைக்கிறேன். அதாவது பிரசங்கம் பண்ண ஊழியத்தார், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல.
3: ஒன்று குருந்தியர் 8:8 இருக்கு. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினால? புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனாலும் நமக்கு ஒரு குறைவும் இல்லை.
4: 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. என்னத்தினால் புசிப்பதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இதுல 40 நாள் பற்றி போட இல்லையே.
3: சொல்றேன், உபவாசம் இருக்கு, சாப்பிடாம இருக்கணும் தானே, அதை பற்றி தான் கேட்கிறேன். சொல்லப்பட்டிருக்கு
4: தானே,
3: சாப்பிடாம இருக்கிறதுல இந்த ஒரு பிரயோசனம் இல்லை, சாப்பிட்டாலும் ஒரு பிரயோசனம் இல்லை, அதுதான் சொல்லு.
4: 40 நாள்
3: அப்ப என்னத்துக்காக 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாம, அதைத்தான் கேக்குறேன். அதுல ஒரு பிரயோசனம் இல்லைன்னு தான் சொல்லுது வாய்ப்பு.
4: இப்ப உபவாசம் இருக்கிறதால என்ன பண்ணா பதில் இதுதான் பதில். 40 நாள் உபவாசம் இந்த பதில்,
3: உபவாசம் வேறு, உபவாசத்துல சாப்பிடாம இருக்கிறது வேறு.
4: உபவாசம்
3: வந்து
2: 58:3 எப்படி ஒரு காரியம் இருக்கலாம்.
4: அதான் நான் சொல்றேன், போஜனமானது நம்மை தேவனுக்கு அப்பறம் சாப்பிடாமல் இருக்கணும். சேவ் மணி, தேவனுடைய வார்த்தையை புசிக்க வேண்டியா.
2: ஓகே.
4: சரி, அடுத்த கேள்வி.
1: சொல்லுங்க ஐயா. நாறு கேள்வியா கேட்ட ஐயா?
3: பிறகு பூவாகிறது
1: எது? காய் எப்படி பூவா வருது அதை சொல்லுங்க. என்ன சாமானது? இது கொமன் கேள்வியா?
3: ஆமாம். இலங்கையில இருக்கா? இலங்கையில இருக்கா
1: ஐயா? இலங்கையில இருக்கு, இந்தியாவில இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு ஐயா. இப்ப சில நேரத்துல உங்களோட வீட்லயும் இருக்கலாம், சில நேரத்துல ஜெனட் சிஸ்டர் வீட்லயும் இருக்கலாம், அல்லது மகேந்திரா ஐயா வீட்லயும் இருக்கலாம், அதை பாவிக்கிறதா இருக்கலாம். சொல்லுங்க.
3: வாழைப்பூவா?
1: இல்ல, அது என்னண்டு விளக்கத்தை சொல்லுங்க. நீங்க
4: காயா வந்து பூவாகிறது
1: அப்படி வராது ஐயா.
3: அது ஐயா
4: நான்
1: சொல்றேன் ஐயா, இது வந்து அண்டண்டாடு நம்முடைய தேசத்திலயோ, இந்தியா தேசத்திலயோ, ஆசியா இடங்கள்ல அந்த ஜனங்கள் நம்முடைய ஆக்கள் வந்து கூட பாவிக்கிற காரியங்கள். அதே வேளையில வந்து இப்ப நீங்க உங்க தேசத்துல இருந்தா நீங்க உங்க பாவிக்கிறீங்களோ இல்ல, நாங்கள் இங்க பாவிக்கிறோம். நாங்கள் எங்க இடத்துல இப்ப இருக்கு? நாங்க இங்க யோமல் இருந்தால் என்ன சொல்லுங்க?
3: வெங்காய பூ?
1: இல்ல. இன்னொரு
4: கேள்வி திருவினாத்தானே பூவா வரும்.
1: நீங்க
4: கேட்ட கேள்வி காய் பூவா வருது என்றால்
1: அப்படி இல்லையா? காயான பின் பூவாகிறது என்று சொல்லித்தான் நான் சொல்றேன். நாம வந்து காய நாங்கள் பூவாக்குறோம், திருவினா பூவாகுது.
3: ஐயா நாங்கள் ஐயா நாங்க நினைச்சது மரத்துல அப்படியே வருது, பூவா வருது.
1: அப்படி இல்ல, சிக்கலான கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கிறேன், இதுவும் கொமன் கேள்வி தான். இது அன்னடா நீங்க காரியங்கள் பாய்க்கிறீங்க தான். இன்னொரு கேள்வி இருக்கிறேன்,
4: மரத்துல வேர்ல போறோம்.
1: சரி, ரெண்டாவது கேள்வி ஐயா, இன்னொரு கேள்வி. இந்த கேள்வி கேக்குறேன் ஐயா, பழமான பிறகு பாருங்க அது வந்து காயா வருது எது? பழமான அப்புறம் அந்த பழம் காயா வருது.
4: பழமானது காயா வருதுன்னு சொன்னால்
1: இதுவும் மகேந்திரம் ஐயா உங்களோட விட்ட அநேகமா உங்களோட விட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஜனட் விட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன், லெசி ஐயா விட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அநேகமா. ஆனா தெரியாது, நீங்க பாவிக்கிறீங்களோ இன்னும் தெரியாது.
4: பழம் வந்து காயா போகுதோ?
1: பழம் வந்து காயா போகுது.
3: அப்பள்
1: இல்ல.
4: இது திராட்சை
1: இல்ல.
4: இது திராட்சை பழம்
1: ஐயா, அத காயண்டு தான் ஐயா அழைப்பாங்க ஐயா. பழமா இருக்கிறத வந்து திரும்ப அது இதண்ட போற காயண்டு தான் அழைப்பாங்க. நீங்க நான் சொன்ன உங்க வீட்டுல இருக்கு ஐயா.
4: என்ன
1: என்னையா நீங்க நீங்க இப்ப சில நேரத்துல இப்ப நீங்க நீங்க ஒரு ஆள் வந்து இன்றைக்கு பாவிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க, அதுல அதை சாப்பிட்டு இருப்பீங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான், தெரியாது எனக்கு.
4: காயானது பழுக்குதோ,
1: காயான புறகு அதையா பழமான புறகு ஐயா, அது காயா வருது ஐயா, காயா பழக்கிறேன். தெரியுமோ தெரியாதோ ஒரே
4: பரமானது வந்து காயா வருதுன்னு சொன்னா காய வைக்க இல்ல, மரத்திலே வருது என்ன
1: அப்படி வரா இல்ல மரத்துல வராது, மரத்துல இருந்து காயா புடுங்குறோம் இல்ல, அதுக்கு பிறகாது வந்து இப்ப எந்த மரத்துல இருந்து பழமா புடுங்குறோம், பழமா புடுங்க அப்புறம் அது காயா வருது ஐயா, அதை பத்தி காயாக்குறோம்.
4: பழங்காப்புள் காயா வாரண்டா அந்த அண்ணம்னாப்பழம் அப்படித்தான் தொட்டோட காயும் அது இல்லை
1: கடைசி வரை சொல்லி பயப்பட இல்லையா, கூகுள் சொல்லாதையா.
4: இது அன்னாசி பழமோ அன்னாசி
1: இல்ல இல்ல நான் சொல்றேன் ஐயா, அண்டண்டாடு அநேகமா நோமல அநேகமா சாப்பாட்டுக்கு பாவிக்கிறவ வந்து அதை சொல்றேன் வந்து ஒன்று நீங்கள் இன்றைக்கு பாவிச்சிருக்கலாம் அல்லது தேசிக்காயா, சரியான பதில் ஐயா. அது எப்படி வருது, பழமா வருது சொல்லுங்க, காயா வருது சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க.
3: நாங்க தேசிக்கான்னு தான் சொல்றது ஐயா.
1: மஞ்சளா வந்த அப்புறம் அதை புடுங்குறோம் ஐயா, தேசிக்காய
4: நாங்க
1: புடுங்கி அப்படி வச்சு போயிட்டு
3: ஒரு காலம் தேசிக்காய் பழம்
1: சொல்றீங்க,
4: காயா
1: வருது எப்படி, ஊரு காயா வருது ஐயா, தேசி பழத்தை புடுங்கி அதுக்குள்ள போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஊர் வாயை சாப்பிடுற மையா அண்டாடு ஞாபகம் இல்லையா, அதான்
4: சொன்னேன்
1: ஊரு காய், ஊரு காய் தேசி பழம், ஊரு காய்
4: வேறு இல்ல
1: என்ன இருக்குது, பழம் இருக்கு
4: ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு வேறே இல்ல,
1: மரம் இருக்குது வேறு இல்லை, என்ன மரம், வேறு இல்லாத மரம் என்ன, மற்ற சத்தத்தை காண எல்லாரும் விட்டு போயிட்டு
4: ஒரு மரம் இருக்கு ஐயா, அது வேறு இல்ல, என்ன சொல்ல பதில்,
1: நான் யோசிக்கிறேன், நான் யோசிச்சிருக்க
4: மரம்
1: இருக்கு வேறு இல்லைன்னு சொல்றீங்க, என்ன
4: எல்லா
1: வீட்டையும் இருக்கு, எல்லா வீட்டையும் இருக்கு, வேறில்லாத மரம்
4: அதுன்னு
1: மற்றங்களை காலையில் ஓடி ஒழிச்சிட்டு நம்ம
4: இல்ல இல்ல
3: யோசிக்கிறோம்
4: பழைய
1: மரம் இருக்குது வேர் இல்லை, அது என்ன மரம்,
3: மராமரம், மராமரம்.
1: பனைமரம் தென்னமரம் எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. வேர் இல்லாத மரம் என்ன? மனுஷனை தான் சொல்லணும் வேர் இல்லாத மரம். சொல்லுங்க ஐயா, மறுபடியும் சொல்லுங்க. பலகையா? பலகை என்னையா? மரம் இல்லையா? அது பலகை இல்ல,
4: மரத்தை தான் எடுக்குது ஐயா.
1: ஐயோ கடவுளையா, அடுத்த வேலைக்கு வாங்க.
2: அரசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதை எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்?
4: நீதிமன்றம் இருக்கம்மா?
2: இல்லை,
1: பரிசுத்த வான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதையா? பரிசுத்தத்துக்காக போராட வேணும்.
4: பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த
2: எதற்காக தைரியமாய் போராட வேண்டும்? புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
1: அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்
2: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
1: அபிஷேகம் பாரம்பரியம் அபிஷேகத்தை பாத்திரம் இருக்கா?

0: Liepard.
1: A liepard.
0: A liepard.

0: Bị sĩ không?
1: என்ன கேள்வி?
2: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் ரட்சிப்புக்காக புறப்பட்டார் என்று வாசிப்பது எங்கே?
3: மூன்று வாய் மூன்று
2: யா கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆபகூக் மூன்று பாயும் உண்டா? ஆபகூக் மூன்று பதிமூன்று. ஆபகூக் மூன்று பதி மூன்று பதிமூன்றுல உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவான அஸ்திவாரத்தை துறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். ஆமென்.
2: துக்கத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது? சந்தோஷத்தை ஏற்படுத்தின பிறப்பு யாருடையது?
0: ஒன்று
1: சந்தோஷம் இயேசு, சந்தோஷம் இயேசு. துக்கம் அப்சலோம்
2: இல்லை,
1: யூதா
2: இல்லை.
1: சந்தோஷம் ஆண்டவரே, துக்கம் இருந்தால் நல்லதோ என்ன ஒரு வருஷம் கொண்டு வருது
2: சொல்லப்படுது.
3: துக்கம் வந்ததுனால் அந்த மனிஷ இவள் மனோபாவன் துக்கம் தாய் சொல்றது துக்கப்பட்டவன்
2: இல்லை.
0: என்ன பேர்
2: அப்போ பவுல் எந்த கோத்திரத்தான்?
3: பெஞ்சமின்.
2: ஞானமுள்ள மகன் யாரை
0: சந்தோஷப்படுத்துகிறான்?
2: நீதிமொழி இருக்கு. மானங்களுக்கு கூறப்பட்ட உவமை வேதத்திலே எங்கே எங்கே இருக்குது?
0: என்ன சாமான்?
2: மானங்களுக்கு கூறப்பட்ட உவமைகள்.
0: மானங்களுக்கு கூறப்பட்டது சங்கீதத்துல வருது.
3: என்ன
0: வானம்? ஸ்கை
3: வானம். சொல்லுங்க வானம்.
2: வானங்களுக்கு கூறப்பட்ட உவமைகள் என்ன?
3: வார்த்தை
2: என்ன
0: சொல்லிருங்க?
2: இப்படியா உருவாக்கினேன், இப்படியா இதேன்னு சொல்லி எழுதி இருக்குத்தானே. சங்கீதம் 104:2 எழுதி இருக்குது. ஏசாயா 40:22 எழுதி இருக்கு.
0: மற்ற சங்கீதம் 78:2 வருதானே?
2: ஓ, அதுக்கு எனக்கு
0: சங்கீதம் 49:4 வருது.

0: உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதென்கே.
1: உம்முடைய பாதையிலே,
0: உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பதென்கே. சங்க நித்திய வெளிச்சம் வார்த்தை வெளிச்சம் இல்லை.
1: பாதைகளில் அது நீதிமொழியில் வருது என்று நினைக்கிறேன். சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு படிச்சு அதையா சொல்றீங்க?
2: யோபு 22:28. யோபு 22:28.
0: உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என வாசிப்பது அங்கே.
2: யோபு 22:28.
0: யோபு 22:28 சரியானவர்களே, சரியானவர்களே.
1: ஆமே. படுத்தொழிக்கு வாங்க.
0: வாங்க வாங்க வாங்க. வாய்க்கு இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தகத்தை புசித்த இருவர் யார்?
1: ஒருவர் எசேக்கியேல், மற்றது எரேமியாவா?
0: சொல்லுங்க. அப்படியே
1: எரேமியா, எசேக்கியேல். சரியா ஐயா?
0: பாருங்கோ, கொஞ்சம் பாருங்கோ. வயிற்றுக்கு கசப்பாவும் இல்ல புத்தக சுருளை புசித்த இருவர்.
2: வாய்க்கு
0: இனிப்பாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று இசைக்கல், சரி. மற்றவர் வாய்க்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் உள்ள புத்தக சுருளை புசித்த இருவர் யார்? ஒன்று இசைக்கல், இல்லை இசைக்கல் 3:1-3 இருக்கு. அடுத்தது யோ, அடுத்தது மருமகனால் தேவ ஆசிரம் பெற்ற மாமன்யார்?
1: மருமகனால்
3: லாபான்.
0: இல்லை, மருமகனால் தேவ ஆசிரம் பெற்ற மாமன். மருமகனால் ஆசீர்வாதம் பெற்றான் ஒரு மாமன்.
1: மருமகனால் ஆசீர்வாதம் பெற்றார்
3: லாபான் இல்லையா? லாபான்,
0: லாபான் சரியான விட.
3: என்ன முதல்ல சொல்ல இல்லையா? நெட்டியல்
2: சொன்ன
0: இது பொல்லாத ஜனம் என்று கூறுகிறது.
3: இது பொல்லாத ஜனம், தலக்கணம் பிடிச்ச ஜனம். ஆண்டவர் தான்
0: இது பொல்லாத ஜனம்.
3: நோவாவா?
0: இல்லை. கொண்டா உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம்
3: விளங்கல.
0: ஒன்னா உருக்கேக்க ஒரு சொன்ன வசனம். வெரி குட். அடுத்த கேள்வி, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?

0: Delle.
1: Lei, ராகேலின் கல்லறை எந்த ஊரில் உள்ளது? ராகேலின் போட்டாலும் வேணாம், அது விட
2: கல்லறை என்று போட்டா வரும் தானே.
1: நான் போடுவோம் கட்டை சேரன் வேணாம். இந்த கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. ராகேலன் போட்டாலும் வராது, கல்லறை என்று போட்டாலும் வராது. ராகேலன் கல்லறை எந்த ஊரில் உள்ளது?
2: நான் சொல்றேன் ஐயா, பாருங்க
1: சொல்லுங்க. இல்லை, இங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லி பாட்டும் போல என்ன.
0: பெத்தலகேம் எப்ப பிதாத்தாயனப்பட்ட அந்த வழியிலே அடக்கம் செய்யப்பட்ட
1: ராகேலின் கல்லறை எந்த ஊரில் அடக்கப்பட்டது? சொல்ல மாட்டீங்க.
0: பெத்தலகேமின் தென் நுழைவாயில்.
1: இல்ல. பெஞ்சமீனின் நெல்லையாய செல் சாகில்.
3: எல்லியாகிய செல் சாகில் ராகேலின் கல்லர் அண்டையில் இரண்டு மனுஷனை காண்பாய்.
1: செல் சாகில் உங்கள் வாயில் வராது. முதல் முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்?
2: என்ன பெற்றவர்கள் ஐயா?
3: மானியம், மானியம்,
1: மானியம்,
2: மானியம், மானியம்,
3: மானியம். அந்த
1: போட்டேன். முதல் முதல் அரசாங்கத்தில் மானியம் பெற்றவர்கள் யார்? அரசாங்கத்தில்
2: கவர்மெண்ட்ல சம்பளம், கவர்மெண்ட்ல சம்பளம் அரசாங்கத்தில்.
3: ஒன்று சாமுவேல் 17:25 இருக்காதா?
1: இல்லை.
3: வேலை நிந்திக்க வந்தீங்க. ஒன்று சாமுவேல் 17:25 அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் அவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யமானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலே சர்வ மானியம் கொடுப்பார்.
1: ஆதியாகமம்
3: 47:22 ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுக்கவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாய் கொடுக்கப்பட்டிருந்ததினால் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்திலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்தாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை.
1: சரியானவளை. அடுத்த கேள்வி முந்தியவர்கள் கேட்டா திருப்பி கேட்போம். விளம்பரம் பண்ணினவர்கள் என்ன வாசிப்பது அங்கே?
3: பிரசித்தம் பண்ணவரா விளம்பரமா?
1: விளம்பரம், விளம்பரம் பண்ணினவர் பண்ணினார்கள் என்று வாசிப்பது அங்கே? விளம்பரம் பண்ணினார்கள்.
3: சத்தம் பண்ணு கழிப்பிற்கும் விளம்பரம் பண்ணு கேள்விப்படையில்
1: போட்டா வராது. கட்டச்சேரம் வராது.
3: பிரசித்தம் பண்ணாருன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்ட உடையாக்க
1: முந்தியோர கேட்டு அந்த கேள்வி விளம்பரம் பண்ணினார்கள் எக்ஸ்ட்ரா பத்தெட்டில் இருக்கு. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பத்தெட்டில் இருக்கு.
3: எக்ஸ்ட்ரா பத்தெட்டா?
1: ஆமாம்
3: ஆமாம் எக்ஸ்ட்ரா
1: பத்தெட்டு.
3: எக்ஸ்ட்ரா மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள்.
1: அந்த காலத்துல பறையலை அடிக்கிறது.
3: ஆமாம், அதுல என்ன சொல்லுங்க என்ன ரீசன் வரையிலேண்டா ரெண்டு சொல்ல ஒண்டா போட்டுக்கிறாங்க விளம்பரம் பண்ணினார்கள்ன்றத புரிச்சு போடையில வாய்வில் புரிச்சு போடையில ஒண்டா போட்டுக்கிறாங்க.
1: அதான் வந்த பிரச்சனை.
3: அதுதான் வந்த பிரச்சனை.
2: என்னையா கேட்டீங்க?
1: மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள
2: சொன்னது
1: விளம்பரம் பண்ணினார்கள்.
2: அது நீங்க மறுபடியும் பிரிச்சு போடலேன்னு
1: மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தெரிந்து கொள்ள சொன்னது
2: மனத்தாழ்மையை தெரிஞ்சு கொள்ள சொன்னது
3: இயேசு கிறிஸ்து.
1: சாந்தம் நீடிய பொறுமை இவைகளை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னது யார்?
0: அப்போஸ்தலர் பவுல்.
1: அப்போஸ்தலர் பவுல் சரியான விடை. யோசுவாவின் மறுபெயர் என்ன?
2: யோசுவாவின் மறுபெயர் ஐயா
3: பெல்சாத்தார்.
2: யோசுவாவினுடைய மறுபெயர் வந்து
1: பிறந்தது முதல் தலையில் சவர கத்திய படாமல் இருந்தது.
2: பிறந்தது முதல் சவர கத்திய படாமல் இருந்தவர்
1: பிறந்தது முதல் தலையில் சவரம் கத்தியே படாமல் இருந்தவர் இருந்தது
2: இயேசு கிறிஸ்து ஐயா.
1: இல்லை
2: யோவான் ஸ்நானர்.
1: இல்லை
2: அப்ப தெரியா ஐயா
1: பாபர் சொல்றதுக்கே போகல.
2: அதான் போயில
1: எல்லாரும் சிம்சோன் சொல்லுவீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டான்.
2: கேட்கல என்ன கேட்டீங்க? எல்லாரும்
1: எல்லாரும் சிம்சோன் தான் சொல்லுவோம். ஓட்டு
3: போடுவோம். நாளின் மகள் கிதியோன் தானே?
1: பிறந்தது முதல் தலையில் சவரம் கத்தியே படாமல் என்ன சொன்னீங்க?
3: கிதியோன்.
1: இல்ல
3: அவ அண்ணாள் சொல்றா இல்லை சவரன் கத்திவன் தலையில வருல.
2: அண்ணாள் ஐயா
1: கொஞ்சம் கும்பலை கொண்ட முட்டடிக்க பாருங்களேன்.
2: மேலதானே கசவர கத்தி பிடியாது ஆண்ட்ரா இயேசு கிறிஸ்து, மற்றது சிம்சோன், மற்றது வேற யார் வந்து இதா இருந்த பினகாஸ், பினகாசா இருக்கும் நினைக்கிறேன்.
1: இல்லை பாத்தீங்களேன், எங்கேயோ போட விடுறீங்க, கேட்ட கேள்வியா விட்டுட்டு எங்கேயோ கேட்ட கேள்வியோ கேளுங்கோ. பிறந்தது முதல் தலையில் சவரன் கத்தியே படாமல் இருந்தது, தலையில கத்தியே கொண்டு போயில் சிம்சோன் பட்டு தலை பட்டி நான் எல்லாரும் பட்டி தலை தொடையிலே அவர் என்னடா அப்ப சின்ன கேள்விக்கு எப்படின்னா பெரிய கேள்வி கேட்டா என்ன செய்ய போறீங்க? பழைய ஏற்பாடு,
2: பழைய ஏற்பாடு தானே
1: கத்திய தொடர் இல்லையா தலையில
2: கத்தி, அந்த அந்த கத்துல கத்தி இல்ல போறதுக்கு ஏதாவது ஈட்டி ஈட்டிப்பட்டிருக்கு.
1: சவரன் இந்த கத்தி வச்சாது யாரு தெரியும், பிறந்த முதல் தலையில் சவரகன் கத்தியே படாமல்.
3: யோவான்,
1: போய் தலைமை விட்டினவர்
2: தலைமை போன ஐயா
1: ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு பாய் வீட்டுல,
2: ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போயில்லையா அவர் அவரை சொல்லுவீங்களா?
3: நியாயாதிபதிகள் இருக்கையா 13:3, நீ கப்பன் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலைமேல் சபரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயராயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமேன்.
1: பிறந்தது முதல்
3: அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில் இருந்து ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னால் தானே சொன்னது, அன்னால் இந்த மகன் தானே, அதான் மாறி சொல்லிட்டு கிதியோன்ண்டு, அது அன்னாளின் மகள் மகன் சாமுவேல்.
1: எந்த தேசத்தில் நிலங்கள் அனைத்தும் அரச உடைமையாயின?
3: எகிப்து தேசத்தில்.
1: தவறான விடை
3: எகிப்து.
1: சரியான விடை எகிப்து. தேசத்தில் எகிப்து.
3: நாங்களே ஐயா ஊரில் எக்ஸாம் எழுத போயிருக்க, இந்த தேசத்தில் இருந்தால் நாங்கள் எழுத வேணும், எகிப்து தேசத்தில் என்று எழுத வேணும்.
2: சரியா, நான் ஒரு கேள்வியா கேட்டேன்
1: ஐயா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தரமாட்டோம்.
2: தட்டுங்கள் தரமாட்டீங்களா? கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, இது எந்த இடத்திலே, எந்த வசனத்திலே, எந்த அதிகாரத்தில் வருது சொல்லுங்க ஐயா?
1: இது புலம்பல்ல இருக்கு ஐயா.
2: இல்லை, புலம்பல இருந்தா அந்த வசனத்தை வாசிங்க.
1: என்ன கேள்வி?
2: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து.
1: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் வாரன்
2: இது யார் யாருக்கு சொன்னது? ரெண்டு, இதில் ரெண்டு கேள்வி வருது, அது மட்டும் இந்த வசனம் எங்க இருக்குது அது சொன்னீங்கன்னா.

0: இந்த கதையை சொல்லிருக்காங்க.
1: கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதியை சிங்காரித்து.
2: நீதி மத்தேயு 23:29 இருக்கையா?
1: சரியான பதில் ஐயா. யார் யாருக்கு சொன்னது?
2: மாயக்காரனா வேதவாகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்க தரிசனின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என்று கணக்கு.
1: யார் யாருக்கு சொன்னது?
2: ஆண்டவராதனாக்கும் சொன்னது, வேதவாரக்கும் பரிசேயருக்கும்.
1: முதலாம் வசனத்துல மறுபடியும் இருக்கு ஐயா. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி வசனம் சொல்லுது.
2: அதான் இயேசு என்று சொல்லி, இயேசு ஆண்டவர் என்று சொல்லிட்டேன்.
1: ஐயா இயேசு ஆண்டவர் என்று சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது கேள்வி ஐயா. 126 பாருங்க ஐயா. 129 இல்ல இல்ல 127 வயதிலே மரித்த ஸ்திரியார்.
3: 127 மரித்த ஸ்திரீ
2: அதான் ஆபிரகாம் என்ற வாய்ஃப். அவருக்கு என்ன பேர்?
1: என்ன
4: சொல்லப்பட்டிருக்குது.
1: மகேந்திரம் ஐயா இன்னும் கண்டுபிடிக்கிற யார் மரிச்சான்னு சொல்லு. 127
3: மண்டிய போட்டா பிறகு அதை பத்தி சிந்திக்க கூடாது.
1: அடுத்தது தாவீது கப்ப, தாவீதுக்கு கப்பம் கட்டினவன் யார்?
3: அவன் தான் அந்த தீவான்.
4: சீமேயி
1: எந்த நாட்டுக்கார கட்டினது தாவீது? இது
3: அவன் இந்த தீவு நாட்டுக்காரன்.
1: அதனால எங்க இருக்கு என்ன மாதிரி சொல்லுங்க. விவரம் சொல்லணும்.
3: தீவுலேருந்து கப்பல்ல இருந்து மயிலர் கீழே கொண்டு வந்தாங்களே.
2: சீப்ரு தீவா?
1: ஐயா
2: சீப்ரு தீவா?
1: இல்ல இல்ல சீப்ரு இல்லையா.
3: இல்லையா அந்த சலமோனுக்கு எல்லாம் கட்டடங்கள் கட்ட பல்லைகள் மாடிகளாம் கொண்டு வந்தானே. சீப்புருதியோ? சீப்புருதியோ
1: சொல்லுங்க ஐயா.
3: அவன் தான் அவன் ஒருத்தன்.
2: அது பொம்பளை இல்ல ஐயா. அவன்
1: இல்ல ஐயா. இல்ல நீங்க 2 சாமுவேல் 8:6 வாசிங்க ஐயா.
2: 2 சாமுவேல் 8:6 தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
1: யாருக்கு கட்டினான்னு சொல்லி தாவீது யாருக்கு அந்த யாரு தாவீதுக்கு கப்பம் கட்டினான்னு கட்டினான். அடுத்த கேள்வி ஐயா வடிவா பாருங்க. வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது?
3: கேள்விப்பட்ட நல்லது மறுமொழி வரதட்சணை கொடுக்கப்பட்டது. இப்ப யோசுவா ஒருத்தவன்
1: அது எனக்கு தெரியா ஐயா, ஆனா வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட பட்டணம் இது.
2: வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட
3: பட்டணம்,
1: பட்டணம் பட்டணம் ஐயா
3: சொல்ற ஆசியும் இருக்கு.

0: வரதட்சணைனா தெரியுதானே ஐயா, சீதனமா கொடுக்குற காரியம் ஐயா, அதான் இந்த தெளிவா சொல்றேன். சுத்த தமிழ் சீதனம் சரி ஐயா,
1: சீதனமா கொடுத்தோம்,
0: சீதனமா கொடுத்தோம்,
1: கேஷ் கோட் அப்ப.
0: பட்டணத்திட்ட பேரை சொல்லுங்க.
1: சொல்றேன் சொல்றேன் பொருங்க.
0: ஜனட், ஜனட் நிக்கிறீங்களா? பட்டணத்தை சொல்லுங்க. உங்களோட உங்களோட இருக்கிற சிட்டி கிட்ட தான் வருது அது.
2: வருது
0: பரதட்சணையாக, அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது?
2: என்ன
0: என்ன ஐயா, என்ன என்ன அடிங்க?
2: மக்கள்
0: கேட்கிற அந்த பட்டணத்தையா? அது இல்ல, அது எனக்கு தெரியாது.

0: மகேந்திர ஐயா
1: வாங்க ஐயா.
0: சத்தத்தை காணே இல்லை, நான் நினைச்சு ஓடி ஒழிச்சிட்டீங்களா கொண்டு. லெஸ்ஸி ஐயா காணேன், லெஸ்ஸி ஐயா
1: பட்டணத்துக்கு டிரைவர் கூட போறோம், கூகுள்ல போடுறது அங்கே இருக்குது.
0: லெஸ்ஸி ஐயா, லெஸ்ஸி ஐயா பட்டணத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு.
2: யார் கொடுத்தவன் தேடி பிடிப்பவன், தேடி பிடிச்சு அடிப்பவன்
0: தாண்டி அங்கால போகணுமே, நடுவுக்கு அப்புறம் ஏன் முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க, உள்ளுக்கு வாங்க. நீங்க செங்கடலுக்கு முன்னா நிக்கிறீங்க, நடந்து இஞ்சால பாலமரத்துக்கு வரையில இறங்கி வாங்க. கொஞ்சால
1: இந்த பேசிய
2: கொடுத்து
0: சம்பந்தமான காரியம் தான் ஐயா.
1: ஒன்று சாமியல் ஏழு பயனாளு
0: இல்ல, அப்படி அது இல்ல, அது எகிப்து சம்பந்தமான காரியம் தான் ஐயா.
2: ஆகாருக்கா? ஆகார் இல்ல, சாராளுக்கா?
0: இல்ல இல்ல, ஆகார் இல்ல,
2: சாராளுக்கா?
0: இல்ல இல்ல, இது வேற இது கொடுக்கப்பட்டிருக்குது. முடியுமா முடியாதா? அதாவது ஐயா அந்த அந்த இடத்துல பாருங்க, அந்த அந்த காரியம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த அந்த நாட்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பிரபலமான ராஜா, ராஜாவுடைய மனைவி கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேல குழு சொல்ல இல்லாது.
1: நீங்க
0: படவே சொல்லணும், அது எங்க இருக்கு என்ன சொல்லணும்
1: ஐயா? நெபுகாத்நேசருக்கு அந்த மனைவி தொங்கு தோட்டத்தை கொடுத்தது.
0: அது பரவாயில்ல ஐயா, அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்ட பட்டணம் எது?
3: இப்ப வர்றது இல்ல எனக்கு, அது வடிவா தெரியும்.
1: எனக்கு தெரியாதான் பாத்துக்கிட்டோம்.
0: இப்ப நீங்க இந்த உங்களுக்கு இந்த இதுல வந்து பாக்கல வந்து, இப்ப சாலமோன் நீங்க சொன்ன சாலமோன் சரியான சாலமோன் எந்தெந்த இடத்துல மறி பண்ணினார், கல்யாணம் முடிச்சார், இத்தனை கொண்டாட்டி சாலமோனுக்கு?
3: எனக்கு நூறு கொண்டாட்டியும் நூறு மருமனை பாத்தியும்
0: எல்லாம் மொத்தமா அவ்வளவு ஆயிரத்து கிட்ட வருது. என்ன
3: ஆயிரம்
0: ஆயிரம் மட்டும், அதுக்குள்ள ஒரு சம்பவம் தான் இது நடந்தது.
3: அதான் அந்த
0: போய்
2: பாக்குறது
0: சொல்லடா, நீங்க வாஜி பாக்க போறீங்களா?
1: அதான் எகிப்தான் இந்த
0: என்ன மாதிரி யார் யாருக்கு கொடுத்தேன் அந்த கேள்வியில இருக்கிறேன். சீதனமா கொடுத்தது ஒரு தவப்பம் தான் என்ன சீதனமா கொடுக்கறது. அதே மாதிரி வந்து
3: அந்த ஒரு தகப்பன் அந்த அவருக்கு பேர் என்ன,
0: தகப்பதான் கொடுத்திருக்கிறார். ஆனா தகப்பம் கொடுத்தா வந்து நீங்க நீங்க கிட்ட கிட்ட நிக்கிறீங்கள். சரி வேண்டாம், நான் உங்களுக்கு வசனம் சொல்ல நீங்க வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க. பதினாறு கேட்டுதா ஐயா?
1: ஒன்று ராஜாக்கள்
0: ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க.
1: ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் வசனம்,
3: அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாய் கொடுத்திருந்தார்.
0: ஆமீன். அப்ப எகிப்தின் ராஜா என்ன செய்தார், மருமோனாய சாலமோன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், சரிதானே? ஆமீன். அடுத்த கேள்வி, மீதியாரை வேவு காக்க பார்க்க போன இருவர் யார்? மீதியானரை வேவு காக்க போன இருவர் யார்? சரியா சொல்றீங்களா? யோசேப்பும் காலேப்புமா? வரப்பும் வரும் பாப்பா இருக்கா?
1: காலேப்பும் யோசேப்பும்.
0: பொருங்க வரும் நிமிஷம் இல்லைங்க.
1: ரெண்டு பேர் போனா இல்லையா?
0: அங்கே போன பின்பு சூத்திரம் காலேப்பும் ஜோசுவா சொன்னீங்களா? இல்லை இல்லை.
3: ரெண்டு
0: இருவர் யார்?
2: ரெண்டு குஸ்தரோகிகள்.
0: இல்லை இல்லை. மறுபடியும் சொல்றேன், பாக்கி பாக்குறீங்களா?
2: சொல்லுங்க.
0: நீதிமொழிகள் சாரி, நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஐயா 9-18 வரையும் வாசிங்க.
2: நியாயாதிபதிகள்
0: 9-18 வரையும் வாசிங்க.
2: 9-18. அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, 9-18 அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன், போக பயப்பட்டாயானில் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய யூராவும் சேனையிடத்து போய் அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள், பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனுமாகிய பூராவும் சேனைகளின் முன்னணியில் யாமங்காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மனப்பில் போயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன்.
0: தொடர்ந்து வாசி கொண்டு போயிருக்கலாம். கிதியோனும் பூராவும் தானே அந்த இடத்துல போயிருந்த ரெண்டு பேரும்.
2: ஆமாம்,
0: பூராண்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. பூராவோட சேர்ந்து கிதியான் தான் போறாரு. அது வந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கல, அந்த விளக்கம் சொல்லப்படுது. அப்ப கிதியான் பட்டயத்தினால காரியங்களை செய்கிறது.
2: ஆமாம் ஆமாம்.
0: அடுத்த கேள்வி, வேதத்தில் முதல் கேள்வியை யார் கேட்டது?
2: சாத்தான். சாத்தான்.
0: சரியான பதில். எங்க வருது?
2: ஆதியாகமம் 1-ஆம் இருக்கு.
3: 3-ஆம் அதிகாரம் 1-ஆம் வசனம்
0: வசனத்துல வருது. ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் கடைசி கேள்வியை கேட்டது யார்?
2: கடைசி கேள்வியை
3: கேட்டது
2: கடைசி கேள்வியம்மா வெளிப்படுத்தல்ல, தூதனா?
0: ஆ, தூதன். சரியான பதில். வெளிப்படுத்தல் 14 வருது.
1: என்னய்யா இந்த கேள்வியை
0: என்ன கேட்டேன்னு தெரியாது. கத்தரின் கை எனக்கு விரோதமா இருக்கிறது என்று சொன்னவர் யார்?
2: சவுல்.
0: இல்லை இல்லை. கத்தரின் கை எனக்கு விரோதமா இருக்கிறது என்று சொன்னது யார்? இது ஒரு பெண்ணா?
1: என்ன
0: மகேந்திரம் ஐயா, சத்தத்தை காணல.
2: ரெண்டு பெண் மாதிரி இருக்கிறேன்னு கேட்டு பாப்போம்.
1: என்ன கேள்வி?
0: கர்த்தரின் கை எனக்கு விரோதமாயிருக்கிறது என்று சொன்ன, அதாவது சொன்னவர் யார் என்றுதான் கேக்குறது.

0: அது ஒரு அருமையான ஒரு பெண் சொல்லி இருக்கிறாங்க, ஃபேமஸான பெண்ணையும்
1: ஓர்வாளா
0: இல்ல, நீங்க உடைய வாட்சி வேணுங்க.
1: கத்தரின் காய்

0: புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு?
1: பழைய ஏற்பாடு
0: ஐயா,
1: பழைய ஏற்பாடு. அரையா
2: நாபாளனோ
1: இல்லை. அதிகாரத்துல 13வது வசனத்தை சொல்லப்படுது. கத்தருங்கை, நகோமி சொல்றாரு, கத்தருங்கை எனக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி. சரியா? சரி, ஓகே. கத்தர் ஆசீர்வதி. அடுத்ததாக யாருக்கு கோபுர, சாரி, யாருடைய கோபுரத்திலே பெத்தலகேம் இருந்தது?
3: யாருடைய,
1: அதாவது யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்தது? இல்லை, வரம் பொருங்க, நான் பாத்து சொல்றேன்.
3: யாருடைய,
1: வரம் பொருங்க, நான் திரும்ப சொல்றேன், வசனத்திற்கு வாசிப்பான். வரம் பொருங்க,
2: கேள்வி சரக்கு
1: இல்ல இல்ல. யாரு, அதாவது யாரு, யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்தது? கோபுரம்
4: um

0: முதல் தானே ஐயா?
1: ஐயா எந்த யாருடைய பேர்லயா? யாரு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? இல்ல இல்ல வராது, அப்படி வராது, அங்களை தாண்டிட்டு இது வந்து
0: காசாவிலியா?
1: இல்ல இல்ல, இது நீங்க வாசிக்கிற ஜோசுவாவுக்கு போகணும். நீங்க என்னட்ட மரம் வழியா?
2: முதலான 12 பட்டணங்களும் அவங்களுக்கு கிராமங்களும் செபிலோன் புத்திரருக்கு அவருடைய என்னையா?
1: செபிலோன் புத்திரர் இல்லையா? செபிலோன் புத்திரத்தான் அந்த காரியம் கிடைச்சது ஐயா.
2: சுதந்திர மண்டலம் இருக்கு
0: பட்டணம்.
1: யாருடைய கோபுரத்தில் பெத்தலகேம் இருந்ததுதான்
2: சொல்லப்பட்டிருக்கு
1: காலத்துல அந்த காரியம் இருந்தது, பட்டணங்கள் இருந்தது ஐயா, அதான் சொல்லப்படுது ஐயா. நாகேல், சிம்ரோன், இத்ரா, பெத்தலகேம் முதலான 12 பட்டணங்கள், 15 வருஷத்துல ஐயா, முதலாவது 12 பட்டணங்களும் அவர்கள் கிராமங்களும் செபிலோன் புத்திரருக்கும் அவர்கள் வம்சத்துக்கும் கிடைத்த சுதந்திரம் சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா?
2: நீங்கள் யாருடைய கோபுரத்தில் கேட்டீங்களா ஐயா?
1: யாருடைய இதுல இடத்திலானே இருந்தேன்னு சொல்லு. அப்ப அவங்களோட ஆட்சிக்குலானே, அவங்களோட இதுலானே இருந்து, அவங்களோட இதுலான ஐயா, யாருடைய கோபுரத்தில், அவங்களுடைய கோபுரம் தானே அந்த இடம்.
0: சுதந்திரம் கோபுரத்தை கொடுக்க சுதந்திரம்
1: அந்த இடம் தானே, அவங்களை ஆராய்ச்சி கொண்டு வந்த இடத்துல தானே அதில் இருந்தது.
0: இதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
2: நீங்க கோத்திர வண்டு கேட்டுருக்கணும், கோபுரம் இல்ல கோத்திர வண்டு கேட்டுருக்கணும். செல்வி ராமச்சந்திரன் அவர்கள்
1: இணைந்திருக்கிறார்.
3: ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தாவே பங்கு கொண்ட ஒவ்வொரு திரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும்படி செவிக்கிறோம். இது மறு ஒலிபரப்பிலே கேட்கப்படும் போது கர்த்தாவே ஒவ்வொரு செவிகளும் திறக்கப்பட, கர்த்தாவே ஒவ்வொரு சிந்தையும் இருதயங்களும் ஆளுக செய்யப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
2: ஆமென். ஆமென். அதிகால வேளையிலே ஊழியர் சௌரம் மைந்தன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சுவிசேஷ கிரேட்வின் வானரோகள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வாயில் குறிச்சில் இணைந்திருந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவிழப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த கேள்வி பதில் மூலம் நீங்கள் வேதாகமத்தின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவரிடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு வீதாகம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறோம். அவர் மீதியான காரியங்கள் கூட வழி நடத்துவார். இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தில் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பெண்களுக்கான வார்ப்புகளுக்கான ஆலோசனை நேரத்திலே இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒவ்வொருவரோடும் வழிநடத்துவாராக. தேவ ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். விசேடமாக கணவனாரையும் மகன் யோகில் அவர்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் சவரிக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. இந்த வழியிலும் அவரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட்மா,
4: பிரைஸ் லார்ட்.
2: ஆமென். வழி நடத்துங்கள். God bless you. ஆமென்.
4: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற இந்த தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் வானொலியையும் நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்குவாராக. இந்த நாளிலும் நான் தேவனுடைய கண்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிறிய ஒரு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். அநேக தலைப்புகள் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வசனங்கள் மிகவும் ஆறுதலாகவும் எனக்கும் அது பிரயோஜனமாகவும் காணப்பட்டது. எனவே இந்த தலைப்பின் கீழே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அநேகர் கேட்கிற பெண்களுக்கும் கேட்கிற வாலிபர்களுக்கும் அது அவர்களை பலப்படுத்துகிறதா இந்த வசனங்கள் அமைவதாக. ஆமேன். தேவனுடைய கண்கள் என்று இந்த தலைப்பின் கீழே நான் அநேக வசனங்களை நான் பார்த்தேன். ஆனால் அநேக வசனங்கள் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு நேரங்கள் போதாது. அநேக வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்திலே. ஆனால் ஒரு சில வசனங்களை தியானித்து அதனுடைய சாராம்சங்களை ஆழங்களை நாம் மனதார தியானிக்கும் பொழுது அது மனதிலே நமக்கு பதிந்து நமக்கு அது பிரயோஜனமாக நம் கால்களுக்கு அவைகள் தீபமாய் நமக்கு வழிகாட்டுகிற ஒளிவிளக்காய் அது திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன், காண்கிற தேவன் என்று பெயர் இட்டது ஆகார். வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத பொழுது தவித்த அந்த வேளையிலே தண்ணீர் ஊற்றை தேவன் காண்பிக்கிறார். காண்கிற தேவன், காண்கிற தேவன். ஆனால் என்னுடைய தலைப்பு தேவனுடைய கண்கள். தேவனுடைய கண்கள் என்ன செய்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 33 சங்கீதம் 18-19 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 33:18-19 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யாருடைய கண்? கர்த்தருடைய கண். எப்படி நோக்கமாயிருக்கிறது என்றால், மரணத்தை நின்று ஒரு மனிதனை விடுவிக்க. அது மாத்திரமல்ல, பஞ்சம், பஞ்சம் என்பது ஒரு கொடூரமான ஒரு காரியம். நாம் அந்த பஞ்சத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்கவில்லை. ஆனால் என் தாய் சொல்லி இருக்கிறார்கள், அநேக அவர்களுடைய அப்பாவுடைய அதாவது என்னுடைய தாத்தா காலத்திற்கு முன்பதாக பஞ்சம் இருந்ததாக அவர்கள் சொன்னதை குறித்து சொல்வார்கள். அப்படியெல்லாம் பஞ்சங்கள் இருந்த காலங்கள் உண்டு. இன்றும் நாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்காவிலே பஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். பஞ்சம் என்றால் பசி பட்டினி விளைச்சல்களில் இல்லாத ஒரு ஒரு காரியம். இப்படிப்பட்ட நாட்களிலும் நாம் யோசேப்பினுடைய செய்தியிலே நாம் பார்க்கும் எகிப்திலே 7 பஞ்சம் வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பஞ்ச நாட்களிலும் அவர்களை காப்பாற்றும்படியாய் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய கண்கள், இந்த கண்கள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நான் என்னுடைய வீட்டிலும் வாசலிலே கேமரா இருக்கிறது. எத்தனையோ கேமராக்கள் இந்தியாவிலே எனக்கு எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது, பிளாட்ஸ். அதுலேயும் நாங்கள் கேமராவை வைத்தோம். ஆனால் அது இப்பொழுது வேலை செய்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கேமராக்கள் என்ன செய்கிறது? வெளியில என்ன சம்பவங்கள் நடைபெறுகிறது, என்பதை அது ரெக்கார்ட் செய்கிறது. ஒரு ஒரு எல்லை வரைதான். ஒரு ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பதாக என்னுடைய தெருவிலே ஏதோ வாலிபர்கள் மத்தியிலே ஏதோ கலவரம் வந்து ஒருவர் தாக்குதல் நடைபெற்றது. போலீஸ் வந்த பொழுது என்னுடைய வீட்டிலும் உள்ள கேமராவினுடைய ரெக்கார்டிங் இருக்கிறதா என்று ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங்கை அவர்கள் வாங்கி சென்றார்கள். எதிர் வீட்டிலும் அப்படியே செய்தார்கள். நான் அதில் தலையிடவில்லை, என்னுடைய கணவர் ஈடுபட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கேமராக்கள் என்ன செய்கிறது, ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட எல்லை தூரம், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மாத்திரம் அது காரியங்களை ரெக்கார்ட் செய்யவும் அதை பார்க்கவும் அதற்கு திறமைகள் இருக்கிறது. சேட்டலைட் மூலம் இந்த நாளிலே அநேக காரியங்களை, கூகுள் மேப், எத்தனையோ காரியங்கள் செயல்படுகிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து, பஞ்சங்களிலும் மரணம் ஒரு மனிதனுக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களை விலக்கி விடுவிக்க, அந்த மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறதற்கு கூடிய வல்லமை உடைய ஒரு தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். ஆம், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையிலே உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேல்? தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிற ஒரு மனிதன் மேல், ஒரு ஆத்துமாவின் மேல், ஒரு நபரின் மேல், ஒரு பெண்ணின் மீது, ஒரு வாலிபன் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அந்த கேமராவை நாம் எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வைக்கிறோமோ அது ஓரளவு ரொட்டேட் செய்யும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே எப்படி இருக்கிறது என்று எபிரேயர் நிருபத்திலே ஒரு வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய கண் எல்லார் மேலும் நோக்கமா இருக்கிறது. அவருக்கு முன்பதாக ஒன்றுமே மறைக்கப்படுவதில்லை. இப்ப கர்த்தருடைய கண்கள் நம்மேல் எதற்கு நோக்கமா இருக்கிறது, நம்மீது எதற்கு ஃபோக்கஸ் பண்ணி அவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்மை காத்து கொள்வதற்கு, நம்முடைய ஜீவனை காத்து கொள்வதற்கு, நம்மை பஞ்சங்களில் இருந்து காத்து கொள்வதற்கு, நம்மை சங்கீதம் 23 சொல்லுவது போல, புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவதற்காக அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருந்து எப்படி அவர் அந்த கண் நம்மை எப்படியெல்லாம் காத்து கொள்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, யோபுவிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபுவிலே ஒரு வசனம் 30, அவர் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்முடைய வழிகளை எல்லாம் எண்ணுகிறவராய் அவர் காண்கிறார். எண்ணுகிறார் என்றால் நினைப்பதல்ல, எண்ணுவது, அதாவது நம்பர் 1, 2, 3, 4 என்று அவர் எண்ணுகிறார். எப்படி எண்ணுகிறார்? நாம் எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று எண்ணுகிறார். எண்ணி எப்படி ஒரு கிலோமீட்டர் போக வேண்டும், 5 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டும் என்றால் நமக்கு தெரியும் இத்தனை தூரம் ஓடி இருக்கிறது. எல்லாவற்றையும் நம் காரிலே பார்க்கக்கூடியதா இந்த நாளிலே காணப்படுகிறது. இந்த நாளிலே நாம் என்ன எவ்வளோ அட்வான்ஸ்டான காரெல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவதற்கு நாம் தவறிவிட்டால் கூட அது காரே சொல்லுகிற அளவிற்கு டெக்னாலஜிகள் உயர்ந்திருக்கிறது. இங்கு யோபு 31:4 நான் வாசிக்கிறேன். யோபு 31:4 அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. எண் ணுகிறார் என்றால் இந்த எண்ணிக்கை, எத்தனை முறை நாம் நடந்தேன் என்று அவர் எண்ணுகிறார். எங்கே நடந்தேன், என்ன செய்தேன், யாரை பார்க்க போனேன், எங்கே நடந்தேன் என்று அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படியாக தேவன் நம்மை பார்க்கிறார். அப்படி யோபு அதற்கு முன்னே உள்ள வசனங்களிலே தன்னுடைய நியாயத்தை அங்கு சொல்லுகிறார். அதாவது நான் வேறொரு பெண்ணோடு என்னுடைய மனது போனதில்லை என்ற என்பதையும் தான் மிகவும் சரியான கர்த்தரோடு உள்ள அந்த உடன்படிக்கையிலே நான் சரியாக இருக்கிறேன் என்பதையும் சொல்லி, கர்த்தர் எனக்கு சர்வ வல்லவராயிருந்து அவருடைய சுதந்திரத்திலே எனக்கு பங்கு கிடைக்குமோ என்று சொல்லி அவர் கர்த்தரை போற்றி சொல்லி என்ன சொல்கிறார், அவர் என் வழிகளை எல்லாம் பார்த்து, எல்லா வழிகளையும் பார்க்கிறார். ஒரு கேமரா இருக்கிறது, நமக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்பதாய் தெருவில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் வந்து அவர்கள் கேட்கும் பொழுது 1.5 மணி நேரத்துக்குரிய ரெக்கார்டிங் முழுவதுமாய் கேட்டு வாங்கி கொண்டார்கள். அப்படியானால் அதற்கு முன்பு அங்கு யார் நடந்தார்கள், என்ன நடந்தது, என்ன சம்பவம், யார் எந்த வழியே போனார்கள் என்பதை அவர்கள் நிதானித்து அவதானிக்கிறதற்கு, கண்டு அறிவதற்கு அவர்கள் அப்படியா எடுக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார். ஆமென். நம்முடைய நடைகளை அவர் எண்ணுகிறார். அதிகமாய் எனக்கு இப்பொழுது நடக்கவே முடியாத அளவிற்கு வெயிட் கூடி போண்டே போகிறது சரீரத்திலே. அது எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கிறது. வெயிட் குறைக்கிறதற்கும் வழி ஒன்றையும் நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நடைகள் என்று சொன்ன பொழுது நான் அதைத்தான் யோசிப்பேன், எவ்வளவு நடக்க வேண்டியது இருக்கிறது ஒரு நாளைக்கு என்று நான் யோசித்தேன். ஆனால் இது அந்த நடை அல்ல. நாம் நடமாடுகிற நடைகளை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படவில்லை. இந்த இடத்திலே என்னத்தை அவர் சொல்லுகிறார் யோபு என்றால், என்னுடைய நடைகள் நான் சரியான பாதையில் தான் நடக்கிறேனா என்பதை, அதாவது ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு ஒரு விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அசுத்தம் போன்ற காரியங்களை செய்வதற்கு என்னுடைய நடைகள், என்னுடைய வழிகள் செல்லவில்லை, நான் சுத்தமாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லும் விதமாக அந்த இடத்திலே என் நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார், என் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் என்று தன்னை கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்திலே யோபு சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய நடைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அதை எண்ணிக்கொண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை எப்படி துருத்தியில் அவர் சேர்த்து வைத்து பதில் கொடுக்கிற அதே தேவன் நம்முடைய நடைகளை, நம்முடைய அலைச்சல்களை, நம்முடைய பாரங்களை நம்மை விசாரிக்கிறதிலே அவர் உண்மையுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்திலே பாருங்கள், இந்த முதலாவது சங்கீதம் 33 நான் முதலாவது வாசித்த அந்த வசனத்திலே, தமது கிருபைக்கும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கும் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கிறார். இந்த மரணத்திற்கு விலக்கி காக்கிற தேவன் எவ்வளவாய் அற்புதங்களை இந்த உலகத்திலே அவர் செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. அவ்வளவுக்கு அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏன், நான் போன மாதத்திலே கூட ஒரு செய்தியிலே சொன்னேன், எரியும் இந்த கொதிக்கும் எண்ணெய் தொட்டியிலே அநேகர் காணும் விதமாக, அதாவது ஜனங்கள் எல்லாரும் கூடி தண்டனையை செய்யும் பொழுது தான் யோவான்

ஏ அந்த எண்ணெயிலே அவர் எப்படி சாத்ராக் மேஷா தாபேத்து நோகா அவர்களுடைய காரியங்கள் நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கினியிலே நடந்த பொழுது ராஜா பிரமிப்படைகிறார், அவர்கள் உலாவுகிறதை பார்க்கிறார். அக்கினியிலே போட்ட மாத்திரத்திலே அவர்கள் மரிக்கவில்லை, அவர்களோடு தேவனும் உலாவுகிறதை கண்டார்கள். அப்படியேதான் இந்த யோவானையும் அவர்கள் எரிகிற அந்த கொதிக்கிற எண்ணெயிலே போடும் பொழுது அவர் மரிக்காமல் இருந்ததை அவ்வளவு ஜனங்களும் நேரடியாக பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் நான் ஒரு யூடியூப்ல நான் பார்த்தேன். அதாவது அப்படித்தான் அந்த அந்த எப்படி ஒரு மரண தண்டனையை எல்லாரும் பார்க்கும் விதமாகத்தான் நிறைவேற்றுவார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் மற்றவங்களுக்கு பயம் வரும். அப்படியேதான் நான் யோவானையும் போட்டார்களாம். ஆனால் அந்த அதிலும் தேவன் காப்பாற்றினார், யோவானை காப்பாற்றினார். நமக்கு அது அநேக காரியங்கள் வேதத்திலே எழுதப்படவில்லை. நான் எழுதப்பட்டிருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் தானியேலுடைய சாட்சியிலே அநேக நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் முதலாவது அவர்கள் சொல்கிறார்கள், ஞானிகளை கொலை செய்வார்கள் என்பதாக அந்த வசனத்தை வாசித்து சொல்கிறேன். கொலைக்கு நியமிக்கப்படுகிறார்கள் ஞானிகள், எல்லாருமே கொலை செய்ய போகிறார்கள். ஏனென்றால் அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஞானிகளை நீ கொண்டு வா, அப்படி நீ கொண்டு வராவிட்டால் எல்லாருமே கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது வாசிக்கிறேன். தானியேல் 1:13 12 வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். எதுக்கு ராஜாவுக்கு ஞானிகளை கொலை செய்யணும்னு கட்டளை வந்தது, கோபம் அவ்வளவு வந்தது என்றால் மகா கோபமும் புக்கிரமும் கொண்டு, அதாவது தான் கண்ட கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவதற்கு ஒருவனுமே இல்லை. அப்படி என்றால் எதற்கு இந்த ஞானிகள் இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் மரிக்கட்டும் என்று சொல்லுகிற அவ்வளவு ஒரு கோபமுடைய ஒரு ராஜாவாக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவன், அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், தானியேல் 2:13, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஏனென்றால் தானியேல் அங்கு ஒரு ஞானியாக அங்கு அவர் இருக்கிறார், அவர்கள் தோழர்களும் அங்கு அவர்கள் அநேக திறமையான கல்வி போதிக்க, முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களை, அவர்கள் யூதாவின் பட்டணத்திலிருந்து அவர்கள் பிடித்து வந்திருந்தாலும் வந்து அவர்கள் அவர்களுக்கு நல்ல கல்விகளை அவர்கள் கற்றுக் கொடுத்து சகல விதமான நல்ல உணவுகளையும் கொடுத்து அவர்களின் முன்பே அவர்கள் நல்ல நிபுணர்களும் அழகு வாய்ந்தவர்களும் ஞானிகளையும் தான் அவர்கள் தெரிந்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இங்கு வந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்த திறமையில்லாத அனைவரையும் கொலை செய்யும் வேண்டும் என்று சொன்ன அந்த நாளிலே கர்த்தர் அந்த இடத்திலே இந்த வசனத்தின்படி தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்க கர்த்தர் உண்மையுடையவராயிருந்தார் என்று அந்த தானியேலிலே நாம் பார்க்கிறோம். எப்படி உடனடியாய் தானியேல் அந்த அந்த சட்டத்தையும் அந்த காரியத்தையும் கேள்விப்பட்ட உடன் தன்னுடைய தோழர்களை அவர் அழைத்து அவர்களோடு சேர்ந்து அவர் செய்த ஒரே காரியம் தேவனை நோக்கி ஜெபித்தது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நோக்கமாய் நான் ஜூமிலே பேசி கொண்டிருக்கிறேன், நான் வீடியோ கேமராவை ஆன் செய்தால் நீங்கள் என்னை பார்க்க முடியும். ஏனென்றால் அது அந்த கேமரா என்ன செய்கிறது, நம்மை ஃபோக்கஸ் பண்ணி நம்முடைய உருவத்தை காண்பிக்கக்கூடிய

0: அதற்கு கேமராவுக்கு தன்மைகள் இருக்கிறது. அப்படியே தேவனும் நீதிமானாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த நீதிமான் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நோக்கம் என்றால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பக்கம் எந்த பகுதியிலே நீதிமான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவருடைய விண்ணப்பம் என்ன, அவர்களுடைய கூக்குரல் என்ன, அவர்களுடைய காரியம் என்ன என்று அவர்களை நோக்கி கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். ஆமேன். எவ்வளவு பெரிய சிலாக்கியம், பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படியே கர்த்தருடைய கண்கள் தானியேலுடைய ஜபத்திற்கு நோக்கமா இருந்தது. எப்படி பாருங்கள், அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் யார்? அவர்தான் நம்மை காண்கிற தேவன். அவருடைய கண்கள் தான் நம் மீது நோக்கமா இருக்கிறது. அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்துவது தேவனுக்குரியது, அது பரலோகத்தின் தேவனுக்குரியது என்பதை அறிந்தார் தானியேல். எனவேதான் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன அதே வேதாகமம் நமக்கு இந்த ஞானத்தையும் வல்லமையும் அநேக ஜெபிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நீதிமான்களுக்கும் இந்த வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக அந்த மரணத்தில் இருந்து தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய நண்பர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஜபத்தை அங்கு தானியேல் செய்கிறார். அதனால்தான் நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளிலே நீதிமான்களின் எப்படியாய் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சங்கீதத்திலும் இருக்கிறது. சங்கீதம் 34:15 வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூக்குரலுக்கு திறந்து இருக்கிறது. தானியேல் ஜெபித்த பொழுது மறைபொருள்கள், அதாவது ஒரு மனிதனுடைய சொப்பனத்தை சொல்லக்கூடிய விஞ்ஞானம் இன்னும் வரவில்லை. என் விஞ்ஞானத்திலே என்னென்னத்தையோ கண்டுபிடித்து விட்டார்கள். ரோபோட் இப்பொழுது என்னென்னமோ செய்கிறது, பேசுகிறது, நடக்கிறது, ஓடுகிறது. ஒரு ரோபோட்டை ஓட வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அநேக ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கடினமாம். ஒரு ரோபோட் செய்து நிக்க வைக்கலாம், ஆனால் அது ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓட வைக்கிறது அவ்வளவு கடினமாம். அதையும் செய்து விட்டார்கள். அது என்னென்ன செய்கிறது என்று இப்பொழுது நம்முடைய மொபைலிலே எல்லாமே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்திலே கர்த்தருடைய கண்கள், அவருடைய கண்கள் எந்த நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்றால், நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருந்து தானியேலுடைய கூக்குரலுக்கும் ஜபத்துக்கும் திறந்திருந்தது. எப்படி ஒரு மனிதனுடைய சொப்பனத்தையும் சொல்லக்கூடிய அளவிற்கு காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையுடைய தேவாதி தேவன், அவருடைய வல்லமை சர்வ வல்லமை உடையவராய் அவர் காணப்படுகிறார். ஆமே. எனவே அந்த மரணத்திற்குரிய சட்டமே போட்டாலும் ஜெபித்ததினால் சிங்க கெபியிலும் கர்த்த தானியலை காப்பாற்றினார். அப்படியாக நீதிமான்களை தேவன் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே நீதிமான்களுடைய ஜபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது, கூக்குரலுக்கு திறந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தருடைய கண்கள் தமக்கு பயப்படுகிறவர்கள் மீதும் அவர் எப்பொழுதுமே அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுடைய தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். யோபுவிலே சொன்னது போல அவர் நம்முடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்கிறோம், எங்கு போகிறோம், மனிதர்களை நம்பி ஓடுகிறோமா அல்லது கர்த்தரை நம்பி இருக்கிறோமா என்றெல்லாம் அவர் காண்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அடுத்ததாக அந்த சங்கீதம் 33 சங்கீதத்திலே அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் என்று வாசித்தோம். பஞ்சம், பஞ்சம் என்றவுடன் எனக்கு ஞாபகம் வருவது முதலாவது ரூத்தை தான் நான் யோசித்தேன். ரூத் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், ரூத் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பெத்லகேமிலே அந்த நாட்களிலே பஞ்சம் இருந்ததா, பஞ்சம் இருந்ததனால் அவர்கள் அந்த மோவாப் தேசத்திற்கு கடந்து போனார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு சில சமயங்கள் காரியங்களிலே கஷ்டங்கள் நமக்கு வரக்கூடும். அதற்காக நாம் இந்த உலகத்திற்கு ஓடிவிடக்கூடாது. இந்த மோவாப் என்கிற தேசம் இந்த உலகத்தை நமக்கு காண்பிக்கிறது. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம், அந்த தேசத்திலே அவர்களுக்கு பஞ்சம் உண்டாயிருந்ததினால் எங்கு செல்கிறார்கள், மோவாப் தேசத்திற்கு. வாசிக்கிறேன் ரூத் புத்தகத்திலே 1:1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அவர் எலிமெலேக்கு, அந்த மனுஷன் பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கினுடைய மனைவியின் பெயர் தான் நகோமி. நகோமிக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அங்கு தேசத்திலே சென்று அங்கே அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்தும் கொள்ளை நோய் வந்ததோ என்ன காரியமோ நமக்கு நாம் அறியோம். ஆனால் ஆண்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள். ஒரே ஒரு 3 பெண்களும் உயிரோடு இருக்கிற யுத்தத்தினாலோ என்ன காரியம் நமக்கு எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நாட்களிலே எப்படிப்பட்ட வேதாகமம் இருந்தது, அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நாட்களிலே நமக்கு ஆவிக்குரிய தேவ பக்திக்குரிய எல்லா காரியங்களும் இருக்கிறது. வேத புத்தகம் இருக்கிறது, மொபைல் இருக்கிறது, டிவி இருக்கிறது, சர்ச் இருக்கிறது, சபை இருக்கிறது. ரூத் வாழ்ந்த நாட்களிலே அப்படி காரியங்கள் இல்லை. அவர் அந்த ரூத்துக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசத்திற்கு ஒரு முன்மாதிரி நகோமி மாத்திரம்தான். அவர்களை பார்த்து அந்த பெண் என்னென்ன காரியத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய அந்த வாய் அறிக்கையை தேவன் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது என்றால் நம்முடைய நடைகள், நம்மளுடைய செய்கைகள், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையுமே, நம்முடைய அறிக்கைகள் அனைத்தையுமே காண்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். ரூத் 1:16 வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த ரூத்துக்கு இருக்கிறதை தேவன் கண்டார். தேவன் காண்கிற தெய்வம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய நடைகளை, அவர்களுடைய வழிகளை அவர் எண்ணுகிறார், அவர்களை காப்பாற்றுகிறார். அப்படியா இந்த ரூத்தினுடைய அறிக்கையை தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த மகள் எவ்வளவாய் ஒரு முதிர் வயது உள்ள ஒரு பெண்ணை ஒரு நம்பிக்கையாக, ஒரு இவர்களை தன் வாழ்க்கைக்கு உதவுவார்களோ உதவ மாட்டார்களோ, உதவ முடியுமா முடியாதா என்பதை எல்லாம் யோசிக்கவில்லை. ஆனால் தேவனை அவள் விசுவாசித்தாள். நீர் நம்புகிற அந்த தேவன் எனக்கும் அவர் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை தேவன் கண்டதினால் அந்த மகளை எவ்வளவான பஞ்சம், ஒருவரும் கொடுத்து உதவுவதற்கு ஒன்றுமில்லை, வேலைக்காரிகள் அறுவடையிலே அறுக்கும் பொழுது அவர்கள் சிந்துகிறதை பொறுக்குகிற வேலையைத்தான் ரூத் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி என்றால் எவ்வளவு கடினம் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த சிறுமையான அந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தர் உயர்த்தி ஒரு எஜமாட்டியாய் வைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் செய்கைகளே பலத்த வல்லமையாய், யோசனையிலே பெரியவராய், செயல்களிலே மகத்துவம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது, அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்மையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை அவர் உண்மையாய் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அந்த ரூத்தை அவர் அப்படி ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே தானே தாவீதையே உண்டாக்கினார். பாருங்கள், ராஜாக்களை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு சந்ததியை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய தெய்வம் நம்முடைய தெய்வம். அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தருடைய கண்கள் குறித்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதத்திலே நீதிமொழிகளிலே உள்ள வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கின்றன, அவைகள் பொல்லாரையும் நல்லாரையும் நோக்கி கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கிறது? அது சிறைச்சாலையிலும் இருக்கிறது, அது அரண்மனையிலும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீதிமானாய் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவர்கள் மீது நோக்கம். சங்கீதம் 34:15 நாம் வாசித்தோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நோக்கம், நோக்கம் என்றால் ஃபோக்கஸ். அந்த கேமரா கூட நம்ம ஒரு போட்டோ எடுக்கும் போது என்ன செய்யணும், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணாதான் கரெக்டான ஒரு பிம்பம் நமக்கு கிடைக்கும், கரெக்டான ஒரு படம் நமக்கு கிடைக்கும். அப்படியாய் தேவன் நீதிமான்கள் மீது அவர் நோக்கமாயிருக்கிறார். யோசேப்புக்கு கிடைத்த காரியங்கள் அனைத்தும் அநீதியாக, அக்கிரமமாக, அநியாயமாக அவர் சகோதரர்களால் அவர் கைவிடப்பட்டார், விற்கப்பட்டார், சிறைச்சாலைக்கு மறுபடியும் நல்ல ஒரு வேலையிலே போய் போத்திபாவின் வீட்டிலே இருந்தார். அங்கு அடிமையாய் விற்கப்பட்டார். ஆனால் அடிமையிலிருந்து ஒரு உயர்வு பெற்று ஒரு முழு அதிகாரத்தையும் பெற்ற ஒரு மகனாய், ஒரு அதிகாரமுடையவராய் அந்த வீட்டிலே அவர் நடமாடியின பொழுது எஜமாட்டியினால் மறுபடியும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று 13 அங்கு சிறைச்சாலையிலே அநீதியாக, அநியாயமாக கடினப்பட்ட வேண்டியது இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி தேவன் நோக்கமாயிருந்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து உன்னதமான அந்த தேவனுடைய வல்லமையினால், தெய்வீக வல்லமையினால், ஞானங்களினால் நிரப்பி 7 வந்த பஞ்சத்திலே தேசங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்து தேவன் அப்படியா யோசேப்பை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார், நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் எண்ணுகிறார். அவர் ஒரு நாளும் நீதிமான்களை கைவிடுவதே இல்லை. நீதிமான்களுக்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவருடைய நம்முடைய கூக்குரலுக்கு அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமானாய் நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பாவ இச்சைகளை நாம் அந்த சிலுவை மரணத்தினுடைய, அது என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பதை ஒரு மனிதன் மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் நீதிமானாய் வாழ்கிறான். ரோமர் 3:22 ஆண்டவரை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதி ஒரு மனிதன் மீது பலிக்கிறது. அது வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசமே இல்லை என்று அந்த வசனம் உறுதியாய் கூறுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாயிருந்து நம்மீது தேவன் நோக்கமாயிருந்து நம்மை தேவன் நம்முடைய காரியங்களுக்கு அவருடைய கண்கள் பார்த்து நம்முடைய அவருடைய செவிகள் நம்முடைய கூக்குரலுக்கு பதிலை அனுப்பும்படியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. எபிரேயரிலே அப்பா எல்லாம் உமக்கு முன்பதாக நிர்வாணமாயிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது, வெளியரங்கமாயிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசப்பா உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் மகா வல்லமையும் இரக்கமும் நிறைந்தவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நாங்கள் வாழவில்லை அப்பா. உம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நாங்கள் நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்கள் நடைகளை சீர்தூக்கி பார்த்து நாங்கள் போகிற பாதைகளை நீர் எண்ணி எங்களையும் தகப்பனே உத்தமம் என்று தகப்பனே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் எங்களுடைய விண்ணப்பங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து அதற்கு பதில்கள் துரிதமாய் வரத்தக்கதாய் என் தேவன் எங்களை வழி நடத்துவீராக. இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீரா அவர்கள் மீது கண்ணை வைத்து நீராலோசனை சொல்லி சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. வானொலி நடத்துகிற சகோதரரையோடைய மனைவி பிள்ளைகள் விசேஷமாய் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்தி என் தேவன் அவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்களிலும் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். நீதிமான்கள் மேல் கத்துடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் அவர்களை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆபத்து காலத்திலே அவரை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்துடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். எடுத்து வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் கத்தரி சித்தமான இன்னும் ஒரு வியாழக்கிழமை பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் கத்தாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் கூட இருந்து உரிய காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர் சுசேரிப்பின் மாணவர்கள் இந்த பாடத்தை வழி நடத்துவார் ஆயத்தமாகவும் ஊழியருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேரிப்பின் வாணர் அவர்களை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அவர் சக்கர் நின்று கொள்ளுங்களையா. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வழியிலிருந்த ஊழியர் சுசேஷரை பின்வானர் அவர்களை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: ஆமீன். இன்னைக்குங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் 7 மணி வரையும் கடந்து செல்லுங்கள் ஐயா. 7 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் 7 மணி வரையும் தொடருங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமீன்.
2: அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் வரவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு நீங்கள் செய்கிற தேவனாய் இந்த நாளிலும் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ள இந்த நாட்கள் இன்றைய நாள் இந்த வேத பாடங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வேதத்தில் ஒரு பாடலை பாடி இந்த நாட்களை கத்துடைய வார்த்தைகளை கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி.

அவை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. அவை மீண்டும் தலை தூக்க

0: நன்றியோடு உங்களை சோதரிக்கிறோம். நன்றி கத்தாவே, நன்றியா. இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தில் இருந்த நாட்களே, நாங்கள் இன்றைய நாட்களே 4வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். ஆவியில் உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றதை குறித்து சோதித்தல் என்ற தலைப்பிலே தான் பேசிக்கொண்டு வருகிறேன். கத்தோலிக்க பிள்ளைகளே, அப்போ சில 10வது அதிகாரம் 44-46 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியான வல்லமை இறங்கியது. அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறார்கள், தேவனை புகழ்வதையும். பேதுருவோடு கூட வந்திருக்க இருந்தவர்கள், விருத்தசேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் பரங்கள் புறஜாதிக்கு மேல் பொழிந்ததையும் அங்கே குறிப்பிடக்கூடியதாக இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், பேதுருவுடைய பிரசங்கத்தின் மூலமாய் அங்கே புறஜாதிகள் மத்தியிலே அங்கே என்ன நடக்கிறதாம் சொன்னால், பரிசுத்தாவியோட வல்லமை இந்த நாட்களை இறங்குகிறதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் குறித்து இந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்களப்ப, அந்த ஆவியானுடைய மகிமையே இந்த நாட்களே, ஆவியானுடைய வல்லமையே இந்த நாட்களே, பேதுரு வார்த்தையினாலே இந்த நாட்களே பாருங்கள் பேசுகிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே கொண்டு வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் 4வது பகுதிக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களும் அப்போ சில 2வது அதிகாரம் 38வது வசனம் 40வது வசனத்திலேயும் இந்த நாட்களில் இருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வழியிலே பாருங்கள், அங்கே ரோமர்களிடம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே இன்றைய நாட்களில் இந்த சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 22-23 வாசிப்போமா இருந்தா சொல்லப்படுவது. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்றும் இந்த நாட்களை விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகின்றதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அன்பு, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாவம், அந்த பாவத்தினுடைய முடிவு என்னவாக இருக்குமா, அங்கே பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லியும், தேவனுடைய கிருபை இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறதாம் இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலேயே அந்த தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ஒரு நித்திய ஜீவனாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அனுப்பிள்ளைகள், அப்ப நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு இந்த நாட்களில் விலக வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல ரோமர்கள் எழுகிற வழியிலே பவுலடிகள் சொல்லுகிற, இப்பொழுது நீங்கள் பாவத்திலே இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப பரிசுத்தமாகிறது நமக்கு கிடைக்கிற ஒரு பலனாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பலனுடைய முடிவு எப்படியாக இருக்கிறதாம், இன்டர்னல் லைஃப், அதாவது வந்து முடிவர் நித்திய ஜீவனாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாவத்தில் இருந்து இந்த நாட்களை விடுதலை ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அப்போ சில 10வது அதிகாரத்திலே ஆவியினாலே அங்கே உண்மையாக ஞானஸ்தானம் பெற்றதை இந்த நாட்களிலே சோதிக்கப்படுதல் என்று சொல்லி சொன்னால், ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக அநேக நெருக்கங்கள், அநேக துன்பங்கள், சோதனைகள் வருவது சகசமாக அந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது, விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையிலே சில வேளைகளிலே நாங்கள் அந்த விசுவாசத்தை தள்ளிவிட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறோம், நாங்கள் அப்படியே ஓடிடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார், விசுவாசத்திலே இந்த நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடு. அதாவது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் போராடி இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சில காரியங்களின் நிமித்தம் அங்கே அநேக போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த போராட்டங்கள் மத்தியிலே ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு இந்த நாட்களில் அங்கே சொல்லி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 22-23 இந்த நாட்களே நாங்கள் வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமர் 8வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 2வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்து இயேசுவிலேயே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணங்கள் என்னை, அதாவது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று விடுதலை ஆகிறது. சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த அவருடைய ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் என்னை, அவரை பாவம் மரணம் என்பவர்கள் நின்று, பிரமாணங்கள் நின்று விடுதலை ஆகிறது. அப்படி என்றால் மாம்சத்திலேயே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலேயே பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்தார். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே சொல்லிவிட்டு இந்த நாட்கள் இந்த காரியம் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் நன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறார்களாம், ஆவிக்குரியவர்களை இந்த நாட்களை சிந்திக்கிறார்கள். பாருங்கள், ரெண்டும் வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான ஓட்டங்கள், வித்தியாசமான நிலைப்பாடுகளாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப மாம்சத்தினுடைய சிந்தை எப்படியாக இருக்கிறதாம், மரணமாக இந்த நாட்களை இருக்கிறதாம், ஆனால் ஆவியினுடைய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். உண்மையான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப மாம்சத்திலே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுப்போமா இருந்தால் அந்த தீர்மானத்தினுடைய முடிவு இந்த நாட்களிலே மரணமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப என்ன காரியத்தை ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களில் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தீர்மானிக்க வேண்டும், ஆவியானவருடைய உடனோடும் ஆவியானவருடைய நிலைப்பாடோடும் ஆவியானவருடைய செயல்பாடோடும் ஆவியானவருடைய தொடுதலோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்ப அதை குறித்துதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்திலே அங்கே சொல்லுகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் மாம்சமும் ஆவியும் எப்படியாக இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த இடத்திலேயே தெளிவாக இந்த நாட்களில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் மாம்ச சிந்தை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுக்கு விரோதமான பகையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிய கூடாது, அதாவது கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்ப பாருங்கள், மாம்சத்தினுடைய கிரியைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களை நம்ம என்ன செய்யும், தடுத்து நிறுத்தும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களை பாருங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சில இடங்களிலே போய் நாங்கள் பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த இடத்துல சொல்லுவார்கள், அந்த இடத்துல போனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் என்ன சொல்வார்கள், நீங்க மதம் மாற்ற வந்து விட்டீர்கள் அல்லது ஏதாவது காரியத்தை சொல்லி இந்த நாட்களை எங்களை தாக்கி காரியங்களை செய்வார்கள். கர்த்தருடைய என்னன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற காரியம் அவர்களாக செய்வதில்லை, அவர்களுடைய மாமிசத்தை பிசாசானவன் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறான். அந்த இடத்துல பாருங்க, அந்த மாமிசத்துக்குள்ளே வந்து அவன் கிரியைகளை செயல்படுத்துகிறான் ஐயா. அப்படியான செயல்பாடுகள் வருகிற வழியிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் இந்த நாட்கள் நிற்கிறதையும் தேவனுடைய நியமனங்களை இந்த நாட்களை எதிர்த்து நிற்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, அவர்கள் கீழ்ப்படியாதபடியும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு எப்படி இருப்பார்களாம், பிரியமாக இருக்க மாட்டார்களாம். ஒரு மனுஷன் மாம்சத்திலே நடந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருப்பானா இருந்தால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும், அவன் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கு. அவனுடைய செயல்களை பார்க்கணும் ஐயா. ஒரு மரத்தினுடைய கனியை வைத்துத்தான் இந்த நாட்களில் இந்த மரம் எப்படிப்பட்ட அறிந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு மனுஷனுடைய நடைமுறை வாழ்க்கையில வைத்துத்தான் அவன் ஆவிக்குரியவனா அல்லது மாம்சத்துக்குரியவனா என்பதை நாங்கள் அங்கே நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கணும். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்க. அப்ப தேவனுடைய ஆவி இந்த நாட்களை நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அந்த ஆவியானவர் இந்த நாட்களை இருக்க வேண்டும், ஆவியானவர் கிரியை செய்யணும் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிற இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற வேளையிலேயே நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படியாக இந்த இடத்திலே நமக்கு செயல்படுகிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் நீங்க பாருங்கள், இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பேசும்படியாகவும் வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கும்படியாகவும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப மேலும் கிறிஸ்து உங்கள் இருந்து, அதாவது உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதுமாயிருக்கும். அப்ப கிறிஸ்துவானவர் நம்மில் இருந்தார். ஆண்டவர் சொன்னார் தானே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் அனுப்புகிறேன். தேற்றவாளர் சொல்லி சொன்னால் ஒரு பாதுகாப்பின் ஆவியானவர் சொல்லி பார்க்கும். அது அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா கர்த்தருடைய ஆவியானவரா இந்த நாட்கள் இருக்கிறத அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த தேற்றவாளர் வந்து நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி என்ன செய்வாரா, நம்மை தேற்றுவாராமன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அங்கே இந்த தேற்றவாளர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் இந்த நாட்களே நம்முடைய பாவங்களை கண்டித்து இந்த நாட்களே உணர்த்துறோம். பாருங்கள், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோர்லே இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்களாம், உயிர்ப்பிப்பார்களாம். அப்ப அது சாவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய, அந்த உயிர்ப்பிக்கிற தன்மையை கொடுக்கிறது யார் என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதைத்தான் இந்த வேதத்திலே நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அதை குறித்தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. வாருங்கள், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஏனென்றால் மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழிப்பீர்களானால் பிழைத்திருப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் சொல்லி பார்த்து இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடாத்தப்படுகிறவன் தான் அங்கே எப்படியாக இருக்கிறான் சொல்லி சொன்னால், ஒரு தேவனுடைய புத்திரராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளும். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிதாத்தின் ஆவியை இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு சொல்லப்படும். அப்ப பாருங்கள், இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பா பிதாவே என்று சொல்லப்படுகிற அங்கே ஒரு புத்திர சுவிதாத்தின் ஆவியானவரை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரியை பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ரோமருக்கு நிருபத்திலே இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்படுகிறது. ஏனென்றால் அந்த மனிதன் இருக்கும் அங்கே சக்தி, அதாவது தேவனை தவிர வேறு ஏதோ இடத்திலே இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இது சாத்தானுடைய வஞ்சிக்கும் கிரியைகளாக இருக்குமாமன்னு சொல்லி அந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக. அப்ப ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற சில சக்திகள் சில காரியங்கள் சாத்தானுடைய வஞ்சகத்தின் கிரியை. பாருங்க, வேதம் சொல்லுகிற தெளிவாக கடைசி நாட்களை பாருங்கள், அவனும் வந்து இந்த நாட்கள் நெசவன் அற்புதத்தை செய்வான். பாருங்க அந்த இடத்துல பாருங்க, கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவம், அவனும் அற்புதங்களை செய்வான், அடையாளங்களை செய்வான். ஆனால் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நிரந்தரம் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிரந்தரமானவர். ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றினார் அல்லவா, பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாம் மறக்க முடியாது, நிரந்தரமானவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப ஒரு சில சில சின்ன சின்ன காரியங்களை அவன் செய்திருந்த நாட்களே இங்கே காரியங்களை செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பாருங்க இன்றைய பாருங்க, எந்த இடத்துல போனாலும் சில இடத்துல சொல்லுவாங்கன்னு, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோயெல்லாம் மாறும், சோகம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவார். நம்முடைய தேசத்துக்கு போனா அருமையான கர்த்தர் ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னார், அந்த நாட்களில் இருந்தே விக்கிரகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த விக்கிரகத்தை நம்புகிற வேளையிலே அந்த நம்பிக்கைக்குரிய காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. ஆனால் அது நிரந்தரம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசு பிடித்தவர் அநேக பேரை வேளையிலே அவர்களை கொண்டு போய் என்ன செய்யணுமான்னு சொல்லி சொன்னால், இந்த பூசாரிட்ட கொண்டு போய் நூலெல்லாம் கட்டி அவர்களுக்கு காரியங்களை செய்து செயல்பாடுகளை செய்வாங்க. ஆனா என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க பிசா அவர்கள் உடனே அடிச்சு திரத்தி போட்டு அனுப்பிட்டான்னு சொல்லி விட்டுருவேன். ஆனா பிறகு பார்க்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதே காரியம் தான் திரும்ப செய்யும், போகாது. இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள், அவர் பிசாசு பிடித்திருந்தவனே எங்கே கல்லறையில கட்டப்பட்டிருந்தவனே சங்கிலிகள் நாள் கட்டப்பட்டிருந்தவனே போய் ஆண்டவர் பாருங்கள் போட்ல போறார், அந்த இடத்துல போய் அவனை சந்திக்கிற சந்திக்கிற வேலையில பாருங்க ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவருக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசுடைய கிரிகள் பிசாசுடைய செயற்பாடுகளை ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் அதை விட்டு அகற்றி அவனு அந்த காரியத்தை அழிக்கிறதே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப எல்லாவற்றையும் பிறகு வேதம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்தவனா இந்த நாட்கள் என்ன செய்தான் அங்கே. அதுக்கு பின்பாக தான் அவனுக்கு தெரியும் இதனுடைய சரீரத்துல காயங்கள் இருக்குன்னு சொல்லி புத்தி தெளிந்தவனாக்கப்பட்டான். அதற்கு பின்பாக அவனுக்கு அந்த காரியங்கள் இந்த நாட்களில் மறுபடியும் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசங்கள்லயோ அங்கே நடக்கிற காரியங்கள் இப்படி செயல்பாடுகள் இந்த நாட்களை பாருங்கள். வெள்ளிக்கிழமை இல்லை இந்த நாட்களை கொண்டு போய் செய்வார்கள். ஆனா பேந்து பார்க்கிற வழியில் 2-3 கிழமை கழிச்சு மறுபடியும் அந்த காரியம் இந்த நாட்களை நடக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இந்த நாட்களில் இருக்கிறார். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாபிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுஜாதத்தின் ஆவியை இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறீர்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீத புஸ்தகத்துக்கு என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் சில வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிக்கிறேன் அருமையான அன்பு பிள்ளைகளே. நிவேதம் சொல்லுகிறது சங்கீதம் 5 அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுங்க. 4வது 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீர் அதாவது துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்முடத்திலே சேருவதும் இல்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர்கள் யாவரும் இந்த நாட்களிலே வெறுக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் துன்மார்க்கத்தை ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தான் தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், வீம்புக்காரர்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அப்ப துன்பு காட்டுகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர்களுக்கு முன்பாக ஒருபோதும் அங்கே நிலை நிற்க முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்கள் யாவரையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறீர், நீர் வெறுக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமம் செய்கிற மனுஷர்களை தேவன் அழைப்பாரோ? தேவன் அழைக்க மாட்டார் அருமையான அன்பிள்ளைகளே. அக்கிரமம் செய்கிறவர்களை இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களை வெறுக்கிறார். தேவன் விரும்புகிறது இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும் என்பதையும், அதே வேளையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னால், கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள் விரும்புகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் தன்னிடத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும், இவர்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், அப்படியானால் இவர்கள் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை விரும்பித்தான் அந்த காரியம் இங்கே செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அதைத்தான் இங்கே சங்கீதம் 5வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். உபாகமம் 11வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் போவோமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட உபாகமம் 11வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் வாசிக்கின்றேன் பாருங்கள். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்றால், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடு, முதலாவது முழு இருதயம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த அன்பு எப்படியாக கொள்ளவுண்டா, ஒரு அதாவது ஒரு சாதாரணமாக பேச்சிலே இருக்கக்கூடாது, இருதயத்திலே உள்ளிலே உள்ளுக்குள்ளே இருந்த அந்த வார்த்தைகள் இந்த நாட்களே வெளியால வரும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தாசன் இந்த நாட்களை சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே நீங்கள் கர்த்தரை தேடுகிற விதம் எப்படியாக இந்த நாட்களை இருக்க வேண்டுமா, முழு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். முழு இருதயம் சொன்னா இருதயத்திலே முழு சிந்தை கர்த்தரை குறித்த நோக்கம்தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த காரியத்தை குறித்தும் அந்த நோக்கம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் வேதம் நமக்கு திட்டவட்டமாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், முழு இருதயத்தோடும், இரண்டாவதாக முழு ஆத்மா, ஆத்மா முழுமைப்பட வேண்டும் அன்பு பிள்ளைகளே. ஆத்மா இந்த நாட்களை பாருங்கள் தேவனை வஞ்சிக்க கூடாது. ஆத்மா அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், தேவனிடத்திலே சொல்ல பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல் கர்த்தாவே என்னுடைய ஆத்மா அந்த நாட்களிலே உண்மையில தாகமா இருக்கிறது, உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா அன்னு தினமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் மேலே இந்த நாட்களை வாஞ்சியா இருக்கவர். எதை செய்தாலும் நாங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்கள் எதையும் பார்த்து கொண்டிருக்கட்டும், ஆனால் அந்த நாட்களில் நம்முடைய சிந்தை எங்கே இருக்க வேண்டும், அங்கே தேவன் மேலே அந்த நாட்களில் நம்முடைய ஆத்மா அந்த நாட்களில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாகனத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்துக்களை இந்த நாட்களில் வர வேண்டும். பாருங்கள், முழு இருதயத்தோடும் தேவன் சொல்லுகிறது, உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சோபிக்கும்படிக்கு. பாருங்கள், வேதம் சொல்கிறது, நான் என்று கற்பிக்கிற உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன் என் 14வது வசனத்தை பாருங்கள், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெய் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் அங்கே பெய்ய பண்ணுவேன். இந்த முன்மாறியும் பின்மாறியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை ஊற்றப்படும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவனுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இருக்குமா இருந்தால் நமக்கு ஆகார குறைச்சலோ அல்லது உடைக்கு குறைச்சலோ இந்த நாட்களில் எந்த விதமான காரியங்களும் இந்த நாட்களில் இருக்காது. அதைத்தான் நம்மை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுவது பாருங்கள், மிருக ஜீவன்களுக்காக உன் வழி வழிகளிலேயே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளாக இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களை என்ன செய்யப்பட வேண்டும், வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த வஞ்சனை என்று சொல்லப்படுகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஏதோன் தோட்டத்திலே அங்கே பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படுகிறார். முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறார். அந்த ஏவாளுடைய வஞ்சகத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே நாங்கள் குடும்ப தலைவர் இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டால் அங்கே அந்த கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழையை பெய்ய அதாவது பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடுக்காமல் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அருப பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமில்லாம இந்த நாட்களே நாங்கள் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே அழிவை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களே நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கண்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறங்கித்தான் இந்த நாட்களில் ஆயுஷை கொடுக்கிற, இந்த ஆயுஷை கொடுத்த அந்த ஆயுஷ் நாட்களில் அவன் என்ன செய்கிறான் என்றுதான் கத்திர இந்த நாட்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், சிலருக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, நல்ல ஞானங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனிடத்திலே வந்து இந்த நாட்களிலே ஆண்டவனிடத்திலே வந்து அவரை ஆராதிக்கவோ அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவோ அவருடைய நாமத்தை செயல்படுத்தவோ இந்த நாட்களில் அவர்களுக்கு நேரம் இருக்காமல் இருக்கும். பிசி பிசி பிசி என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், ஓடிக்கொண்டு இந்த நாட்களில் இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரும் அவர்களை என்ன செய்வார், விட்டு என்றைக்காவது ஒரு நாள் இடத்திலே வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை அவரும் அங்கலாய்த்து கொண்டு காத்துக்கொண்டே இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதே விதமாக தான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படியான சூழ்நிலைகளுக்குள்ள இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளை நாங்கள் நினைக்கிறோம், இந்த நாட்களை நாங்களே எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம், நாங்களே எல்லாவற்றையும் முடித்து விட்டு எல்லாம் சரி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்களே அங்கே நமக்குள்ளே சொல்லிக்கொண்டு செயல்படுகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறோம். அது அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதும் சொல்வது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எப்படின்னு சொன்னால், அதாவது ஆகியால் அப்பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் நாங்கள் சீக்கிரமாய் அழிந்து போகிற ஒரு திட்டத்திற்கும் அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கும் இந்த நாட்களில் நாங்கள் செயல்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கிரதையாய் இருக்கும்படியாக அந்த நாட்களில் கர்த்தர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப துவாகம் 15:11 13:15 வாசிக்கிறவர்கள், 11:15 வாசிக்கிறவர்களே தேவன் இப்படியாக சொல்கிறார், 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறவர்களே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 2 அதிகாரத்திலே நான் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நாட்களை 2 அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போறவர்களுக்குள்ளே அநீதியத்தினாலே உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். அங்கே ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இந்த கடைசி நாட்களே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது அதாவது சாத்தானின் வஞ்சிக்கும் கிரியைகள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய வஞ்சிக்கிற அந்த கிரியைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்மை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த வேளையிலே எந்த காரியம் நடக்க போகணும் நமக்கு தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவன் வஞ்சிக்கிறவன் நாட்களை வேதம் சொல்றது அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் இந்த நாட்களை வருவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஒரு நாளும் சாத்தான் ஒரு நாளும் இந்த நாட்களை என்ன செய்வான், நமக்கு நன்மை செய்ய மாட்டான். அவன் நம்ம அழிக்கும்படியாகவும் அவன் நம்மை கொல்லும்படியாகவும் தான் இந்த நாட்களை வருகிறான். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டது போல பேதுருடைய பிரசங்கத்தினால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற வழியிலே பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கினது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே வேதத்திலே பாருங்கள், அங்கே புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் பொழிந்தது நிமித்தம் அவர்கள் அங்கே என்ன செய்தார்களாம், அங்கே அவர்கள் ஆண்டவரை துதித்தது மட்டுமல்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே அங்கே பிரமித்து போனார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வறுமையான அன்புள்ளே, அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்றைய நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் இந்த நாட்களை பாருங்கள் என்ன வார்த்தையை நாங்கள் ஆண்டோட வார்த்தைகளை ஒரு வார்த்தையை பேசுகிறோமோ அந்த வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு ஆத்மாவிலே ஒரு விடுதலையே இந்த நாட்களே தேவன் கொடுக்க இந்த நாட்களே வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமையா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன்யா. தொடர்ந்து வருகிற ஜெப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் நான்காவது பகுதியாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் மறுபடியுமாய் ஐந்தாவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களே நாங்கள் மீண்டுமாய் அடுத்த கிழமையில இந்த நாட்களை கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. பிரசுரடையா.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதத்திற்கிறீர்கள். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு கிழமைகளிலே நடக்கின்ற அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சனிக்கிழமை சந்திப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகரேட் விண்வானவர்கள் யமன் தேசத்திலிருந்து வேதபாட நேரத்திலே கத்தனை வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தனை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: எங்களுடன்
1: பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா? ஆமீன். இணைந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்கள் கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகள் ஐயா, துதிகள், துதிகள், துதிகள், துதிகள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் இங்கத்தாவே பரிசுத்தர், பரிசுத்தர். பல்லவத்தில் வீட்டு போவரே ஸ்தோத்திரம். சேராவிங்க, கேராவிங்க, காணக்கூடாது, சேரக்கூடாது. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மைமைந்தவனே மாத்தோத்தவனே நாங்கள் மாத்திரம் ஆண்டவர். எங்களை சாத்துறோம் சாமி, எங்களை தாழ்த்துகிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உங்களோட கிருபையப்பா, உங்களோட கிருபைதானப்பா உங்களை வழிநடத்துகிறது. கிருபைதானப்பா உங்களை தாங்குகிறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். ஜெப வேலைக்காக நன்றி, ஜெப வேலைக்காக நன்றி. இந்த நேரத்துக்காக, இந்த மாலை வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆயிரம் கோடி நன்றி அப்பா. நாவே போதாதப்பா, கோடி நாவுகள் போதாதப்பா. உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. எல்லாம் உங்களுக்கு கிருபையப்பா. உங்களோட சின்னி போல இருக்கவங்களும் கிருபைகளும் உண்டு சாமி. உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சாமி. வருமானமா எங்களை சமூகத்தில் எங்களை சாட்சி ஜப விண்ணப்பங்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுத்திர சிவாரம் உங்களுக்கு தந்துடும். நாங்கள் மாத்திரமாட்டோம் அப்பா, நாங்களும் மாத்தோம். எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா. இந்த காலங்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்கா, இந்த காலங்களுக்கா உங்களை சிகபிக்க வந்திருக்கும் காங்கிரதே சுவாமி. துணையும் கிடையாது எங்களை காங்கிரதே சுவாமி. எங்கள் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அநீதிகளும் ஆண்டவரே கொடுமைகளும் நிறைந்த காலமாக இருக்குதுப்பா. ஜனங்கள் மனம் திரும்பவேனே சுவாமி, மனம் திரும்பவும் ஜனங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் குறைகளும் மன்னிக்கப்பட்டு ஜனங்கள் திருப்பப்படுவேனே சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்களுடைய இறுதிய கடினம் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் மாறி தேவனே, இந்த நாட்களில் இந்த வருகை நாட்களில் இந்த கடைசி நாட்களில் தங்களை தாழ்த்துவார்கள். அவங்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தி அவர் மனமாய் உங்களை ஆராதித்தார்களாக, அவங்களிடமாக திரும்புவார்களாக. தங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களில் லாபத்திலும் இருந்து அந்த விடுதலை பெற்று உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு தெரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆயத்தமாக நிற்பார்களாக. ஒருவர் சாணம் கட்டு போதும் ஒரு சுத்தம் அல்ல என்று சொல்லி கிருஷ்ணன் அப்படியான தேவன் எவ்வளவு நல்ல தேவன் நீ கேப்பா. ஜனங்கள் மேலே நீங்க எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கிறீங்க. தேவன் தான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கட்டு போ அவனு தெரியவனே அறியுமே அவரை தந்தது இவ்வளவா இவ்வளவா இவ்வளவா விதத்தில் அன்பு அளவீரம் இல்லாத அன்பு சுவாமி. உங்களை போல தேவன் யாரும் இல்லையாப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜனங்களுக்காக வருகிறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வருகிறோம், ஜனங்களுக்காக வருகிறோம். யுத்தங்களாப்பா, யுத்தத்துல அல்லப்படுகிற ஜனங்கள் கண்ணீரப்பா, ரத்தம் செய்த உயிர்களாப்பு, வாழ்வாதாரங்களை ராமலம் அலைகிற மக்களுடைய மக்களுடைய காரியங்களை வந்து உங்களை கண்ணோக்கி பாக்குறபடினா சோத்திரம் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இறக்கத்தின் தேவன் நீங்கப்பா, நீங்க தானப்பா விடுதலை கொடுக்குற தேவன், வாழ் கொடுக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். உங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கப்பட வேண்டும் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இந்த யுத்த காலத்திலாவது உங்களை தாழ்த்திட்டு சுவாமி, நீங்க தான் தேவன், நீங்க தான் விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி நாட்களில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சகப்பனே மனம் திரும்புகிற மக்களாக இவர்கள் மாற வேண்டும் சுவாமி. ஏற்பட்டு ஆண்டவரை அந்திருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. நீங்க இறங்காவிட்டா யாரும் இறங்க முடியாது சுவாமி. இவருடைய கண்ணீர் எல்லாம் துளைக்கப்பட்டு ஆண்டவரே இவர்களுடைய பாலாதாரங்கள்லாம் பலன் பெற வேண்டும். விசேஷமாக இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும் சுவாமி. அவருக்கு வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, எல்லாங்க கிருபையப்பா. இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் சுவாமி, நானுக்குற காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே தங்களை தாழ்த்துவார்களால் மனம் திரும்புவார். உங்களுக்கா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வியாதியப்பா, வியாதியும் கொடுமை அப்பா, வியாதியஸ்தருக்கு பெருகி கொண்டே போறாங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி, தேசங்கள் எல்லாம் கொள்ளை வியாதி. ஆண்டவரே இந்த வியாதி படுக்கள் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் பாவங்கள் அக்கிரம சுவாதங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுங்கள். இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுவார்கள், உங்களோட மாசத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்பா நீங்க தான் அப்பா சுகம் கொடுக்கிற தேவன், சுகுணம் அளிக்கிற தேவன். மகப்பின் எந்த வியாதியா இருந்தாலும் கத்தாவே நீங்க தொட்டு குணமாக்குறது அப்பா. நாக்குள் ஆண்டவரே வந்து வியாதியில் ஒவ்வொரு மீதும் மனதுருகின தேவன் நீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் மனதுருகி தொட்டபடியால் அவர்கள் சம்பித்து போனார்கள் சாதையே போன ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த வியாதியஸ்தர்கள் உங்களை சாத்தி ஆண்டவரே தங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றை விட்டு தகப்பனே உங்களிடமா திரும்புவார்களாக, திரும்புவார்களாக, திரும்ப உங்களிடமாய் வந்த வியாதியஸ்தர்கள் சுகப்படுவார்களாக, சுகப்படுவார்கள். ஏதன் சொல்லுகிறது சிலுவையிலே வியாதிகள் எல்லாம்

ஆண்டவரே, நவியான ஆதரவாய் கிடக்கிற முதியோர், வியாதி படுக்கையில் ஆண்டவரே, நர்வற்றவராய் கிடக்கிற முதியோர், வைத்திய சாலைகள் விரும்பி அடைகிறப்பனே, நம்மளை சாங்கப்பா தாங்கப்பா வேலை படுத்துங்கப்பா ஆண்டவரே, முதியோர்களுக்கு இருக்கிற செய்யப்பா, உங்களை கூப்பிடுகிற வேலையிலே ஆண்டவரே, முதியோர்கள் சோத்தி பெறட்டும், சமாதானத்தை பெறட்டும் ஆண்டவரே, சோதை பெறட்டும் ஆண்டவரே, மரண தருவாய் இருப்பார்களே, ஆனால் தங்களை ஆத்தமாக எப்போ கொடுக்கட்டும், நம்முதியோர்களை தாங்கள் இனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, இனங்களை எழுப்பி நம்முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளு தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நன்றி சொல்லுவோம் நாட்கள் ஆளுற தலைவர்கள் ஆண்ட தேசமெல்லாம் நீதி இல்லையப்பா, நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்ட நிலையா, நீதியும் அக்கிரமும் அநியாயம் சேர்ந்த தேசங்களை அந்த தலைவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, தலைவர்கள் மத்தியில் தேவபாயம் ஒரு தேவ நீதி உண்டாகட்டும் சுவாமி, தனங்களை ஆளுகிற நீதி இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி, அதிகாரங்கள் எல்லாம் உங்களுடைய சுவாமி, நீங்க தானப்பா அதிகாரங்கள் ஜனங்களுக்கு ஆளுகைக்கு கொடுத்த தேவன் சுவாமி, தகப்பனே இவர்களை எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தேவ நீதி வேதம் இவர்களுடைய கரங்கள் எங்களுடைய நீதியாக இருக்கட்டும் சுவாமி, வாத்தை எங்களுடைய தேசத்து மக்களை ஆளுகிறவராக இருக்கட்டும் சுவாமி, இந்த தலைவர்களுக்காக வேண்டி நேரியை புரட்டாதபடி நீர்மை உண்மையும் நீதியுமாய் ஜனங்களை ஆளுகிற தலைவர்களாக நடத்துங்க ஆண்டவரே, தேசங்களின் ஜனங்களுடைய கண்ணீரப்பா, நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியிலும் அக்கிரமத்திலும் தள்ளாடுகிற மக்களப்பா, தவிக்கிற மக்களப்பா, நீதி செய்கிற தேவன் நீங்க என்று சொல்லி அந்தவரே அங்கலாக்கிற மக்களப்பா, தேசங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவர்கள் தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து ஆளுகிறவர்கள் அதிகாரமெல்லாம் நன்மைக்காக நீங்க கொடுத்தபடினால் நன்மைக்கு இதுவாகவே இருக்கட்டும் சுவாமி, இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்கா முடியும் இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே, தேவனே எங்களை சார்ந்தவர்களா மனம் திரும்பவர்களா இருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்றி கொள்கிறோம், நன்றி கொள்கிறோம், தேசத்தில் நிற்கிறதான வீரர்களுக்காக யுத்த காலத்தில் நிற்கிறார்கள் சுவாமி, எத்தனை ஓடங்களில் யுத்தங்களில் நிற்கிறதான வீரர்களுக்காக இவர்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஆண்டவரே காத்து கொண்டு தேசங்களை காக்கிறவராய் நிக்கத்தக்கதாக நடத்துங்க சுவாமி, தேவநீதி இவர்களுடைய இருதயங்கள் எழுதப்படட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களுக்கு அவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆயத்தமான நிலை இருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுடைய சேவைகள் ஐயா எல்லாம் சந்திக்கப்பட்ட குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வாதத்து நடத்துங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், அப்பனே வேண்டிக்கிறோம்ப்பா, தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா, பொருளாதாரம் வேலை இல்லை, ஆண்டவரத்தினோ ஜனங்கள் கூக்குறல் ஆண்டவரே, போராட்டங்கள் அப்பா, இந்த போராட்டங்கள் எல்லாம் மனுஷத்தின்படி வேணாம் சுவாமி, தங்களுடைய உணர்வின்படி வேணாம் சுவாமி, தேவனை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமா இருக்காச்சும், இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்கள மாத்தி தேடுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, அப்பொழுது தேசத்துக்கு சுவாமத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொன்னான், நீங்க வாக்குறித்த தேவன் சுவாமி, சொன்னதை செய்கிற தேவன் சுவாமி, ஆண்டவரே ஜனங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி இந்த தேசங்களில் எல்லாம் வாழட்டும் சுவாமி, செழிப்பை கட்டளை விடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளை விடுங்கப்பா ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் முதியோர்களும் சொல்லி ஆண்டவரே, கண்ணீரப்பா பசியின் கொடுமையப்பா, எந்த பெண்ணே பசி பசி பசி என்று சொல்லி ஆண்டவரே, அங்கும் இங்கும் ஆண்டவர் அறியப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, பெண்ணே மரணிக்கிற மக்கள் ஆண்டவரே, படுக்கையில் விளையாடிப்பட்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவர்ப்பனே, ஒரு நேர உணவு கூட இல்லாம படுக்கிற மக்கள் இறக்கம் செய்யப்பா, ஆண்டவரே போஷிக்கிற தேவன் நீங்க, இறக்கம் உள்ளதுனவன் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களை சாத்துங்களை கூப்பிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆண்டவரே தங்களை போஷிப்பையும் பெற்றுக் கொள்ளட்டும் சாதம்,

0: பிரியானதேவன் சுவாமி, எல்லோரும் எல்லோரும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்ல எழுதப்பட்ட தேவாலம். நீங்க ஜீவனுள்ள எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறீங்க சுவாமி. அப்படியாக இவர்களையும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனேவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். எல்லா சீர்வாதத்துக்கும் தகப்பனே எங்களுடைய வழி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல் இவர்களுக்கு உண்டாவணும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டியப்பா. ஐயா, தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வந்து இந்த நாட்கள் இவருடைய ஊழியம் ஆண்டவரே மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கட்டும். எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவர், ஊழியங்கள் ஆண்டவர், சுவாமி வார்த்தைகள், பிசாசின் போராட்டங்கள், வஞ்சனையான உபதேசங்கள், கனங்கள், ஊக்குறங்கள் ஆண்டவரே இந்த மத்தியிலே ஆண்டவரே நிற்கிற அந்த ஊழியக்காரர்களை தாங்கி பலப்படுத்தி என்னதா இருந்தாலும் இந்த கப்பனே அவர்கள் விழுந்து மறுதளித்து போகாதபடி ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாக உங்களுக்கு ஊழியம் செய்யவளால் ஆண்டவரே இறங்கத்தக்கவளன் பலத்தை அபிஷேகத்தை கொடுத்து நிலைநிறுத்துங்கப்பா, நிலைநிறுத்துங்கப்பா, நிலைநிறுத்தி ஜனங்கள் செய்படுகிறவளாக இருக்கட்டும். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்களை பிடமுடப்படுவதாக இருக்கட்டும். பல்லவராட்சியத்தில் கொண்டு சேர்க்கிறதா இருக்கட்டும். சாப்பனே இந்த ஊழியக்காரங்கள்லாம் நிற்கிறார்கள். எந்த இடங்களுக்கு என்ன இதுவா இருந்தாலும், என்ன நாசமாசமோ பட்டயமோ பஞ்சமோ எது வந்தாலும் தகப்பனே தங்களுடைய நிலையை விட்டு ஆண்டவரே அவர்களை சற்றும் விலகாதபடி ஆண்டவர் நிலைநிற்கத்தக்கதான பலத்தை ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை காட்டிலிருந்து இவர்களுக்கா வண்டி கொள்வோம். உங்களா நிற்கிறீர்களா அந்த இடங்களெல்லாம் உங்களை தேவை கருவை தேவை தயவு அவளை தாங்க முடியாத நன்றி கொள்ளுறோம். தகப்பனே நன்றி கொண்டவரே சபைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்கள் சபைகள் சபைகள் ஆண்டவரே எங்கும் இருக்கிற சபைகள், நீங்கள் காண்கிற சபைகள், சபை இந்த அளவு நீங்கள் வரத்து திங்கிறத்தினா சொல்லப்பட்ட சபை ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தமாகட்டும், குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தமாகட்டும், ஒரு வருகை எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் பரிசுத்தமாகட்டும். சிவப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஐயா நீங்க வரும்போது ஆண்டவரே ஐயா பரிசுத்த சவாட்டிகளாக மனவாட்டிகளாக ஆண்டவரை எழுத்துக் கொள்ளப்படுகிற சபைகளாக ஒவ்வொரு சபையும் இருக்கட்டும். ஐயா அந்த சபையை கெடுத்த அதிகம் ஆண்டவரே அப்பா ரத்தம் ஆண்டவர் ஐயா சபைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. சபைகள் நிலை நிற்கட்டும், பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும். சபைகளில் எல்லாம் ஒரு மரமும் அன்பு உண்மையும் அவையோடு என்னோடு ஆராதிக்கிறவளாய் ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களில் எழுப்புதல் உண்டாகட்டும். வழியில் நிற்கிற ஜனங்கள் இவ்வளவு மக்கள் ஆண்டவரே வழியில் நிற்கிறார்கள் சுவாமி. இந்த சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா உங்களோட வருகையிலே ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாய் மாற வேணும் சுவாமி. ஒரு எழுப்புதல் அதி அப்போத்துல நாட்களில் நடந்த ஒரு எழுப்புதல் இந்த நாட்களும் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ள ஜனங்கள் சேரட்டும், சபைகளில் நிறம்பட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டும், சபைகள் சந்திக்கப்பட்டும், நிற்கிற ஊழியர்கள் போதவர்கள் உதவி ஊழியர்கள் ஒவ்வொரு முறையினர் சபையை நடத்தக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. சுபத்தை கொடுத்து சுபத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்லமே பெறுவர்களாக சபைக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே சபையை நடத்தக்கூடிய போதவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு வேண்டிய சுகபலன் வார்த்தை நீங்க ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே சபைகளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவரே அக்கினியாய் ஆண்டவரே இறங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனையும் இடமிடப்படத்தக்க வார்த்தைகளாக கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போதவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் சாட்சியுள்ளதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் சுவாமி. பரிசுத்தம் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்வோம். இவர்களுக்காக வந்து சகப்பனே நன்றி. விழுந்து போன ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு மறுதளித்து போய் ஆண்டவர் எத்தனையோ நிலையில் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஊழியர்கள் உண்டு சுவாமி. வந்து போய்கொண்டே போகிறார்கள். உலகத்துக்காக தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக அன்று சொல்லி ஆண்டவர் எப்படியா விழுந்து போகிறவர் அநேகமா பெருகி கொண்டு போகிறார் சாமி. ஐயா, அந்த கடைசி நாட்களில் விசாசானவனுடைய வலையில வஞ்சனையில ஆண்டவர்களிருந்து ஆண்டவர் உங்களோட நாமத்தை மறுதளிக்காதபடி, உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி சகப்பனே, இவர்களுடைய மனம் மாறுதல் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளணும். கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்ளணும். அவருடைய மனுஷிக இவர்களை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். அவையானவர்களை இவர்களை ஆட்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். சிறுவியாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னப்படுவார். இருந்தே இந்த நாட்களில் ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படி நான் நன்றி சொல்லி நன்றி சொல்வதற்கு உரிய காலங்களை தந்திருக்கிறேன். வளர்ந்த காலத்தில் எத்தனையோ விதமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு வார்த்தைகள் போகிற சுவாமி, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இவைகளெல்லாம் உங்களுடைய நாமமயக்காகவே பயன்படுத்தப்படும். நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கள் சுவாமி. உங்கள் நாமம் ஒன்றே இவைகளால் மயமைப்படுகிறோம். இருப்பார்களானோ ஆசீர்வதிங்க, இவர்களை சந்திங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் கிருபை அப்பா ஆண்டவரே, இந்த இடங்களில் நிற்கிற ஊழியக்காரர்கள் மிஷினர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நன்றி குறைஞ்சு போன காலத்து நிற்கிற மக்களுக்காக, செவ்வாளிகளுக்காக, குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு விஷய ஆண்டவரே, அன்பினால் நிரப்பப்பட வேணும், இவ்வளவு நிரப்பப்பட வேணும், நிரப்பப்பட வேணும் சுவாமி. உங்களை அன்புதானப்பா இவளைகளை பரிசுத்தப்படுத்த முடியும். உங்களுடைய அன்புதானப்பா உங்களை வழிக்கு திரும்ப முடியும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொண்டு விசேஷமா வாழ்க்கை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. பிரிந்த குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஐயா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் ஆசீர்வதிக்க எல்லா பாவ சாபங்களும் அநியாயங்களும் அக்கிரமும் தேசத்தை விட்டு நீங்கள் மரியாதை வேண்டிக் கொள்ளவும், நீங்கள் மரியாதை வேண்டிக் கொடுத்தேங்களை உங்கள் தேசத்துக்காக வேண்டிக்கு. தேசம் உங்களுக்கு இதாய் மாறிட்டு சுவாமி, உங்களுடைய தான் மாறாட்டம். நீங்கள் தானப்பா தேசத்தின் தலைவராக மாற வேண்டும் ஐயா. தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியையும் ஆண்டவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீதி நியாயம் ஆளுகையா இருக்கட்டும் சுவாமி. நன்றி சகப்பன், நன்றி சகப்பன். ஆண்டவரே சிவ தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கோடி மக்களாக இந்திய தேசம் எப்படியா இருந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேண்டும் ஐயா. உங்களுடைய வருகையின் காலத்தில் ஆண்டவரே இவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டு இருந்த நாதிக்கத்தில் இருந்து அந்த வாரத்தில் இருந்து பிசாசின் கிரியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு மக்களாய் எங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களோட வருகையை சேர்த்துக் கொள்ளப்படுகிறாயோ. இரண்ட தேசங்களும் மாற வேண்டும் அதை இருக்கிறோம் சுவாமி. அப்பா அதை நெருங்காலத்தில் நீங்க நேற்றா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் செய்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி. நன்றி. நீங்க தேவனப்பா, நீங்க தேவனப்பா. அது நெருங்காலங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா நன்றி ஆண்டவர். அப்பா சாமான் ரேடியோவையும் ஆசீர்வதிங்க, நடத்துற பிள்ளைகளையும் சுயபலத்தினால் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா குறைகளில் இருந்தும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. இணைந்து ஊழியம் சேர ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க சாப்பிடும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை வந்து எங்களுக்கு கடத்தி தருகிறோம் சாமி. அப்பனே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய வழிகள் தானப்பா உங்களுக்கு தஞ்சம். ஆண்டவரே பிள்ளைகளை எங்களுடைய வழிகளில் கொண்டு வாங்க சுவாமி. எந்த வழியிலும் ஆண்டவரே அவர்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போகாதபடி என் தகப்பனே அவர்களை உங்களுடைய வழிகளில் உங்களுடைய வார்த்தைகளை நடத்தி முதலாட்சியத்தின் பிள்ளைகளாக ஆசிரியர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் அப்போ கொடுக்கிறேன், குடும்பம் குடும்பமாக எப்போ கொடுக்கிறேன். ஆண்டவரே நன்றி சொல்கிறியாக. எல்லா தேசங்களுக்காக இருக்கிறேன் சுவாமி, எல்லா மக்களுக்காக இருக்கிறேன் சுவாமி, எல்லா ஊழியக்காரருக்காக இருக்கிறேன் சுவாமி, தகப்பனே எல்லா தலைவர்களுக்காக இருக்கிறேன் சுவாமி, எல்லா காரியங்களுக்காக இருக்கிறேன் சுவாமி. ஐயா எல்லாவற்றையும் சமூகத்துல வைக்கிறோம் சுவாமி, எல்லா கணமும் துரியமாக நீங்க தானப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்லதுவா. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் லாத்தேசங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்த உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கருத்திலே போய்க்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்து வராங்க என்று வாழ்த்தி கொண்டு இந்த வழியில் விட விரும்புகிறோம். காட் பிளெஸ் யூமா. ஆமீன். அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனும் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம். கத்திரிகரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரைசலோட்டமா
2: பிரைசலோட்
1: துதிக்கிறோம்
2: ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியன் மத்திய வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த சங்கம ஒலிகளை நாங்கள் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை படிக்க எங்களுக்கு தந்திருந்த பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அழியாத அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமை கூடாக நாங்கள் வந்து உங்களை அப்பா என்று கூப்பிட்டு அப்பா உங்களுக்கு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் ஒருவர் தான் எங்களை மறக்காமல் எந்த நிமிஷம் நினைத்தல்றதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எங்கள் பிளவீன பாண்டங்கள் ஐயா, எங்களோட பிளவீனத்திலும் உங்களோட பிளன் தான் ஐயா பூரணம் அழக விளங்குற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு இந்த நாளை காண செய்த மட்டத்தை கிருபைக்காக இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தந்ததற்கு தந்ததுக்காக நாங்கள் நிற்கத்தக்க பலனை எங்களுக்கு தந்ததுக்காக உங்கள் ஒருவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தான் ஐயா உங்களால் தான் தர முடியும். நீங்கள் தான் தந்து வழி நடத்துறீங்கள். சமாதான கத்தரே, சந்தோஷ விண்ணொலியே, சாந்த சொருதியே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் புரிந்தனுக்கு புரிந்தராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிற தேவனே, அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கத்தரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சிரமப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து வெட்டி கொடுக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இடலில் நடக்குவர் உங்களோட வெளிச்சத்தை கண்டு உங்களோட வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக சேர் மெய்யான ஒளியே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கையும் சத்தியம் ஜீவனமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அரணும் கோட்டையுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் ஏற்றவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அப்பா, நாங்கள் எங்களுக்கு ஆறுதலாக புகலிடமாக இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மனுக்குலம் எல்லாரையும் கூட சாயலாக சிரித்த ஊரபட்சம் இல்லாத தேவனே, நல்லார் மேலும் புல்லார் மேலும் மளிகை பெய்ய பண்ற தேவனே, காட்டையாடி தேவன், அப்படிப்பட்ட ஊரபட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே அப்பா, உங்களுக்கு செலுத்துற துதிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் உலக காரியங்கள் ஐஸ்வர்யங்கள் பணம் பணமோ பொண்ணோ வள்ளிக்கு செலுத்தாதபடி அப்பா, நாங்கள் உங்களுக்கு செலுத்தி உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்து என்னும் என்னும் எங்களுக்கு சுத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வாழ கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையா ஐயா, யாருமே இல்லை. நீங்கள் ஒப்பற்ற தேவன், அப்படிப்பட்ட தேவனே, உங்களிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். இந்த சங்கம மேலையில் நின்றிருந்து அவங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செல்ல ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தாப்பனே, எங்களை விண்ணப்பங்களை ஏற்று அதுக்கு ஏற்ற பதில தந்து வழிநடத்தி கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். எனக்குலகத்தின் இருதயத்தை அறிந்திருக்கிறது இவனே, அந்த அறிந்த ஒரு இதயத்தையின் படி அவர்களுக்கு வாழும் வழியை அவகுத்து கொடுக்கிறது இவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கும் உங்களுடைய பலத்தகத்தையும் உங்களோட ஓங்கிய குயத்தையும் கேள்படுவோர் கேள்விப்படுகிறவர்கள் யாவரும் உங்களை துதிக்கத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வார தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவை கொண்டு வந்த விதவைக்கு அப்பா பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் உறைந்து போகாமலும் செய்த நீங்க அற்புதத்துக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவின் மூலம் அந்த விதவைக்கு ஒரு குடம் எண்ணெயை பல குடம் எண்ணெயலாக அணையாக ஆசீர்வத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்பின் தேவனே அஞ்சத்த பெண் அண்டு மீனும் ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் அல்லவா, அப்படிப்பட்ட அவசியம் உள்ள தேவனே, வெல்லம் உள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் இந்த சங்கம் ஒலியலியை இதுவரை நேரம் நீங்கள் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி நன்றி. காலையில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியை உங்களோட பிள்ளைகளிடம் மனதில் போட்டு இந்த வார்த்தையை எத்தனையோ பேருக்கு வாசிக்க முடியாத பிளவினமான நிலையில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் வாசிக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தினதுக்காக ஏவி வழிநடத்தினதுக்காக அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு இருந்த வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து நட போட்டு வெற்றி நட போடத்தக்கதாக, விடுதலை பெறுகிறவர்களா இருக்கத்தக்கதாக, சுகம் பெறுறவர்களா இருக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடக்கத்தக்கதாக அப்பா, உங்களோட பிள்ளைகளோடு எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி. இந்த வார்த்தையானது உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த புத்தகத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டதும் இல்லை, எழுதப்பட போறதும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள வார்த்தைகள் ஐயா, இதை நாங்கள் வாசிக்க கேட்க கீழ்ப்படிய எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாயத்துக்காக எல்லாவற்றின் மேலாக இந்த வார்த்தைகளை நாங்கள் கையில் ஏந்த எங்களுடைய இறுதிய பிழையில் பதிக்க எங்க தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க அப்பா, இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக நீங்க செய்த அதிசயங்களை அற்புதங்களை வாசித்து உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக, உங்களை என்ன நெருங்கி வாழத்தக்கதாக நிர்வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் திரிய செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒரு இருந்த வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து வெற்ற நட போட்டு என்னமென்ன உங்களை மகிமைப்படுத்தி உங்களோட வல்லமையை மகிமையை உணர்ந்து உங்களை நாமத்தை துதித்த வண்ணம் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். அப்பா உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகமப்பட வேணும் என்று நாம் உங்களை வாஞ்சியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மகமப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். வெற்றியோடு இதுவரை நடத்தினீங்களே தொடர்ந்தும் ராஜா, இதை வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கூடாக செய்து கொடுக்கிற பிள்ளைகள் ஆத்மாக்களுக்கூடாக சாட்சி கொடுத்து உங்களை மாவப்படுத்துகிற ஆத்மாக்களுக்கூடாக இந்த சங்கம மொழியாலேயே நீங்கள் வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவர் ராஜா. இதில் ஐக்கியப்பட்டு உங்களை மாவப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி துயத்தில் அவர்கள் செய்து விடாதபடி ஒவ்வொன்றையும் உங்களை பார்த்து தரித்திருந்து அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்படத்தக்கதாக அவர்கள் உங்களை அர்ப்பணிப்போடு உங்களை பார்த்து தரித்திருந்து ஆண்டவர்கள் இணைந்து உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கள் ராஜா. எங்களுக்கு இப்படி தரம் கிடைச்சது என்றவர்கள் நன்றி உள்ளத்தோடு எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தாவியான வரையும் கூடத்தில் அர்ப்பணித்து ஆண்டு உங்களை நாம மாமப்பட வேணும், உடராட்சியம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் விலகத்தி வழிநடத்துங்கள் ராஜா. அது மட்டுமல்ல அவர்களை அவருடைய குடும்பத்தை அவருடைய சபையை சமுதாயத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒளியாக இருக்கத்தக்கதாக ஆண்டு வரே கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இதை நடத்தி தினவர் காலமாக உங்களுடைய அன்பரு சித்த சகோதரனும் சகோதரியுமாக கைகோத்த வண்ணம் இதனை இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக சங்கமம் என்ற பெயரையே நீங்கள் வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் செய்து அந்த கிருபைக்காக என்னும் உங்களுடைய சுத்தமான காலம் மட்டும் இதை வெற்றியோடு நடத்ததக்கதாக நீங்கள் அவர்களை ஆண்டு வல்லமையாக வல்லமையாக பரலோக ஞானத்தினால் நிறைத்து சுகலத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து தாழ்மையும் உண்மையோடு மாடி இணைந்திருந்து இதை நடத்ததக்கதாக செய்ய உங்களால் முடியும். செய்து கொண்டு வந்த தேவனை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் கர்ணரகத்தராக இருக்கிற கருணாமூர்த்தியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ண கடலே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சகோதரனுக்கு கொடுத்த மகளுக்காக நன்றி, சகோதரன் சௌதரிக்கும் கொடுத்த மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, ஆண்டவர் அந்த சந்ததிக்காக நன்றி. மகளை நீங்கள் எடுத்து பாவங்கூட ஊழியத்துக்காக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல். என்ன அவளை பெறலும் ஞானத்தினான் நிறைத்து ராஜா, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமாக உங்களை மாம்பப்படுத்தி உங்களோட ராஜ்யத்தை வளர்றதுக்கு அவளை நீங்கள் பாவிக்க வேணும் என்று விரும்புகிறீங்களோ உங்களுடைய கிருபை நிறைந்த சித்தத்தின்படி நீதியுள்ள வழியிலும் வெற்றியோடு நடப்படத்தக்கதாக அவரை நீங்கள் எல்லாமாய் நீங்கள் தான் எல்லாமாயிருந்து பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த மகனுக்காக, மருமகனுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அருமையான பிள்ளைகளை கொடுத்தீங்களே ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக வழிவாதப்பி போய்விடாதபடி உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக குடும்பமாக உங்களை ஆராதித்து கால மூன்று சபையில் நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால சந்ததி ஆசீர்வதிங்கள் ராஜா. இந்த சந்ததிக்கு நீங்கள் நல்ல மேப்பராயிருந்து இவர்களை புண்ணுள்ள இடங்களில் நடத்தி வழிநடத்தி கொண்டு வாரது இதனை அமர்ந்த சன்னிலங்களில் நடக்கிறது இதனை நல்ல மேப்பரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த விதத்திலும் சபைக்கு விழுந்து விடாதபடி உலக ஆசை பாச இந்த டெக்னாலஜிக்கள் அடிமையை போய் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுக்காமல் நடக்காதபடி நீங்கள் அவர்களை உணர்த்தி உங்களை நேசிக்கத்தக்கதாக, உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். சந்ததி ஆசீர்வாதத்தை நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்று, உங்களோட நாமம் உங்களோட வாழ்க்கையில் மகப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வாதிக்கள். அதுக்கு உகந்த பாத்திரங்களாய் நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து பரலோக ஞானத்தை கொடுத்து அவர்களை கடுவாலம் போட்டு கட்டுமல் நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பாடுங்க ராஜா, எல்லாவற்றுக்கும் இல்லாத பொல்லாத காலம் இந்த பொல்லாங்கன் வந்தவர்களை கிட்ட அணுகாதபடி அவர்கள் ஆண்டு இடையோடும் வாகனம் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை எல்லா ஆண்டு இடையே வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் இன்னும் சௌரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் சங்கம மொழிகளை நடத்தி ஒவ்வொன்றையும் அப்போட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொண்டு வாரீங்கள். காக்க வல்லதேவன் முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லதேவன், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன நல்லதென்று செய்ய வல்லதேவன், நல்லது செய்யற நல்லதேவனே, நல்லதை செய்து நல்ல ஆலோசனையை கொடுத்து என்னென்ன சங்கம மொழியலியை ஆண்டு விரதாட்ட தாமதமின்றி நடத்தத்தக்கதாக நேரங்கள் காலங்கள் சோபலங்கள் ஒத்துழைப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து வழிநடத்து, நீங்க இன்னும் கொடுத்து வழிநடத்துவீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அவருடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றி ராஜா, இந்த சங்கம மொழியலியை இன்னும் எப்படி எல்லாம் சிறப்பாக நடத்த முடியுமோ, திங்கட்கிழமை குழங்கி வெள்ளிக்கிழமை மட்டும் சிறப்பாக என்னென்ன விதமாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்கதாக நீங்க தானையே பரலோக ஞானத்தை கொடுத்து வழிவசதிகளை நேரத்தை பிரித்து கொடுத்து மட்டும் நடத்தினது போல் என்ன நடத்த உங்களால் முடியும், நடத்த வல்லவரே மாணவியலரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நான் தொடர்ந்து இந்த சங்கம மொழியிலேயில் இணைய போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வந்த குடும்பத்துக்காக குடும்பங்களுக்காக ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க, நேரத்துக்கு வந்து உங்களை மாமப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்த வாரது வினை கிருபை செய்ய வல்லவரே கிருபை உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளது ஐயா, உங்கள் மேல் ஆண்டு உங்களை நம்பின பிள்ளைகள் மேல் கிருபை மேல் கிருபை ஊட்டி ஆசீர்வதிக்கிறது இவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க இந்த மகா பெரியவர் ஐயா, சர்வ வல்லம் உள்ளவர், சர்வ லோகாதிபதி அப்பா, உங்களோட பரலோக ஞானத்தினால் நிறைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின்றவனே, உங்களோட ஊழியத்தை செய்யும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக, அமைச்சகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்த்து நன்றி உள்ளத்தோடு ஓடி வருகிறோம் ஐயா. இவர்களுக்கு நீங்க கொடுக்க வெளிப்பாடுகள் தரிசனங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி ராஜா. என்னென்ன விதத்தில் நீங்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ, என்ன நோக்கத்துக்காக இவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ, அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ராஜா உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்து செய்தாலும் ஆண்டவரே அவர்கள் பணத்துக்கோ பொண்ணுக்கோ இடம் கொடுக்காதபடி எப்படி நீங்கள் சிஷ்யர்களை ஆசீர்வதித்து அனுப்பினீங்களோ அதே வார்த்தைகளை அவர்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் தான் வழிநடத்த முடியும். இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உலகத்தில் அவர்கள் பணத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களால் இல்லாமல் உங்களை அறியாத மக்கள் உங்களை இன்னும் நேசிக்காமல் இருப்போர் பாவத்துக்குள் இருப்போரை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் உங்களோட அழைப்புக்கு கீழ்படுத்தும் கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்கோ. என்பதை எப்படி நீங்கள் நடந்து நடந்து திரிந்து உங்க பரமதகப்பனுக்கு கீழ்படிந்து அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் இயேசுவை நீங்கள் நிறைவேற்றினீங்களோ, அதே போல் இந்த பிள்ளைகளும் அந்த எண்ணத்தோடு இருக்கத்தக்கதாக அந்த உணர்வோடு நடக்கிறவர்களாக இருக்கிறதுக்காக மக்கள் மனம் திரும்பணும், பாவ வழியில் இருந்து விலக வேண்டும், பரிசுத்த தேவன் ஜீவன் உள்ள தேவனை அறிய வேணும் என்ற ஒட்டிய நோக்கத்தோடு அர்ப்பணிப்போடும் அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆண்டவரே, இந்த தமிழ் பேசும் ஊழியக்காரர் எந்த பாஷையில் பேசினாங்க ஊழியம் செய்தாலும் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ, பொறுப்படுத்த வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வார தேவனே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். உலகத்தால் அவர்கள் எல்லாரும் அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன் நீங்கள் ஐயா. இந்த அதிகாரிகள் இந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆண்டு ஆளத்தக்கதாக அரசாளத்தக்கதாக நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. நீங்க தான் அதிகாரம் கொடுத்தீங்கள் என்று உணர்வோடு தங்களை தாழ்த்தி உங்களை நாமத்தை உயர்த்தி மகப்படுத்துகிறவர்களா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை போட்டடித்து விடாதபடி உணர்த்தி ஒவ்வொரு அதிகாரியையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும், உங்களால் தான் வழிநடத்த முடியும். விசேஷமாக இஷ்ட வேலையாலும் தேர்ந்தெடுத்தவங்க அந்த அதிகாரிக்காக மூன்றாவது முறையாக நீங்க தேர்ந்தெடுத்த உங்களை நேசிக்கிற மகனான அதிகாரிக்காக பெஞ்சமின் அத்தாக்குக்காக வருகிறோம். ஆண்டவரையவரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எந்த சோதனைக்குள்ள மகப்படாதபடி காத்துக்கொண்டு வாரதேவனே, என்ன நல்ல ஞானத்தை கொடுத்த அந்த தேசத்தை பிரசுத்த வழியில் நடத்தத்தக்கதாக, அந்த ஜூத மக்கள் இன்னும் மனம் திரும்பி உங்களண்டில் வரத்தக்கதாக ஆண்டவரையவர் ஒரு வழிகாட்டியாக, ஆலோசனை கத்தராக, ஆலோசனை செய்கிறவராக, ஆலோசனை கொடுக்கிறவராக, ஆசீர்வாதம் உள்ளவராக இந்த தேசத்துக்கு இருக்கத்தக்கதாக நீ உங்களை நேசிக்கிற மகனை தெரிந்தெடுத்தீங்கள். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காக்க வல்லவரே, காத்துக்கொண்டு வாரவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னமாயில் நாடாகிய தேசங்களோடு உலகில் என்போடு ஐக்கியமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ ஆண்டவர் அந்த ஐக்கியத்தையும் உண்டு பண்ணி சமாதானத்தோடு வாழத்தக்கதாக சமாதானத்தின் ஆவியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். திரும்பவும் அந்த தேசத்துக்கு போக வாஞ்சியோடு இருப்போரல் போய் அந்த தேசத்தில் போகத்தக்கதாக நீங்க நடந்த பூமியில் நடக்கத்தக்கதாக நீங்க வழிவசதிகளை திறந்து கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். அன்பின் தேவனே, எத்தனையோ பிள்ளைகள் நீங்கள் மூழ்கின ஞானஸ்தானம் பெற்ற அந்த ஜோர்தானில் ஞானஸ்தானம் பெற வேணும் என்று வாஞ்சியோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. அவட பிள்ளைகள் அந்த வாஞ்சியை நிறைவேற்றி ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே போக்குவரத்து வசதியை சமாதானத்தை கொடுத்துக்கு போய் வரத்தக்கதாக நீங்க வழியை திறந்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நீங்க தெரிந்தெடுத்த யூத மக்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, அவர்களை தான் ஐஸ்வர்யவான்களாக ஞானவான்களாக தெரிந்தெடுத்ததுனே, இந்த ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அவர்கள் உலக மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக இயேசுவே, உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீங்கள் அனுதினமும் தொட்டு தொட்டு தொட்டு அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி வல்லமையோடு நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நீங்கள் கொடுத்த ஞானத்தை அவர்களுக்குள்ளால் வெளிப்படுத்துவதை, பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் காதால் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த ராஜசிங்கமே அப்பா, அந்த தேசத்தை ஆட்கொண்டு நடத்துறீங்கள். அதுக்காக திரும்பவும் அந்த ஒலிவ மலையில் வந்து அங்க போற எங்கள் அந்த ஒலிவ மலையில எல்லாரும் ஒரு வெளிச்சத்தை கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்த தேவனே, என்ன என்ன விதமான அற்புதங்களை கண்டு உங்களை அவர்கள் நீங்கள் வாழத்தக்கதாக உங்களால் தான் செய்ய முடியும். செய்ய வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன ஆண்டு வரைய உலகத்திலேயே எல்லா தேசத்துக்கு கை கொடுத்து உதவி தேசமாகி அமெரிக்கா தேசத்துக்கு ஆகும் வருவோம். எத்தனையோ மிஷனரி மாதிரி அளிப்பின தேசம் ஐயா. அப்பா, இந்த நேரத்தில் அந்த தேசத்தின் நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா, உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் பொருளாதாரத்தினால் குன்றி போகாதபடி அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கோ. அது யாரும் கற்பட்டபடி ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக சந்ததி சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஊழியத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதமாக அவர்கள் செய்து அவங்க ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்களையும் வல்லமையோடு நீங்கள் பாவித்து சாவிக்கிறீங்க, சாவித்து கொண்டு வாதீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களோட ஊழியத்தை இவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்தவர்களை, ஏற்ற நேர செய்தவர்களை அப்பா ஆண்டவரே, அவர்களை ஏற்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் அழைத்து எங்களை ஆண்டவரே அந்த அழைத்த அந்த குடும்பத்தை, அந்த ஊழியத்தை, அந்த பிள்ளைகள் என்னும் உண்மையோடும் அன்படிப்போடும் அந்த தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்கள் பெருமைக்கோ இல்லை கூட ராஜ்யம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்களும் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல ஞானம் வல்லமையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆஸ்திரேலிய தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம் ஐயா. அவரை ஆண்டு உங்களை நேசிக்கிறது மகனாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. அவரையும் ஆசீர்வதிசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவரும் ஆளத்தக்கதாக இங்கு வழிநடத்தி கொண்டு வர தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் இந்த கண்டா தேசத்துக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. இந்த தக்கண்டா தேசத்தில் இப்ப தெரிந்தெடுத்த காக அதிகாரிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். எந்த அளவில் அவர் உங்களை நேசிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கவராயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே, இன்னும் அமெரிக்க தேசத்து தலைவரோடு ஒன்று கூடி ஆலோசித்து தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாகும். உங்களால் தான் ஐயா அவரையும் வழிநடத்த முடியும் அப்பா. அவரை வழிநடத்திலும் அப்பா போகாதபடி ஆண்டவர் விக்கிரங்களுக்கு அடிமையா போய் என்னும் விக்கிர தொகுப்புகள் கொண்டு வராதபடி நீங்க தான் ஐயா இந்த தேசத்தை ஆட்கொள்ள வேணும், மருவப்படுத்த வேணும். ஆண்டவரே எத்தனையோ வசதிகளை கொடுத்தீங்களே இந்த தேசத்தில், அதுக்காக நன்றி சொல்கிறோம். மனக்குலமான உலகத்தில் இருந்து எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த தேசத்தில் வந்து அடைக்கலம் போத்தக்கதாக நீங்க செய்த பெரிய கிருபைக்காக, அதை அந்த தேசம் திறந்து கொடுத்ததுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, அன்றைய காலத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் உங்களோட வார்த்தை தான் ஐயா முதல் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொருடத்திலும். உங்களோட பரமண்டல சபத்தை சொல்லித்தான் ஐயா எத்தனையோ ஆராதனைகளை தொடங்கின, மட்டுமல்ல பாடசாலைகளை தொடங்கி எத்தனை காரியங்களை தொடங்கி ஆண்டவரே நடத்தினார்கள். இந்த நாட்டிலே உங்களோட சிட்டிசன்ஸுக்கு இந்த நாட்டில் இருப்பதற்கு உரிமை பெறும் பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு உங்களோட வார்த்தையை கொடுத்து அதை அவர்களுக்கு கையில் கொடுத்துத்தான் ஐயா அந்த சத்திய பிரமாணம் செய்து அந்த உரிமையை பெறத்தக்கதாக நீங்க செய்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவனே, இதை பெற்று இருந்த உரிமையை பெற்று இந்த தேசத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களால் மறுமுகப்படுத்த முடியும் ஐயா. உங்களோட வார்த்தையை மறுமுகப்படுத்த வார்த்தை கூடாக தொடங்கு ராஜா, தொட்டு மறுமுகப்படுத்தி இந்த அந்நிய தேவர்களை வணங்கி வைக்கிறங்களை இன்னும் எழுப்பாதபடி இந்த தேசத்தை உங்களால் தார் ஐயா பரிசுத்தப்படுத்த முடியும், பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தப்படுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் போட்டடித்து விடாதபடி ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளர வேணும், மக்கள் என்னும் உங்களை நேசிக்க வேணும் என்று மனம் திரும்ப வேணும் என்று வாஞ்சியோடு ஆராதனை நடத்துகிறவர்களாக ஐக்கியங்களை உண்டு பண்ணி அப்பா உங்களால் நடத்த முடியும், நடத்தி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு சலுகைகளுக்காக, வயது சென்றவர்களுக்கு கொடுத்த சலுகைகளுக்காக, பிள்ளைகள் இலவசமாக திணுவாடும் படிக்கத்தக்க வசதிக்காக ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் உலகத்திலிருந்து எத்தனையோ பாகங்களில் உலகத்திலிருந்து வந்து அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் அதுக்கு உண்மையுள்ளவர்களாயிரும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். விசேஷமாக வருங்கால வாலிப சந்ததியை பொறுப்பணுங்க ராஜா, வழுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ பாவங்களையும் பாவங்களை செய்து கொண்டு நாளாந்தம் செய்து கொண்டு வார்கள் ஐயா, அழிவின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உணர்த்தி நீங்கள் பாதுகாத்து வழிநடத்து கொள்ளுகோ. இப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்குள் போய்விடாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி இந்த வாழ்வு சந்ததிகளை ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வருங்கால சந்ததிகளை ஐயா, வருங்கால சந்ததிகளை ஆசீர்வதி ஆசீர்வதிங்கோ ஆசீர்வதிங்கோ. எவ்வளவு கட்டுப்பாடோடு பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து, உங்களுக்கு கீழ்ப்படிந்து படித்த பட்டம் பெற்று ஆண்டவரே அந்த வேலைகளை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ வேண்டிய வசதியை கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லாம் மேலும் சோர்ந்து போகாதபடி, அவர்கள் குழப்பத்தின் ஆவிக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. வாழ்க்கை துணைக்காக எங்கிக் கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை நீங்க காண்பித்த ராஜா, அந்நியன்களை இணைக்கப்படாதபடி பாவங்களுக்குள் போய்விடாதபடியும் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உணர்வோடு ஆண்டவரே நடத்தி கொண்டு வர வல்லவரே, உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திரிக்கிறோம். பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமைக்கு போகும் ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் கூட இருங்கோ ராஜா. போக்கிலும் பெறத்திலும் நீங்க கூட இருந்து அவர்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய், பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பால் கூட்டிக் கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். படுத்து பட்டம் பெற்று கிராஜுவேஷனுக்கு ஆயத்தப்படுத்தும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கும் இப்படி நாங்கள் படித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு வசதி கிடைச்சதே என்று நன்றி உள்ளவர்களாயிருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து, உங்களை அறியாத பிள்ளைகள் பற்றியும் அவர்களை சாட்சியாக உங்களால் வைத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறதுவனே. ஆண்டவர் உலகத்தில் போராடிக்கொண்டிருக்கும் தேசங்களுக்காக உங்களை வருகிறோம். ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம், ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் அழிக்க வேணும் என்று எழுந்து வந்த பொல்லாத ஆவிகளே, உங்களால் தான் ஐயா அடக்க முடியும். ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற அந்த போராட்டத்தை உங்களால் ஆண்டவரே அடக்க முடியும், அடக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். இன்னும் உங்கள பிள்ளைகளுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டு வார தேசங்களுக்காக உங்களை சுதந்திரமாக இன்னும் ஆராதிக்க முடியாமல் ஒளிச்சு பயந்து ஆராதித்து கொண்டு வரும் தேசங்களுக்காக, ஈரான் தேசம், ஈராக் தேசம், ஆண்டு சீனா தேசம், இப்படிப்பட்ட தேசங்கள், ஆண்டு நைகீரியா தேசம், அப்படிப்பட்ட தேசங்களில் உங்களோட இருக்கும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அந்த பொருளாக ஆகிய அந்த தேசங்களில் இருந்து நீங்கள் அடக்கி தள்ளி கூட காலுக்கு கீழ் போட்டு நசுக்கி நடத்த உங்கள் ஒருவரால் தானே செய்ய முடியும். அதுக்காக உங்களை அண்டையில் விரும்புகிறோம். எங்களை ஆண்டவரே, நாங்கள் உங்களை சுதந்திரமாக ஆண்டு ஆராதிக்க தந்த அந்த சுதந்திரத்துக்காக உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக உங்களை ஆவியோடு முன்னியோடு ஆராதித்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து வாரவரே, உங்களை நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இருக்க தார இருப்பிடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உங்களை ஆராதிக்க கொடுக்கிற வசதிக்காக நன்றி. நன்றி உடுக்க தார உடுப்புக்காக, உண்ணத்தார உணவுக்காக, சுவாசிக்கத்தார காட்டுக்காக, குடிக்கத்தார தண்ணி, ஒவ்வொன்றுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு இந்த சுதந்திரத்துக்காக உங்களுக்கு கொடுக்கிற துதியை கிணத்தை மகிமையை கொடுத்து நடத்தத்தக்கதாக உங்களை வழிநடத்தி கொண்டு வாரோம். உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளத்தோடு வாழத்தக்கதாக, சாட்சியாக வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேணும் என்று என்னும் எங்களுக்காக தங்களுக்காக உறங்காமல் தூங்காமல் தமிழ் வெள்ளவாசத்தில் இருந்து பேசிக் கொண்டு இருக்கிற இயேசுவே, உங்கள் ஒருவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தியான சங்கம மொழியாலேயே ஆண்டவர் வெற்றியோடு ஆண்டு தடதாமம் வந்து உங்களோட பிள்ளைகளுக்குள்ள சிறப்பாக நடத்தி முடிக்க சித்தம் கொண்ட தேவனே, உங்களோட பரலோக சித்தத்தின்படி நடத்தி முடிப்பீங்கள் என்ற சுவாசத்தோடு உங்கள் இயேசுவின் உயிருள்ள நாமம் ஒன்றுக்கே ஒன்றை உயர்த்தி அந்த ஒன்று நாமத்துக்கே நாங்கள் நன்றி துதிகரமான செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கிரகத்தில் போய்க்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். இந்த கிராமடம் படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென்.
3: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அருமையானவர், நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். அவருடைய உயிரை கொடுத்து நமக்கு வேண்டிய யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையை வாழ்வதே எங்களுடைய நோக்கமாய், அழைப்பாய், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைய நாளிலும் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆவி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி. இது உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய், ஜனிப்பிக்கிற வார்த்தையாய், உருவாக்குற வார்த்தையாய், விடுதலை ஆக்குற வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை நம் அனைவரையும் உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய சித்தத்தை செய்யும்படி கிரிய நடப்பிக்கட்டும். இயேசுவின் நினைவினால். ஆமென். எடுப்போம் சாமுவேல், முதலாவது சாமுவேல் 10:5 நான் வாசிக்கிறேன். பின்பு பெலிஸ்தியரின் பானையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீக்க தரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக கம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீக்க தரிசனம் சொல்வார்கள். கவனியுங்கள், அந்த நாட்களிலேயே தீக்க தரிசியல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள், தேசங்களை நோக்கி தீக்க தரிசனம் உரைக்கிறவர்களாயிருந்தார்கள். இது மிகவும் முக்கியம். நாங்கள் தேசத்தை பார்த்து பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், விடுதலை ஆவாயாக, தேவனுடைய ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக, ஓர் இல்லாமல் போவதாக, சமாதானம் பூமியை மேற்கொள்ளுவதாக, தேவனுடைய சித்தம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த தேசத்தில் எல்லாம் மேற்கொள்ளுவதால், இருள் நீங்கி போவதால், ஒளி மேற்கொள்ளுவதால் என்று சொல்லி நாங்கள் தீக்கர் தரிசனம் உரைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கவனியுங்கள், இயேசு இந்த பூமியிலே பிறக்க வேண்டுமானால் கூட தீக்க தரிசிகள் தீக்க தரிசனமாக பேசினால்தான் அது நடக்கும். ஆகவேதான் அவர்கள் தீக்க தரிசனமாய் பேசினார்கள். இயேசு வருவார், இரட்சகர் வருவார், மீட்பார், அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று அவர்கள் தீக்க தரிசனமாய் பேசின வார்த்தைகள் தான் இயேசு மூலமாய் நிறைவேறினது. ஆமேன். ஆகவே நாங்கள் தேசங்களை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து தீக்க தரிசனமாய் பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும், விடுதலையை பேச வேண்டும், சமாதானத்தை பேச வேண்டும், சந்தோஷத்தை பேச வேண்டும், உயிர்ச்செழுதலை பேச வேண்டும், ரெஸ்டோரேஷன் புதிதாக்கப்படுதலை பேச வேண்டும், கட்டப்படுதலை பேச வேண்டும், நாட்டப்படுதலை பேச வேண்டும். ஆமேன். ஆகவே என்னிடத்தில் ஜெபம் பண்ண வருகிறவர்களுக்கு அதைத்தான் நான் செய்கிறேன். அவர்கள் கட்டுப்படும்படி, அவர்கள் அவர்கள் கட்டப்படும்படி, அவர்கள் விடுதலையாகும்படி, அவர்களுக்கு சுகம் உண்டா இருக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். அது அப்படியே நடக்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். ஆமேன். ஆகவே அப்படியா தீர்க்க தரிசனம் என்றால் தீர்க்கமாய் தரிசித்து பேசுவது. அப்போ ஒருவர் சுக இனத்தோடு வரும் பொழுது நான் என்னத்தை தரிசிக்க வேண்டும்? தீர்க்கமாய் நான் தரிசிக்க வேண்டியது என்ன? சுகத்தை. சுக இனத்தை பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்களிலே நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனையும் இருக்கண்டு தேவனுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்தினில் பிசாசினிடத்திலே அழுது குளறி கண்ணீர் வடி என்று தேவன் சொல்லவில்லை. பிசாசுக்கு எதிர்த்தினில் அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமென். அதை நீங்கள் யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். எபேசியர் 4:27 இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு மூலமாய் பிசாசு தன்னுடைய சித்தத்தை பேசும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அதட்டினார். அப்பாலே போய் சாத்தானே என்று கடிந்து கொண்டார். பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது அவர்களை அழிக்கும்படி, அவர்கள் படகில் செல்லும் பொழுது அவர்களை அழிக்கும்படி பிசாசு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி பெரிதான காற்றுக்களும் புயல்களும் வரும் பொழுது இயேசு என்ன செய்தார்? அவைகளை பார்த்து அதட்டினார். அவர் அளவில்லை, கெஞ்சி குளரவில்லை, கண்ணீர் வடிக்கவில்லை. அத்தட்டினால் அமைதலா இரு என்று கட்டளையிட்டார். ஆகவே இப்படியாய் நாங்கள் பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் பேசும்படிக்கு. ஆமேன். வேலைக்காரராய் அல்ல. வேலைக்காரர் தான் எல்லாவற்றுக்கும் எஜமானிடத்திலே கையை கட்டி கொண்டு நின்று அழுது குளறி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் பிள்ளைகள் அப்படி செயல்படுகிறவர்கள் அல்ல. அவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்கள் பேசுகிறவர்களாயிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பிளேவுக்கும் வேலைக்காரருக்கும் பெரிதான வித்தியாசம். பிள்ளைகள் என்ன வேண்டுமானாலும் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பேசி பெற்றுக் கொள்ளுகிறார்கள், எடுத்து உரிமையோடு எடுத்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் எப்ப வேண்டுமோ அந்த நிமிஷத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேலைக்காரர்களோ அப்படி அல்ல. அவர்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து காத்திருந்து இவைகள் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் வேலைக்காரராய் இருக்கும் பொழுது. ஆனால் நாங்களோ பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி, பழைய சிந்தையின்படி நாம் செயல்படக்கூடாது. பழைய துருத்திக்குள்ளே புதிய வாயினை ஊற்றக்கூடாது. ரெண்டும் கட்டு போகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய், பிசாசை துரத்துகிறவர்களாய், சுவைனத்தில் இருந்து குணமாக்குறவர்களாய். ஆமென். குணமாக்குகிறவர்கள். நீங்கள் போய் சுவைனர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள். ஆமென். அப்படியாய் பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சகல அதிகாரத்தை. வேலைக்காரருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நமக்கோ சகல அதிகாரமும் சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுகை செய்யும்படி. ஆமே. நீங்கள் வெளிப்படுத்தல் 10:9-10 வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம், எங்களை அவர் ராஜாவாக்கி இருக்கிறார். ஆமேன். ஆகவேதான் அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜாவாய் இருக்கிறோம். ஆமேன். இயேசுவினிடத்திலே ஏரோது கேட்கும் பொழுது நீ ராஜாவா என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆம், நான் ராஜாதான். ஏனென்றால் தேவனால் நாங்கள் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, பிசாசின் ராஜ்யத்தை நிர்மூலமாகும்படிக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீங்கள் சங்கீதம் 8:5 வாசித்து பார்ப்பீர்களானால் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே சத்ருவை வெல்லும்படியான சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19, சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்படியாக தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். ரோமர் 8:5.

பற்றி கூத்தடிப்பதல்ல, அதாவது கட்டளையிட்டு பெற்றுக் கொள்வது, ராஜாவாக செயல்படுவது. அப்படி நாங்கள் கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனிங்கள், இயேசு செஞ்சோரியனை பார்த்து, செஞ்சோரியன் வந்து என்ன சொல்லுகிறான், நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன சொல்லுகிறான், நான் வந்து என்னுடைய வேலைக்காரன் சுகஹீனமாயிருக்கிறான், அவனுக்காக அவன் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் குணமாவான். ஏனெனில், இதைத்தான் மிகவும் கவனிக்கும், ஏனென்றால் எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தும் எனக்கு கீழே வேலைக்காரர் இருக்கிறார்கள், நான் ஒரு அதிகாரியாயிருக்கிறேன், ஒருவனை பார்த்து போ என்றால் அவன் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான். ஏனென்றால் எனக்கு அதிகாரம், எனக்கு மேலே இருக்கிறவர்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த அதிகாரத்தின்படி ஒருவனை பார்த்து போவென்றால் அவன் போகிறான், ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், ஏனென்றால் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உமக்கும் பிதாவினால் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் இப்பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் குணமாவான். ஆமேன். அப்ப கவனியுங்கள், பிள்ளைகள் என்றால் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். பிள்ளைகள் ஆகாமல் ஒரு கொஞ்ச நாள் இயேசுவோடு வந்து ஊழியம் செய்தவர்களுக்கே தேவன் அதிகாரம் கொடுத்தார், 70 பேர், இன்னொரு சுவிசேஷம் 72 பேர் என்று சொல்லுகிறது. சரி, 70 பேர் என்றே வைத்துக் கொள்வோம். 70 பேர் அப்போஸ்தலரை தவிர வேறு 70 பேர் என்ன செய்தார்கள், தேவனிடத்திலே ஊழியம் செய்கிறோம் என்று வந்தார்கள். அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவர் சும்மா அனுப்பவில்லை, உலகத்திலே அவர்களை சும்மா அனுப்பவில்லை, எதுவும் கொடுக்காமல் அனுப்பவில்லை. அப்ப அவரை புரிந்து கொள்ளாமல் ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச நாட்கள் வந்தவர்களே, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தவர்களே என்ன செய்யப்பட்டார்கள், தேவனால் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் போய் பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை குணமாக்கினார்கள். அப்ப கவனிங்கள், இயேசு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதை நம்பி அவர்கள் செயல்பட்ட பொழுது அங்கே பிசாசுகள் ஓடி போயின, சுகஹீனங்கள் சுகமாக்கப்பட்டன. ஆமென். அவர்கள் திரும்பி வந்து மிகவும் சந்தோஷமாக, ஈவன் அசுத்தாவிகளே எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சந்தோஷப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப டெம்பரரி, ஓன்லி கொஞ்ச நாட்கள் அவரோடு கூட இருந்தவர்களே வல்லமையாய் செயல்படுகிறார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் எவ்வளவு அதிகமாய் தேவ வல்லமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் நாங்கள் பிள்ளைகள் என்று அனுதினமும் அறிக்கையிடுகிறோம், ஆனால் பிள்ளைகளாய் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. அதனால் தான் போல் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் குழந்தைகளாய் பால் குடிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைச்சி போன்ற ஹெவியான சாப்பாட்டை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் செய்து முடித்ததை இன்னும் அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார் என்பதை நாங்கள் இன்னும் அறியவில்லை. அறிந்தோமானால் வல்லமையாய் நம்மால் செயல்பட முடியும். ஆமென். கவனியுங்கள், தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 10:5 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குவார், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட கவனியுங்கள் தீக்க

0: தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். அப்ப கவனியங்கள், இப்படியாய் பேசுகிறவர்கள், தீக்க தரிசனமாய் பேசுகிறவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அதை விசுவாசித்து தீக்க தரிசனமாய் பேசுகிறவர்கள் மறு ரூபமாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்து இறங்குவதன் நோக்கம் என்ன? அப்பொழுது தேவனுடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீக்க தரிசனம் சொல்லி. அப்ப தேவனுடைய ஆவி என்மேல் இறங்கி இருக்கிறார் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? அது எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது? தேவனுடைய ஆவியானவர் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று சொன்னால், நாங்கள் பிரச்சனையை குறித்து பேசுகிறவர்களா இல்லாமல் சொல்யூஷனை, விடுதலையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எசாயா 61 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சரி அதையே வாசிப்போம். எதற்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இவற்றை அறிந்து அப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவன் வலப்பக்கமா போ என்று சொன்னால் நாங்கள் இடப்பக்கமாய் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் எப்படி தேவனுடைய மகிமையை காண்பது? எப்போ தேவனுடைய மகிமையை காண்பது? ரைட் ஆப்போசிட் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், எசாயா 61 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கர்த்தருடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அநேக வேளைகளிலே அந்நிய பாஷையை மாத்திரம் பேசிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறோம். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரிய ஒரு ஸ்பீடி கார், லெஸ் ஏ ஃபெராரி, எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைப்போம், வைத்துக் கொள்வோம். அது கொடுக்கப்பட்ட நோக்கமே நாங்கள் ஃபாஸ்டாக ஸ்பீடாக இன்னொரு இடங்களுக்கு, நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு போகும்படியாக ஒரு ஃபாஸ்டஸ்ட் கார் என்று வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சண்டையும் வந்து கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அது கிரு கிரு கிரு கிருன்னு இன்ஜின் ஓடத்தக்கதாக ஓட விட்டுட்டு ஆப்டர் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸுக்கு பிறகு டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம், வீட்டுக்குள் போய் விடுகிறோம். அப்படியானால் எப்படி நோக்கம் நிறைவேறுவது? அந்த கார் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறியாமல் அந்த காரை குறித்து நாங்கள் எவ்வளவும் பேசலாம், எவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஜின், எவ்வளவு பெரிய இன்ஜின், அது செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, எப்படி என்றெல்லாம் நாங்கள் பேசலாம். அதனுடைய ஹோர்ஸ் பவர் என்ன, அதனுடைய ஸ்பீட் என்ன என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், அதிகமாய் பேசலாம். ஈவன் கீ எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை உபயோகிக்காவிட்டால் அதை கொடுத்த நோக்கம் நிறைவேறாது. அநேக வேளைகளிலே அப்படியா இருக்கிறோம், நாங்கள் சண்டே வருகிறோம், அந்நிய பாசையிலே பேசிவிட்டு கடந்து போகிறோம். ஆனால் தேவன் தீக்க தரிசனமாய் பேசு, தேசத்தை பார்த்து பேசு, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசு, உன்னுடைய பிள்ளைகள் மேல் பேசு என்று சொல்லும் பொழுது அதை செய்யாமல் உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து பேசி பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோம். மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது நாங்கள் மலையை குறித்து அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் அவருக்கு இதெல்லாம் தெரியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளவு தவறான ஒரு காரியம், எவ்வளவு மட்டமான ஒரு பிரச்சனையை குறித்து நான் தேவனிடத்திலே பேசுவேனானால் தேவன் இவற்றை அறியவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக சகல சொல்யூஷனையும் நமக்கு ஆவியானவர் மூலமாய் கொடுத்திருக்கிறார். எல்லா சொல்யூஷனும் நாங்கள் உபாகமத்திலே வாசிக்கிறது போல, ரோமர் 10 வாசிக்கிறது போல, எல்லா வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதான சகல வல்லமைகளும் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருக்கிறது. நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகவே நான் பேசினால் நடக்கும் என்று விசுவாசித்து பேசினால், மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று சந்தேகப்படாமல், சந்தேகம்தான் எல்லாவற்றையும் பிளாக் பண்ணுகிறது. ஆனால் சந்தேகப்படாமல் நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆமென். வாசிப்போம். ஆகவே அது மிகவும் முக்கியம். நான் சொன்னபடியே ஆகும் என்று நான் விசுவாசித்தான். ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்காமல், நான் சொன்னால் நடக்கும் என்றதை விசுவாசிக்காமல், ஆண்டவரே நீர் சொல்லும் ஐயா, நீர் செய்யும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரோ சகலத்தையும் செய்து முடித்து பிசாசின் மேல் ஜெயம் கொண்டு, மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டு, சுகயினத்தின் மேல் ஜெயம் கொண்டு என்ன செய்திருக்கிறார்? சகல ஜெயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதோ ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழும்படி, உலகத்தை மேற்கொள்ளும்படி சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான், முதலாவது யோவான் 5 4 வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம், சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தினால் ஜெயிக்கப்படுகிறவர்கள் அல்ல, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களே உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அப்போஸ்தலர்கள் பிரச்சனையிலே இருக்கும் பொழுது, தடைகள் தாமதங்களில் இருக்கும் பொழுது, அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் அல்லது அவர்கள் ஜெபித்தது நடக்காமல் இருக்கும் பொழுது, அவர் அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டது? ஏன் நீங்கள் விசுவாசத்தோடு இணைக்கப்படவில்லை? ஏன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் பேசவில்லை என்று அவரிடத்திலே கேட்கிறார், கடிந்து கொள்ளுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜெபங்களையும் இன்று தேவன் கேட்பாரானால் நம்மை கடிந்து கொள்ளுவார். ஏனென்றால் விசுவாசத்திலே அறிக்கையிடும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை என்றால் தவறான வேதனைகள் துன்பங்களில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை, நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசும்படி, அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதற்காகத்தான் அபிஷேகம், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், எப்படி கட்டுவது? பேசுவதனால். நன்மையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், விடுதலையை அவருடைய வாழ்க்கையிலே பேசுவதனால். ஆண்டவரே நீர் பேசும் என்று சொல்வதனால் அல்ல, நாங்கள் பேசுவதனால். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலையும் கூறவும். கட்டுண்டவர்களுக்கு தேவன் கட்டவிழ்த்தலை பேச மாட்டார். எங்களை பேசும்படி எங்களுக்கு நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் பேச வேண்டும். ஆமேன். கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக என்று நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுது அவைகள் அவர்களை மேற்கொண்டும் தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். என்றால் நியாய தீர்ப்பு என்றால், இப்ப பிசாசை வெளியேற இயேசுவின் நாமத்தினால் என்று சொன்னால் நான் நியாயம் தீர்க்கிறேன், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். சியோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும். இவைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது. பேசுவதனால் இவைகள் மேற்கொள்ளும், கிரியை நடப்பிப்பதனால் இவைகள் மேற்கொள்ளும். கொடுக்கவும் அவர் அனுப்பினார். இதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம், இதற்காகத்தான் நாங்கள் அனுப்பப்படுகிறோம். ஆமென். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்களை மேற்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே வரும் பொழுது அவர் சாதாரணமாய் வரவில்லை. சத்துருவனுடைய சகல கிரிகைகளையும் அழிக்கும்படிக்கே அவர் நம்மத்திலே இருக்கிறார். நாம் அழிக்கும்படிக்கு லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அப்ப இதை செய்ய வேண்டியது யாரு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஆண்டவரே, நீர் வந்து மிதியும் ஐயா, நீர் வந்து விடுதலையாக்கும் ஐயா என்பதல்ல. ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியின் வல்லமை, அப்போஸ்தலர்கள் 8:18, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர், கிரீக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. டைனமிக் பவர் என்றால் நீக்குளிய பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் மிதிக்க வேண்டும். சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், என்றும் உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். மாறாக அவனுடைய ராஜ்யத்தை சேதப்படுத்துகிறவர்களாய், நிர்மூலமாக்குறவர்களாய், பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நாங்கள் செயல்படுவோம். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்பதை வருகிற நாட்களிலே பார்ப்போம். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய், சகல சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக சகல வல்லமைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், நாவிலே அதிகாரம் கொடுத்திருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து பேசுகிறது எதுவும் அவைகள் வந்து மேற்கொள்ளும்படியாக நீர் அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் விசுவாசித்து பேசுகிறவர்களாய், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய், ஜனங்களை விடுதலை ஆக்குறவர்களாய் நாங்கள் கிரியை செய்ய எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும். எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நேச்ச நாமத்தினார், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். இது ஒரு நேரம் கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடுகின்ற பொழுதும் பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பெனியேல் திருச்சபை மன்னிக்க வேண்டும் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். அந்த வார்த்தை பல நூறு மடங்காக பலந்தர கத்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒளிபரப்பிலே செல்லுகின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திருந்தாமே ஒவ்வொருவருடன் இந்த வார்த்தைகளோடு பேசி திடப்படுத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியர்ந்து விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சிறிய பாடலோடு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 10:11. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் விசுவாச ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதான நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில், பிள்ளைகளின் வாழ்க்கையில், தொழில்களில், வேலை ஸ்தலங்களில் முன்குறித்த நாளில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்திடவும் முயற்சித்தும் பிரயாசப்பட்டு கொண்டும் இருப்பீர்கள். அவைகளில் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் வருகிறதாக இருக்கின்றதே என்றும், நாம் எண்ணியபடி முடியவில்லையே என்றும் கலக்கத்துடன் இருக்கின்றவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகின்றதான வார்த்தை, இன்றைக்கே அனுக்கிரகத்தின் நாள், இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களை வெட்கமடையாமல் செய்து மேன்மைப்படுத்தியதை குறித்து தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:10 நாம் வாசிக்கையில், அங்கே மேவிபோஷேத் என்பவரை குறித்து பார்ப்போமானால், மேவிபோஷேத் முடமாக்கப்பட்ட கால்களை உடையவர். கால்கள் முடமாக்கப்பட்டதின் நிமித்தம் அரண்மனை வாழ்வை இழந்தவராய் அடிமைகள் குடியிருக்கும் பகுதிக்கு தள்ளப்படுகின்றார். அங்கே மேவிபோஷேத்தின் இருதயத்தில் தான் இழந்து போன சகலவற்றை குறித்தும், தன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவைகளை குறித்தும் தனிமையில் துக்கத்துடன் காணப்பட்ட மேவிபோஷேத்தை கர்த்தர் காண்கின்றார். தாவீதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார். நித்தமும் தாவீதின் பந்தியில் அப்பம் புசிக்க செய்து ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக காலத்தில் மேவிபோஷேத்தின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் தாவீதை கொண்டு உதவி செய்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்திருக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் தடைகளையும் தோல்விகளையுமே காண்கிறோமே என்று கலங்குகிறவர்களே, உங்களின் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சுகத்தை இன்றைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறதான நாளாய் இன்றைய நாளை தேவன் வைத்திருக்கின்றார். உங்களுக்கான கர்த்தரின் வார்த்தை, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று. ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே இயேசு அனுக்கிரகம் செய்து தம் இரட்சணியத்தினால் காத்திடுவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவன் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள் அப்படின்னா? அக்கிரமம்னாலே நான் சொல்றேன், பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனா மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்ப அக்கிரமம்னா தெரியுது இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா வாண்டடா செஞ்சிடறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலா ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிறார். அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது, என்ன என்ன அழுத்துது, அது என்ன பயங்கரமா அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்குரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை அமைன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு, கல்வாரி சிலுவையில. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு, எங்களோட மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வணக்க சிலுவை மரணம் ரத்தம் ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டு கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யாய், உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 7வது வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள் இவை யாவற்றிலும் கர்த்தர் துணை நின்று ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். சூழ்நிலைகளை கடக்கும்படி பலனை தருகின்றார். தப்பித்துக் கொள்ள வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுகின்றார். மனித தயவுகளை, அதிகாரிகளின் தயவுகளை கிடைக்க பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இந்த வார்த்தையை கேட்கிற, விசுவாசிக்கிற நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நேபுகாத்நேச்சார் தான் உண்டாக்கின பொற்சிலையை வணங்காதபடியினால் கடும் கோபம் உண்டாகி தானியேலின் நண்பர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் கட்டுண்டவர்களாக போட்டனர். தானியேலின் நண்பர்கள் அந்த இடத்தில் உறுதியான விசுவாசத்துடன், தாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியோடும், தங்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கும் பொழுது, கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று கூறுகிறதையும், தேவனும் அவர்களின் விசுவாசத்திற்கு பதில் தரும்படியாய் அக்னி சூளையின் நடுவில் 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை அங்கிருக்கும் யாவரும் காணும்படி பதில் செய்து விடுவித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு 7 மடங்கு தாக்குகிறதாய் காணப்படுகின்ற வியாதிகளோ, பற்றாக்குறைகளோ, தடைகளோ பலவீனங்களோ எவைகளாக இருந்தாலும் தானியேலின் நண்பர்களின் விசுவாச அறிக்கையை போல எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவராலே எதிராயிருக்கிற சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லவும் முடியும், தடைகளாயிருக்கின்ற மதில்களை தாண்டவும் முடியும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கே உங்களின் அற்புதத்தின் நாள், இன்றைக்கே உங்களின் ஆசீர்வாதத்தின் நாள். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: Recording stopped.

0: இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 4ஆம் தேதி ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென எந்தெந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் காண செய்தார். அதற்காக கர்த்தருக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32:7 தாவீது கூறுகிற அந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். எங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் அதிகாலையில் எழும்பும் போது தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் எபிரேயர் 11வது அதிகாரம். ஆமேன். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக துதி ஆராதனையை வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை நேரம் 5:31 இருக்கிறது. இணைந்திருக்கிற அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பசுநகோமிலோகனிடம் ஒப்படைப்போம். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவர்களையும் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். துதி ஆராதனை பங்கு பெற்றுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் நகோமிலோகனோ அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். பேசப்போட்டமா இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். சூத்திரம் ஐயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் ஐயா. ராஜா தேவனே, இந்த நாளின் வசனங்கள் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். லட்சணிய பாடல்கள் சொல்லுகின்ற வழியிலே ஹலேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழும்புகின்ற வழியிலே அந்த பாடல் உங்களுடைய ஆவியிலே ஒலிக்கிறத நீங்க கேட்பீங்க. ஹலேலூயா. அங்கே யோபு சொல்லுகிறார் ஹலேலூயா, அங்கே இதா காலங்களில் என் உள்ளிந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஹலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் டிசிப்ளின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரத்தை நான் அங்கே அடக்குகிறேன், அந்த சரீரத்தை நான் கொண்டோல் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பிள்ளைகளை கூட அங்கே அங்க தன் இஷ்டப்படி அங்கே விடப்பட்ட பிள்ளை தாக்கி சஞ்சலமாயிருக்கிறான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக காலங்கள் இந்த காலங்களிலே பார்க்கின்ற வழியில பிள்ளைகளை ஒன்றும் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியல்ல. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நாங்களே எங்களை டிசிப்ளின் பின் பழக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, எங்களை அறியாமலே அந்த ஸ்தோத்திரம் துதியும் எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நாங்கள் என்ன செய்யணும், எங்களை அறியாமலே. ஹல்லேலூயா. சில வேளை பிரதர் அந்த வானொலிக்கு ஊடாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற வழியில என் வாய் என்னை அறியாமல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா, ஸ்தோத்திரத்தை சொல்லும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. ஹல்லேலூயா. சூத்திரம் செய்வதே தகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. பயிற்சி என்று சொல்லிக்க டிசிப்ளின். பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தாக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அன்றைய வார்த்தையை நீங்கள் கேட்கின்றவளே ஸ்தோத்திரம் துதி ஆமேனு சொல்லுகின்றவளே உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அதே அந்த வார்த்தையை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்களோ ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாராவது உங்களை கேட்டால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவருடைய கிருபையினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நானும் அருமையான சௌரன் ஒரு திருச்சபையிலிருந்து வந்திருந்தோம். அந்த திருச்சபை போதருடைய தகப்பன அவர் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை. நான் அவருக்கு போன் பண்ணுகின்ற வழியில, அவர் போன் பண்ணுகின்ற வழியில, எப்படி ஐயா இருக்கிறீங்கன்னு கேட்டா ஆண்டவரே கிருபையாலே இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த வசனம் அப்படியே ஆவியான என்னுடைய ஆவியிலே போட்டார். இன்று வரைக்கும் அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவரே கிருபையாலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனப்படினால் வசனம் எவ்வளவு தூரம் உங்களுடைய ஆவிக்குள்ளே போகிறதோ அவ்வளவு தூரம் அல்லேலூயா இந்த வாழ்க்கையிலே அல்லேலூயா இழப்பாருகின்ற வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். அல்லேலூயா. சூத்திரம் அப்பா, தேங்க்யூ அப்பா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வு நின்று பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. இந்த நாள் வாக்குத்தத்தின்படி இக்கட்டு நாளிலே ஹல்லேலூயா தேவனங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறேன், நீரங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறேன். எங்களை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சண்ய பாடுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளை அறிவார், கண்ணீரை அறிவார், கஷ்டங்களை அறிவார், இக்கட்டுகளை அறிவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வழிகளை உண்டாக்குறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையும் உதவியும் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அருமையான பெர்பன்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் செவிக்கவோட ஒவ்வொரு பாடல்களையும் பாருங்கள். அதில முத்து முத்தாக இங்கே பாருங்கள், கூக்குரலை கேட்பவரே என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே தீர்மானித்து விட்டார். அங்கே ஆண்டவருடைய விசுவாசித்து விட்டார். ஆனப்படினாத்தார் ஆண்டவர் கூக்குரலை கேட்பவர் என்று சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஒரு ஒரு உணவை சமைப்பதற்கு சமைக்கின்ற வேளையில சில இன்கிரீடியன்ஸை நாங்கள் சேர்க்கிறோம். இனிப்பு பதார்த்தங்களை செய்கின்ற வேளையில, இனிப்பை சேர்க்கின்ற வேளையிலே அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மகிமை. அதே போல மற்ற சாப்பாடுகளுக்கு நாங்கள் உப்புகளை சேர்க்கிறோம், அது மரபான இன்கிரீடியன்ஸ். அது போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஜெபம் என்றது அதுக்கு எத்தனையோ காரியங்கள் ஜனங்கள் சொல்லலாம். அதை இப்படி செய், இந்த ஸ்டெப்பை செய், அந்த ஸ்டெப்பை செய், ஒன்றுமே வேண்டாம். சோத்திரம் அந்த சோத்திரம் என்கிற மரவான அந்த இன்கிரீடியன்ஸை அதற்குள்ளே நாங்கள் சேர்க்கின்ற வேளையிலே அலேலூயா அந்த ஜெபம், நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிற, ஆனா எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். அலேலூயா ஆண்டவரிடத்துல நான் கேட்டு விட்டேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டேன், தேவன் அப்படியே எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும். ஹலே லூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹலே லூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, திரும்ப பாடுவோம். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். அருமையான பகவான் சையாவுக்காக செபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, அந்த தேவ மனுஷனை இவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து என் ஆவியானவரே இதுவரை காலம் நடத்தி வந்தீர், இன்னமும் நடத்தி வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயுதங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி செவிக்கிறோம். ஐயா, எங்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாயிருக்க எங்களுக்கு கிருபதாரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆயுதங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவராகிய தேவனே, ஜனங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே, சிறுமியானவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே, இறுதிய நொறுமுண்ட நறுமுண்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் சபை மக்களை பெருக பண்ணும் ஐயா. எந்த அகப்பெரியவுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹாலேலூயா. வேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, நமக்கு பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா. பாடுவோம். பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா. நன்றி என்பது ஒரு மேஜிக் வேர்டு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி என்பது அது ஒரு மந்திர வார்த்தை. ஹாலேலூயா. அதை சொல்ல சொல்ல சொல்ல தேவனுடைய இருதயம் இவ்வளவு குளிரும். யோசித்து பாருங்கள். ஹாலேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி தேவன் செய்வார். ஹாலேலூயா. கர்த்தாவே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. இந்த நாள் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீரப்பா, எங்களுக்கு நீங்க உறவிடமாயிருக்கிறீங்களப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்கு அருணும் கோட்டையுமாயிருக்கிறீங்களப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களையா. வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குறீங்களையா. இதோ புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்கிறீங்களையா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை ஐயா, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவிதாவே, வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, ஜோசேப்பை உயர்த்தின தேவன், தானியலை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், ஆண்டவரே எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளே நீங்க உயர்த்துகிறீங்களையா. தேசத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாக ஆண்டவரே, தேசத்திலே நன்மைகளை கொண்டு வருகிறவர்களாக தேசத்தை ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே தேசத்துக்கு ஆண்டவரே தேவர்களை சந்திக்கிறவர்களாக ராஜா, ஏழைகளுக்கும் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா, உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, உங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அண்டையில் அடக்கலாம் குருவிக்கு விடும், தகவலாம் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஐயா. ஆண்டவரே, என் அப்பா ஆண்டவரே, என் தகப்பனாகிய தேவனே, உங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் பிள்ளைகளை வரந்து வைத்திருக்கிறவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே, அப்பா, குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே, எங்கள் பிள்ளைகளை குணமாக்குறவர் நீங்கள் தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே ஆண்டவரே. தகப்பனே ராஜா, கானாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் எடுத்து ஆண்டவரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தவரே ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வெறுமையாயிருக்கிற ஜனங்கள், பொறுமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. வேலையினால் நிரப்பும், ஞானத்தினால் நிரப்பும், சுகத்தினால் நிரப்பும் ஆண்டவராகிய தேவனே, எங்கள் வாலிப பிள்ளைகள் ஐயா, புத்திக்கும் ஆண்டவரே ஞானத்துக்கும் அடுத்த விஷயத்தில் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்கள் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். என் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ஐப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததை நீர் விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, தேவனே, சிறு வயது முதல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நோக்கமாயிருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, தீமோத்தேயு ஆண்டவரே அப்பா கிடைத்த அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லும்படியாக ஆண்டவரே, தேவனே, இந்த பொல்லாத உலகத்திலே ஐயா விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நடக்க நீர் கிருபை பாராட்டுமப்பா. இந்த கப்பனே கிருபை கிருபை கிருபை கிருபி ஐயா ராஜா, அற்புதமான கிருபை, அளவற்ற கிருபை, ஆனந்தமான கிருபை, சந்தோஷப்படுத்தும் கிருபை, தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற கிருபை, இரக்கத்தின் கிருபை, கிருபையே கிருபை கிருபையே கிருபை கிருபியே கிருபை. ஹாலேலூயா, காலதோறும் உடைய கிருபைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கிருபை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சொந்தங்களுக்கு உம்முடைய கிருபை கிடைக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் தாவே, என் தகப்பனே, எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆறிக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, இந்த வீடையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா. சத்துடைய வல்லமகள் முறிக்கப்படட்டும் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா, நமக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா, நமக்கு நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழ்ந்திருப்பேன். ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அதிசயமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆறுதலே, உம்மை ஆராதிக்கிறோம் இரக்கமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, நம்மை மறவாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களுக்கு மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, பிதாவே அதிசயமே உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா, நன்றி நன்றி நன்றி ஐயா, நல்லவரே அற்புதமானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே, உமக்கு சோத்திரம், அற்புதமான

நன்றி நன்றி ஐயா, உயிரோடு எழுந்தவரே. நன்றி நன்றி ஐயா, உயிரோடு எழுந்தவரே. நன்றி நன்றி ஐயா, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஓர பக்கரது வர வர வர பக்கரது வர வர பக்கரமணி. ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என் எல்ஷடாய் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும்.

மாணவர் தாராளமானவர் நீரே என் செடாய் போதுமானவர் சர்வ வல்லதேவரீர் போதும் போதும் எனக்கு அல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா அல்லேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா அல்லேலூயா ராஜா. அப்பா ஆண்டவரே தேவனே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹாலேலூயா. ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம். எங்கள் மேல் ஆண்டவரை கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் ஐயா. எந்த செயலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தும் ஐயா ராஜா. அதிசயமானவரே அற்புதமானவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா ஹாலேலூயா. தகப்பனே அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஹாலேலூயா காத்திருக்க வேண்டும், ஆலோசனையை கேட்க வேண்டும் ஹாலேலூயா. உண்மையில கண்ணை வைத்து நமக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், பிசினஸ் காரியங்களா இருக்கலாம், தேவனுடைய திருச்சபையா இருக்கலாம் ஹாலேலூயா. உங்களுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஹாலேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு தேவை, ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவை ஹாலேலூயா. ஆண்டவரே உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு தாருமாண்டவரே. அப்பா திருச்சபைய நடத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து எங்களுக்கு திருவிய தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு நடத்துதலை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை சரியான விதத்திலே வழி நடத்த ஆலோசனைகளை கூறு ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள கரங்களுக்குள் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா ஹாலேலூயா. மகாதேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா ஹாலேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பிளனானேன், நான் பிளனானேன், நான் பிளனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உமோளியத்துக்காக உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள

0: நம்மை விட ஏதுமில்லை. என் பேலனான என் கர்த்தாவே, உம் பேலத்தினாலே என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹாலேலூயா. மீண்டுமா ஐயா ராஜா, இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சந்தோஷம் வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத தேவனே ராஜா. ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, மடிந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தவர்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே அநியாயம் செய்தவர்களை நீ சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நீதியை வெளிச்சமாக காண்பிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன் ஆண்டவரே தேவனே ஒருபோதும் ஐயா ராஜா தேவனே தகப்பனே அநியாயத்துக்கு தன் கைகளை ஆண்டவரே நீட்டாதபடி ஐயா ராஜா. ஆண்டவராகி தகப்பனே ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திலே கொண்டு வாரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தேசத்திலே நன்மையை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஐயா. தேசத்துல அதிபதிகளோடு கூட இருக்கும் ஐயா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே தேசங்களுக்காக செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா தேவனே இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம், கனடா தேசத்துல நல்ல மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தேவனே அப்பா அந்த மோட்கேஜ் ட்ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ட்ரோப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா ராஜா தகப்பனே அப்பா இந்த யுத்தங்களுக்கும் ஆண்டவரே தேவை இல்லாத யுத்தங்களுக்கு ஆண்டவரே செல்லாதபடியும், யுத்தங்களுக்கு பணங்களை அனுப்பி யுத்தங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்தாதபடியும், தேசத்து அதிபதிகளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை ஆலோசனை கொடுக்கும்படி செவிக்கிறோம். எங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், அருமையான சங்கம ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பேதுரு எழுந்துன்ற வேளையிலே ஆண்டவரே தேவனே 5000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் ஊழியங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபதாரம் ஐயா தகப்பனே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. நம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். காலை வேளையிலும் ஒருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாட்டு மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த துதிகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து உங்களை கேட்டார் அந்த விசுவாசத்தோடு வேலையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கருத்தை புதுக்கிறோம். கத்தரை சுத்தமான நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அதிகால வேலையிலே ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒரு காரியத்தை அங்கு பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளையும் மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சோதரி பிரெண்டா ஒரு காரியத்தை எடுத்து வந்தார். அந்த செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியிலே அவர் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியங்களை எடுத்து வந்தார். அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படியான காரியங்கள் கூட அவர் வழிநடத்தினார். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். எங்களுடைய குரூப்பை போட்டிருக்கிறோம், அதை கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களும் சில காரியங்கள் அவர்களை தலையில் ஏறாது. ஆமையன் வீடு குப்பையாக இருக்கும், ரூம் குப்பையாக இருக்கும், ஆனால் அவர்கள் அதை தாண்டி போவார்கள் என்றால் அவர்களுடைய மைண்டிலே அதுவே இல்லை, ஆனால் எங்களுடைய மைண்டிலே அது நிற்கும். அப்படியாக காரியங்களுக்கு கூட அவர் வழிநடத்தினார். அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில நாங்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். டொரண்டோவிலே காலை வேளையாக இருக்கிறது. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 4ஆம் தேதி ஆனி மாதம் 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வியாழக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்திரதாமே தங்கு தடையின்றி இணைய கத்திர உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com என்ற வானொலி ஊடாகவும், சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்நாளுக்கான வசனத்துக்கூடாக முதல்ல கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32களிலே கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கத்தரங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி பார்த்து விலக்கி காத்து அதிகால வேளையில் நீங்கள் எழும்புகின்ற பொழுது பாடல்களை தருவார். அதன் இரட்சணிய பாடல்கள், அந்த பாடல்களால் எங்களை சூழ்ந்து கொள்கிறார். ஆமேன். பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, இசாயா 28, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து எபிரேயர் 11 அதிகாரம் வெற்றி நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியிலே வாக்கு தத்துவம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலவேளையிலே எங்களுடன் பாசர் அண்டன் தாசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும் சௌரி வீனோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சில நாட்களாக சுயினமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய வாய்ஸிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வழி நடத்துகிறார். அதனை தொடற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தர் எங்களுக்காக விட்டு சென்ற அதிகாரங்கள். ஆமேன். அவர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு எங்களிடம் தந்த அதிகாரங்கள், எங்களிடம் தந்த கடமைகள், எங்களிடம் விட்டு சென்ற காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வோம். கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறார். பாடல் பாட, துதிகளை ஜபங்களை கடந்து செல்ல, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல, சாட்சிகளுக்கூடாக கூட கடந்து செல்ல, பாடல்களுக்கூடாக வழி நடத்த ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக கத்தருடைய நாம மகிமைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜனத்திடம் படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா.
0: நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் சவலை குறித்து பார்த்து விட்டு அவன் இருளுக்குள்ளே இருந்த காலமும் உண்டு, அவன் வெளிச்சத்துக்கு வந்த காலமும் உண்டு. ஆனா இருளுக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை கண்டார், வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு அபிஷேகித்தார்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றா சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பெரும் கடுமையாய் அவன் துன்புறுத்தினான்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் துன்புறுத்தினான்னு சொன்னால் யூத மத தீவிரமாய் அங்கு அவர் பற்றாளராய் இருந்தபடியால் அங்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தீவிரித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இந்த சவுல் யார் என்று சொல்லி கண்டால் பிலிப்பியர் 3 அதிகாரம் 5-6 வசனத்திலே சொல்லப்படுகிறது. நான்
2: நாட்டிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பொன்னியமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதே அதா இருக்கிறது. அதாவது பத்தி வைராக்கியத்தின்படி சபையை, அதாவது இவர் யூத மார்க்கத்திலே இருந்தவர், அன்றைய நாட்களே அங்கு தேவனுடைய சமூகத்திலே அங்கு இவர் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் அதை திருச்சபை தொடங்கின அந்த ஆரம்ப காலத்திலே இந்த அதிகாரத்தில் உள்ளவர் அங்கு எழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுலுக்குள்ள இருந்தது என்னன்னு சொல்லி கண்டா சீறுகிற சர்ப்பத்தை போல உள்ள சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்ல சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த அந்த இருள், அந்த யூத மதம் என்ற அந்த வைராக்கியம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களை நன்மைகளை செய்த ஸ்தேவானை கொன்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்தது எருசலேமில் இருந்தவர்களை அவன் சிறுத பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் எருசலேம் கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய மகிமையை காண்பித்த அதே இடத்திலே இருந்து இந்த பவுல் என்பவர் அங்கு மக்களை சிதறடிக்கிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அவன் கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு இவர் ஒரு காரண கர்த்தாவா இருந்தார். ஏனென்றால் இவர் ஒரு அதிகாரியா இருந்தார். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு அங்கு மிகுந்த துன்பம் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு யூதேயா சமாரியா தேசங்கள்ல அங்கு சிதறப்பட வேண்டும் சுவிசேஷம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த பவுலை கொண்டு சிதறடிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்தேவானை அங்கு கொன்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த ஸ்தேவான் மன்னிப்பு கேட்கிறான். இவன் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டபடியால் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியனை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஸ்தேவான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இவன் ஒரு கொலையாளியா இருந்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் எங்கும் பிரிஞ்சு அங்கு எல்லாரையும் சிதறி போக பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவரும் பட்ட படிப்பை உடையவரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவரும் செல்ல செழிப்பும் உள்ளவர். இப்படிப்பட்டவர் தான் இந்த இடத்திலே அதிகாரத்திலே எழுந்து நின்று அங்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். ஏனென்றால் பெந்திகோஸ் நாளிலே ஆவிக்குரிய வருகையோடு சபை தொடங்குகிறது. சபையிலே மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திடீரென அங்கு வெடித்து கிளம்பியது. சபைக்கு துன்பம் வந்தது. உயிரை கூட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சிதறப்பட்ட பிலிப்பு ஆவேசமாக தேவனை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எருசலேமிலே துவங்கப்பட்ட இந்த சபையானது சமாரியாவிலே சுவிசேஷம் பரகிறது. யார் என்றால் அங்கு பிலிப்பூடாக அங்கு சுவிசேஷம் பரவப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுலால் அவன் இருக்க முடியவில்லை. இதில் என்னவென்றால் ஜூத மாக்கமும் இப்ப கிறிஸ்தவ மாக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சவுலின் பார்வையில மதம் மாற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பார்வையில மனம் மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு உள்ளே கடந்து செல்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சிசிலியா நாட்டிலே தரிசு பட்டணத்திலே யூதனாய் இருந்து செல்ல செழிப்பாய் இருந்தவன் பலம் மிக்கவன், ரோம குடியுரிமை பெற்றவன். அப்பொழுது ரோம குடியுரிமை பெற்றபடியால் அவனுக்கு இன்னும் 2 மடங்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு வரிசையன் ரம்பான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன் என்று சொல்லி சிறப்பு மதிப்பும் பெரிய மதிப்பும் உள்ளவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் எழுந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கு எழுந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் காலமாய் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இவர் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் சவுல் வந்து அவர் அங்கு தர்சு பட்டணத்துக்குரியவர், ஆனா எருசலேமிலே வந்து தன்னுடைய படிப்பு காரணமாக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த அநியாயம், மூக்கம், பயமுறுத்துற தன்மை, இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து செயல்பட அவருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்க, சிந்தித்து பாருங்க, கட்டுக்கள் யார் மத்தியில் கூட எழும்பும் என்றால் அதிகாரிகள் அதிகாரங்கள் மத்தியில் தான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, திருச்சபைகள் மத்தியிலே மடங்கடிக்கப்படுகிற சில காரியங்களை நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் சொந்து போனால் எங்களுடைய தேசங்களையும் மக்களையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அங்கு கிறிஸ்தவர்களை மடங்கடித்தார்கள் தான், ஆனால் அது சுவிசேஷம் எங்கும் பரவினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அது விரிவாக்கம் பண்ணினது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆகவே இந்த சவுல் எவ்வளவாய் அங்கு இருளுக்குள்ளே இருந்தான், அந்த இருள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்த சட்டம் அவனை விட்டு வெளியேறின போதுதான் அவன் ஒளியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறான், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறான். இப்படித்தான் நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சில வேளைகள்ல தெரியாது, கட்டுக்களோடு இருந்தாலும் தெரியாது, ஆனா இந்த கட்டுக்களோடும் இருள்களோடும் நாங்கள் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்தவரும். ஏனென்றால் இனி வரும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள். இதிலே நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்றால், தெரித்து நிற்க வேணுமென்றால் தேவனுடைய வல்லமையிலே நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழும்பினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை கூட நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்க அந்த அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் துன்பத்தையும் உபத்திரத்தையும் காண்போம் என்பது காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே கூட இருந்து எங்களை வழி நடத்துவனும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவன் நடத்துவார். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள்ல இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகள், அங்கு அதிகாரம் படைத்தவர்கள், இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் ஆளுகை அங்கு கிரிய செய்ய முடியாதபடி தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றானமைத்தவனாய உம்மையும் நீர் அனுப்பினவனாய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக ஒவ்வொரு அதிகாரிகளிலேயும் இருக்கிற அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், பவுல் சவுலில் இருந்த இருளான காரியங்கள் அகன்று ஆண்டவரே எல்லா மக்களும் சமாதானமாக வாழ அவர்களிடத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டு உம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி அவர்கள் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஐந்து கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள், அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச அரசாங்கத்துக்காக, மக்களுக்காக, ஒவ்வொருவரும் அந்த அரசாங்க அதிகாரிகள் இல்ல அந்த கடின இறுதியம் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சதியான இறுதியத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசு தாவியானவரை கொடுக்கும்படியாக, அவர்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுள்ள உள்ள இருளான பகுதிகள் எல்லாம் இயேசு என்ன ஒளியினால் நிரப்பப்பட கண்டவரே நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீ சவுலோடு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். ஆண்டவரே இயேசுக்கு விரோதமாக எழும்புற ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு அதிகாரிகளும் முள்ளில் உதைக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கடினம் என்பதை அவர்கள் மேல உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கடின இருதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்துக்கு ஆயுதப்படுகிற தேசங்கள், கடின இருதயம் உள்ள கிட்லரின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வசனத்தின்படி மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த அதிகாரிகளை விட்டு அகர்ந்து போகும்படியாக விசுவாசத்துக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்துல வருகைக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அதிகார ஆவிகள், இருளின் ஆவிகள், வலி சற்பத்தின் ஆவிகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படியாக கட்டளை இட்டு ஜபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எப்படி சாசன் சோதனைகள் வந்த பொழுது எப்படி நீர் வெற்றி சிறந்தீரோ, உம்முடைய வசனத்துக்குடாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து அந்த அவர்களை நாங்கள் சோவான் மன்னித்தது போல அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு பல அதிகாரிகள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னிமென்று மன்னித்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் அவர்களை மன்னித்து அறியாமல் செய்கிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சபுல் பவுலாக மாறினது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வர அந்த வெளிச்சத்தை காண இயேசுவின் ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்கு அவர்கள் சபுல் எப்படி 100% ஒப்பு கொடுத்த வாழ்வு, ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல ஆண்டவரே, இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக. இயேசுவே கிறிஸ்துவாக வருகிறார், எங்களை அழைத்து செல்ல வருகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்றவர். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது இந்த உலகம் ஒரு யோவான் ஸ்நானகரன் போல ஒரு ஆயத்தப்பட்ட உலகமாக, உமக்கு பிரியமாக எடுத்து சபைகள் எடுத்துக் கொள்ளுகிற சபைகளாக, இருளான காரியங்கள் அகன்று ஒளியான மக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கமன் இந்திய வெளிச்சம் ரேடியோ வசனங்கள் இருளிலே இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அதிகாரிகள் கடின இருதயங்களை எடுத்து போட்டு சதையாக மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒருவரோடு கூட இருந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர, ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்களும் வர நீர் உதவி செய்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக, அவர்களுடைய வாழ்வில ஒளியான உம்முடைய உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்வு, ஒளியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, அன்புள்ள வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை கொண்டிருப்பீராக. உம்முடைய வருகையில உமக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமானவரே பிரியமானவளே என்று அழைக்கக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றுவீராக. துதி கன மகிமை உண்டானமை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: நாங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நிற்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் இந்த மக்கள், இந்த உலக தேசத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கட்டுக்களும் அவுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
4: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா திரு பாதம் நம்பி வந்தோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினாலும் முடிசூற்ற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா எல்லா உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அப்பா மக்கள்கள் மக்கள் கஷ்டப்பட்டு வாதையினாலும் எல்லா விதமான பிரச்சனையாலும் அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே அப்பா உங்களோட உங்களுக்கு உங்களோட வல்லமையை இவர்களுக்குள்ள தெரியப்படுத்தியாக ஜெபிக்கிறனே. வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக ஆவியின் பட்டயம் உண்டு ஆண்டவரே. அச்சமில்லை பயமில்லை இவர்களுக்கு, ஒரு பயத்தின் ஆவி அப்பா அவர் எடுத்து விட்டாண்டவரே. சமாதானத்தின் தகப்பனே உங்களோட ரட்சிப்பை கட்டளை எடுங்க. உங்களோட உங்க பரிசுத்தமான ஆவி அனுப்பி உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா இருளை வெளி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கோலியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா அப்பா இந்த கடுகுள்ள விசுவாசத்தின் மூலமாக இவர்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இவர்களுக்கு விசுவாசத்தின் அன்பை தெரிவித்து ஆண்டவரே அவர்களை உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்துங்க அப்பா. அப்பா உங்களுடைய வெளியேற பெற்ற எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படி ஆண்டவரே குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் அப்பா. அந்த வல்லமை நிறந்த தகப்பனே, அந்த வல்லமை நிறந்த அந்த அபிஷேகத்தின் தைலத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வல்லமை உள்ளவராக இப்பொழுது உங்கள் வெளியேற பெற்ற இரத்தினால் அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க உலகம் மங்கள் உங்களுடைய ஆவி உலாவிக் கொண்டு திரியறதையா. அதன்படி இயேசுவை இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க உலகத்துக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்து இவர்களை இவர்களை ரட்சிக்கும்படியாக பாதைந்தன் கூடார்த்தே அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை அன்பையும் விசுவாசத்தை அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. அப்ப வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினவரை இப்போ இந்த வனாந்திரத்துல நீங்க ஒவ்வொரு ஆத்மாக்களாக கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுதும் எல்லா இயேசு நாமத்தின் மூலம் வருற எல்லா விதமான மக்களை விடுதலையாக மூலமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இவர்களை அலங்கத்தால இருக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட வல்லியப்பா பலத்தினாலும் மெல்ல அப்பா உங்க எல்லாமே உங்களுடைய அவனுடைய ஆவியால மட்டுமே நாங்க பெற்றுக்கிற கொள்ள முடியாத முடியுமா இருக்கிறது. அப்படியானவரே இந்த மக்களுக்கானவரே உங்களோட வல்லமே வெளிப்படுத்தி ரட்சிப்பை கொடுத்து அவங்களை உங்களோட வழியில புதிதான வாழ்க்கை புதிதான வாழ்க்கை உங்களோட வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக்க பிரதர் சிஸ்டர் ரீட்டா செய்ற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சம் அப்பா எல்லா விதமான அப்பா ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்கிற அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க மனுஷர் கண்டு ஊழியம் செய்யாமை கண்டு ஒரு தேவ பயத்தை மக்களுக்கு கொடுத்து அப்பா நாங்க எதை செய்தாலும் ஆற்றம் இக்னோ பண்ணி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் கண்கள் உங்கள் மேல் மட்டுமே இருக்க தக்கதாக யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மங்கி போயிருக்கிற கண்களை திறக்கும்படியாக ஜபிக்கிற. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை நேரம் துதி பாடல்களை கொண்டு வந்த பாஸ்டர் காணும் வருகிற ஆண்டவரே அவட வார்த்தையில் அந்த
5: கூறின பாட்டுகளும் ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்கும் அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு வர்றபடி அன்றிய அவங்களோட உத்தியோகத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே சிஸ்டர் ஜெனட் லோகன் அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவனுக்காணி வருகிற நீங்க அவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபியலுக்கான நன்றி அப்பா. அப்பா அவர்கள் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனத்தை உணரக்கூடியதாக அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்க ஊழியங்களையும் மகளையும் அவரோட தேவைகளையும் சந்தித்து யுத்தில அவர் தலைவராக நீங்க வச்சு அவரின் அணுக பாவியில ரட்சிப்பதற்கு அவர்களை படியாக ஜபிக்கிறேன். அவருங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராஜ்நாத்துக்கு ஜபிக்கிறேன். ஆண்டவரே மற்றும் பரப்பர் வந்திருக்கிற எல்லாரும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் எங்களுக்கும் புதிதான கிருபையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் புதிதான கிருபையினால முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை நாங்கள் உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி. அமேன்
2: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி டோலி சிஸ்டர். கத்தரங்களோடு நாங்கள் இந்த துன்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவரையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே இந்த நேரத்திலும் இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனம் தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில பலம் கொண்டு கர்த்தாவே எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருக பிடித்துக் கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே தேவன் நீங்க மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறதுல வேதம் வாசிக்கிறதுலே அப்பா தியானிக்கிறதுலே கர்த்தாவே அப்பா குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தால் கர்த்தாவே அப்பா அவங்களுடைய இருதயத்துல பேசுங்க தகப்பனே. அவங்களை உற்சாகப்படுத்துங்கிறாச்சாவே அவங்க இன்னும் அதிகமாய் உண்மை கற்றுக்கொள்ள உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கெண்டு எழும்பி பிரகாசிக்க தேவன் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்க கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்போ வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுறாங்க தகப்பனே, அப்படி விட்டு விடாத படிக்கு அந்த வார்த்தைகளை இறுக பிடித்து கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளுக்கு தாவே அப்பா ஒரு குறைவும் இல்லாத படிக்கு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க ராஜாவே, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
7: ஆமே ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியா எறியின் கத்தது ஆமே. உங்களுக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் அப்படியே நடத்துவாரா.
7: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட் வினோ நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் குறைவுகள் இந்த நாட்களில் நிறைவாக்கப்பட தேவ மக்கள் எல்லாரும் தேவ மக்களாய் மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஆமாண்டவரே, மகான் புமிரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களுக்கு அப்பா எங்களை ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களை உமக்காக தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பன் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு மீறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. அப்பா இனிமேலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவ வழிகளில் போகாதபடி பரிசுத்த தேவனின் வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை தந்துங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்க அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லாம் பாவமே ஆண்டவரே உமக்கு முன்பாக அது அப்பா உமக்கு முன்பாக எல்லாம் அது மீறுதல்கள் தான் ஆண்டவரே. உம்மை மீறி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கூட தகப்பனே கர்த்தாவே எங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனே. அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றும் காண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலி ஜபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எதுக்காக நடைபெறுகிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்ததே தகப்பனே ஒவ்வொரு மனிதர்களும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை கூட புரட்டி இப்போ பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே தேவனே அறியவில்லை ஆண்டவரே அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே ஆனாலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்கேயோ எப்போ எப்படியோ ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே உண்மையான தேவனை பற்றி கொள்ள அப்பா தகப்பனே மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே
9: பிரச்சனைகள் நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

0: விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர். அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு?
1: You lift up the lowly, you live forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things new. You make my face shine through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our name great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. You never despise the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You prayed with blood falling down as sweat at Gethsemane. You preserve my going out and coming in, and protect my soul from death. You quicken me. You are the redeemer of the soul. Praise be to you. You redeemed me from all evil, and you reign amidst the cherubim. I worship you. You resent evil. You said that the wise shall shine as the brightness of the firmament. Hallelujah. You satisfy the longing soul. You save me. And you scatter the people that delight in war. You search the heart. You send plentiful rain. Thank you, Lord. You send the prisoners out of the prison. Praise you, Lord. You set me upon a rock. You set the solitary in families. You set up on high the lowly. You shall never allow the righteous to be moved. Amen. You show mercy forevermore. You show mercy to thousands of them who love you. You spoke out of the midst of a great fire. You strengthened me, O Lord. You stretched out the earth above the water. You upheld my feet from slipping. I thank you. You teach children in your arms. You tread upon the waves of the sea. You walk amidst the church. And Lord, we worship you.

0: He who has a slack hand becomes poor, but the hand of the diligent makes rich. Blessings are on the head of the righteous, but violence covers the mouth of the wicked. The blessing of the Lord makes one rich, and he adds no sorrow with it. The righteous will never be removed, but the wicked will not inhabit the earth. Riches do not profit in the day of wrath, but righteousness delivers from death. The righteousness of the blameless will direct his way aright, but the wicked will fall by his own wickedness. The righteousness of the upright will deliver them, but the unfaithful will be caught by their lust. Though they join forces, the wicked will not go unpunished, but the posterity of the righteous will be delivered. The generous soul will be made rich, and he who waters will also be watered himself. No grave trouble will overtake the righteous, but the wicked shall be filled with evil. In the way of the righteousness is life, and in its pathway there is no death. He who guards his mouth preserves his life, but he who opens wide his lips shall have destruction. The soul of a lazy man desires and has nothing, but the soul of the diligent shall be made rich. The house of the wicked will be overthrown, but the tent of the upright will flourish. The Lord will destroy the house of the proud, but he will establish the boundary of the widow. The Lord is far from the wicked, but he hears the prayer of the righteous. When a man's ways please the Lord, he makes even his enemies to be at peace with him. He who heeds the word wisely will find good, and whoever trusts in the Lord, happy is he. He who has pity on the poor lends to the Lord, and he will pay back what he has given. The fear of the Lord leads to life, and he who has it will abide in satisfaction. He will not be visited by evil. Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. Whoever walks blamelessly will be saved, but he who is perverse in his ways will suddenly fall. A faithful man will abound with blessings, but he who hastens to be rich will not go unpunished. The fear of man brings a snare, but whoever trusts in the Lord shall be safe. Come now and let us reason together, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. Though they are red like crimson, they shall be as wool. If you are willing and obedient, you shall eat the good of the land. You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you. Trust in the Lord forever, for he is Yahweh. The Lord is everlasting strength. He gives power to the weak, and to those who have no might, he increases strength. But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. For I, the Lord your God, will hold your right hand, saying to you, fear not, I will help you. Fear not, you worm Jacob, you men of Israel.
1: Recording in progress. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறி தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:4 வாசிக்கலாமா? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகவும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய பிரகாரம் ஆலயம் தெரிந்து கொள்ளுதல் வீடு இல்லை, இவ்வளோ விஷயம் அதில் பேசப்பட்டிருக்கு பாருங்களேன். ஒரு வசனத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இடைப்பட்டிருக்கு. அப்போ உடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி ஆலயத்தை மூன்று விதமாக யூதர்கள் பிரிக்கிறாங்க. எப்படின்னா, பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், அப்படி மூன்றாக பிரிக்கிறாங்க. பிரகாரனா அவுட்டர், அங்கே தான் பலியெல்லாம் கொடுக்குற இடமாக இருக்கிறது. பிரகாரனா வெளியில் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக, நான்லாம் ஹிந்து, அதனால் நான் கோயிலுக்கு போகும்போது வெளியில் பிரகாரத்தை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகாரம் வெளியில் அவுட்டர். அதுக்கப்புறம் பரிசுத்தலம், நின்று அந்த கருவூலத்தை பார்க்கிறது, அந்த கருவறையை பார்க்குற இடம் தான் அந்த பரிசுத்தலம் வாங்க. மகா பரிசுத்தலம் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம்தான் மகா பரிசுத்தலம் இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பிரகாரங்களை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி, ஆமேன், அந்த இடத்துல கூட என்னை நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, அது பெரிய பாக்கியங்கிறார். எனக்கு எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்கல்ல, கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டதே பாக்கியம். நானெல்லாம் சொல்லியிருக்கேன், பையனெல்லாம் கொன்னே போட்டிருக்கணும், ஆனால் பாருங்கள் கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக பைத்தியமாக இருந்த என்ன கர்த்தர் அவர் சமூகத்தில் அவருடைய பைத்தியமாக என்னை மாற்றி வைத்திருக்கிறாரு. அதற்காக ஸ்தோத்திரம் இல்லை. அப்படி ஒரு காரியத்தை, அந்த அருவறுப்பான காரியத்தை அவர் கண்ணோக்கி பார்த்துருந்தா ஜீவனோடு இருந்திருக்க முடியாதுல்ல. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து, இன்னும் நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம்ல, எல்லாவற்றையும் மன்னித்து அவர் பிரகாரங்களில் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். தெரிந்து, அதாவது வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன், அதிலே ஸ்டாண்டர்டாக இருக்கும்படி அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டார். அமே நல்லேலோயா. இதெல்லாம் எத்தனை பெரிய அருமையான, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். ஆமே, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மை, அந்த ஆலயத்திலேருந்து வருகிற நன்மையினாலே நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் ஆலயத்துக்கு போனதுனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், ஆலயத்தினால தான் நான் திருப்தியாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நன்மை நடந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த நாளில் கர்த்தர் அப்படி தான் உங்களே என்னை எதிர்பார்க்குறல்ல. ஒரு நாளில் ஆலயத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாத சாமுவேலுடைய குடும்பத்தை, அந்த சந்ததியை, எத்தனை தலைமுறைகளில், கிட்டத்தட்ட 16 தலைமுறைகள் கோராக இன்பத்தும் உள்ள வர முடியாது. அந்த சந்ததியை பிரகாரத்தில் கொண்டு வந்து சேர்த்தது மட்டுமில்லை, பிரகாரத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினது மாத்திரமில்லை, ஆலயத்தின் நன்மையால். அப்படின்னா கற்பக்கணி இல்லாத மலடியாக இருந்த அன்னாளுக்கு ஆலயத்தில் வந்து அழுதுந்த நிமித்தம் அவர் கொடுத்த நன்மை என்ன? சாமவே இல்லாமேன். அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆமீன். கொடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகளை அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆலயத்துக்கு வருவது நிமித்தம், ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நன்மை நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஆமேன். அல்லேலூயா. அதனால் சங்கீதக்காரன் பிரகாரம் ஆலயம் என்பதை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பிரகாரத்துக்கு வெளியே கூட நிற்க முடியாது என்ன, பிரகாரத்தில் சேர்த்து கொண்டது பெரிய பாக்கியம். அதை விட ஆலயத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்க, மகா பரிசுத்தால் ஸ்தலத்துக்குள்ளேயும் எங்களை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த திரைச்சிலை கிழித்து அதை பார்க்குற, அதற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அந்த நன்மையினால் எங்களை திருப்தியாக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அன்றுவரே இதை வாஞ்சித்து இதன் வழியாக கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம்

இருந்தது. ஆவிக்குரிய சோர்வுகள், உலகத்தின் சோர்வுகள், சரீரத்தின் சோர்வுகள், வாயின் வார்த்தைகளில் சோர்வுகள், மனித எண்ணங்கள், சிந்தனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான சோர்வுகள் தானாகவே வருவதில்லை. அவைகளை நாமவே வருந்தி அழைத்துக் கொள்கிறோம். காரணம், நம்முடைய சூழ்நிலைகளில், போராட்டங்களில், துன்பமான நேரங்களில் நம்முடைய சுயத்தை நம்புவதால் சோர்வுக்குள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி பார், கூப்பிடு என்று. உன் பலவீனத்தில் என் பலன் போதுமானதாக இருக்கும் என்று வாக்குரைக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் பலனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், பலனடைவீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்திற்கு எப்படி பலன் அளித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, விடாய்த்து போனவனை பலப்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை தாவீது அறிந்து அழுகிறதற்கு பலனில்லாது போகுமட்டும் சத்தமிட்டு அழுதான் என்றும், கர்த்தரின் சமூகத்தில் விண்ணப்பித்து தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளையும் பெற்று எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் இழந்ததை திருப்பிக் கொண்டான் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகளின் மத்தியில் அநேக இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்களில் அழுகிறதற்கு பலனில்லாமல் பலனற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் உங்களின் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு புதிய ஆலோசனைகளை பெற்றும் இழந்ததை இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக பார்க்கலாம், விரக்தி அடைந்தவனை பலப்படுத்துகின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எலியா என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர். பராக்கிரமசாலியானவர், பக்தி வைராக்கியம் கொண்டவர். ஆனால் ஏசபேல் என்கிறவள் தன்னை கொல்ல முற்படுகிறாள் என்று அறிந்தவுடன் வனாந்திரத்திற்கு ஓடிப்போய் ஒரு சூறை செடியின் கீழ் தன்னை மறைத்து கொண்டு, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று பலனற்று போய் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி கதறுகிறார். அப்பொழுது கர்த்தர் எலியாவை பலப்படுத்தும்படி தூதன் மூலமாக அடையும் தண்ணீரும் அருளப்பட்டு 40 நாள் இரவும் பகலும் வெகு தூரம் பிரயாணம் பண்ணும்படியான பலனை பெற்றுக்கொண்டதை வாசித்தருகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளினால் மனம் சோர்ந்து போயும் அதிலிருந்து மீள்வது எப்படி என்று வழிதெரியாதபடி, போதும் ஆண்டவரே, என்னால் இதற்கு மேல் சோதனைகளை, வேதனைகளை சகிக்க முடியாது என்று பலனற்று போய் அவிவிசுவாச வார்த்தைகளினால் உங்களின் ஆசீர்வாதங்களை சூறை செடியின் கீழ் புதைத்து விட விரும்புகிறவர்களே, இதோ இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி ஆவியானவரின் வார்த்தையும் ஜீவ நீரூற்றாகிய இயேசுவின் பிரசன்னத்தையும் வாஞ்சித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பீர்களானால் சூறை செடியின் அனுபவங்களை மாற்றி வெகுதூர பிரயாணமாகிய வெற்றியின் பாதையில் கடந்து செல்லும்படி ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர், தாயின் வயிற்றிலேயே உருவாக்கியவர், உண்மை உள்ளவர். உங்களை எல்லா மரணக்கண்ணியிலிருந்தும், ஆபத்துக்களிலிருந்தும், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். 3வதாக பார்க்கலாம், விதையை தப்புவித்தவனை பலப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி விளைச்சலை கெடுத்து போடுவர். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து காப்பாற்றும்படி கொஞ்ச பலத்தில், தைரியத்தில் சென்றான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனின் கொஞ்ச தைரியத்தையும் வீரத்தையும் பார்த்து, விதையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க வல்லவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை கர்த்தர் இஸ்ரவேலரை மீட்க தெரிந்து கொண்டு அவனை பலப்படுத்தினார். நான் உன்னோடே இருப்பேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று மீதியானியரை முறியடிக்க பலனை தருகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும்
உங்களுடைய வாழ்க்கையிலும் பணியிடங்களில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனத்தில், வியாதியின் மத்தியில் சத்ரு மீதியானியரை போன்று உங்களுக்கு வரவேண்டியிருக்கிற நன்மைகளை, சுகத்தை, பலத்தை, ஆசிர்வாதத்தை வந்து வந்து கெடுத்து போடுகிறதான

0: சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து கர்த்தர் உங்களின் சோர்வினை நீக்கி பலப்படுத்தி சத்துவத்தை கொடுத்து பெரிய வெற்றியை, சமாதானத்தை, சுகத்தை, நல்ல பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் அவரை விசுவாசியாமலும் உங்களின் சூழ்நிலையின் நிமித்தமாய் பலனற்றும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நிறைவான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆறாம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எண்ணாகமம் 17 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழம் போல் இந்த நாட்களிலே பழங்களை கொடுத்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வைத்து அர்ப்பணிப்போமாய் இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே துளிர்க்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பார்வையிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் துளிர்த்து இந்த நாட்களிலே பூக்க வேண்டும், துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே அவோ நாங்கள் கர்த்தருக்காக இந்த நாட்களிலே துளிர்க்க வேண்டும், அதே வேளையிலே கர்த்தருக்காக இந்த நாட்களிலே நாங்கள் பூக்க வேண்டும், அதே வேளையிலே கர்த்தருக்காக இந்த நாட்களிலே நாங்கள் பழங்களை கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனிகள் என்று சொல்லி வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கனி உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக இந்த பூமியிலே இந்த நாட்களிலே கனி கொடுப்பீர்களா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான அற்புதங்களை செய்ய தேவன் இந்த நாட்களிலே காத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய பேச்சு மனுஷருடைய இருதயத்தை இந்த நாட்களை உடைத்து விடுகிறதை அங்கே பார்க்கிறோம். கனி இல்லாத வாழ்க்கை, கனி இல்லாத செயல்பாடுகள், கனி இல்லாத ஊழியங்கள், கனிகள் இல்லாத ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை செய்து அங்கே அவர்கள் ஏதோ சாதித்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆரோனின் கோல் துளித்தது, அது துளித்தது மட்டுமல்ல துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கு கர்த்தருக்காக கர்த்தருடைய ராஜ்யத்திலே வாதுமை பழங்களை கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்மை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வாதுமை பழங்களை கொடுக்கிறவர்களாய், அதாவது கனி கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா பொல்லாப்புகளுக்கும் எல்லா தீங்களுக்கு நம்மை விலக்கி நாட்களை பாதுகாக்கும் என்றது இந்த நாட்களில் உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அதே வேளையிலே ஜபங்களை கேட்டு தேவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான அற்புதங்களை இந்த நாட்களில் செய்வார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே இன்றைய நாட்களில் இருந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவுடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருக்காக இந்த நாட்களில் நாங்கள் கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே துளிர் விடுகிறதையும், உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே பூ பூக்குறதையும், வாதுமை பழங்களையும் இந்த நாட்களில் நீங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தில் இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டுவருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் வசதி படைத்தவராக இருந்திருக்கலாம். உங்களிடம் நிறைய பணம், ஆசீர்வாதமான வேலை, நல்ல சம்பாதித்திருக்கலாம். ஆனால் இன்று எல்லாம் விழுந்து போன நிலையில் மிகவும் பாடுகளோடு கஷ்டங்களோடு வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். கடந்த காலத்தில் வாழ்ந்ததை போலவும் திரும்பவும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலையை நிமிரச் செய்ய போகின்றார். அவமானப்பட்ட இடத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக உயர்த்த போகிறார். இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை இனி பெற போகின்றீர்கள். கொஞ்ச காலம் நீங்கள் பாடு அனுபவித்திருக்கலாம். அந்த பாடுகளை நீக்கி உங்களை தலையை நிமிரச் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை தர உங்கள் தேவன் காத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நேசித்து பாருங்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆசீர்வாதம் மலையால் நனைந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
3: Recording stopped.
4: You comfort the soul. You crown the year with your goodness. You deliver me from my enemies. I thank you, Lord. You deliver the righteous out of all their troubles. You deliver me from every evil work. You delivered me from captivity. You delivered us from darkness. We praise you, Lord. You delivered your servants. You divided the sea by your strength. You don't forget the cry of the humble. We worship you, Lord. You do great, unsearchable, and marvelous things without number. You drew me out of many waters. You drop drops of water and pour down the rain. We praise you, Lord. You dwell in Jerusalem. You fashion me in the womb. You feed me. You fill all in all. You understand my thoughts afar off. You gave yourself for our sins. You give children as gifts. You give perfection. There is none like you, Lord. You give power to the faint. You give rest to our souls. You give sight to the blind. You give wisdom to all who ask. We praise you, Lord. You grant the overcomer to sit with you on your throne. You have brought up my soul from the grave. You have created all things. We praise your holy name. You have delivered my soul. You have enlarged my steps. You have forgiven my sins, Lord Jesus. We bow down before you. You have given me rest on every side. You have in your right hand 7 stars. You have known my soul in adversities. We bless your holy name. You have pleasure in the prosperity of your servants. You have preserved me. You have redeemed us by your blood. You give freedom to the prisoners. You have saved the soul from the deep pit. And we thank you, Lord. You have set aside my iniquities. You have set my feet in a white place. You have set my feet upon a rock. We bless your holy name. You have shown yourself merciful. You have smitten all my enemies. You have the key of David. You preach the gospel of the kingdom of God. You have turned my mourning into dancing. We thank you, Lord. You hear prayers. You hear the cry of the poor. We bless your

அன்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் வருகிறது.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிரேச வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
1: ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன்.

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், even if there is no one to believe or rely on, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. I will believe.

0: நாளிலும் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்துறதற்காக நான்கு நாளைக்கு முன்பாக கர்த்தர் என்னிடத்துல பேசினார். அப்பொழுது ஒரு விடிய கால வேலை 3:45-4 இருக்கும். இந்த வார்த்தை என்னுடைய துணியிலே போட்டு இதை பேசு என்று சொல்லி கர்த்தர் கூறினார்.
1: 4 days before, when preparing for the word, the Lord placed this in my heart.
0: அப்பொழுது இதுதான் ஆண்டவரே நான் பேச வேண்டுமா என்று சொல்லி ஜெபத்துல ஒரு 4 மணி அளவுல காத்திருந்த போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதம் மூலமாக மீண்டுமாக அதே கருத்தை அது கன்ஃபார்ம் பண்ணும்படியாக ஒரு கிளிப்பை அவர்கள் அனுப்பினார்கள்.
2: பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும், even if there is no one to believe or rely on, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. I will believe.

0: நாளிலும் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்துறதற்காக 4 நாளைக்கு முன்பாக கர்த்தர் என்னிடத்துல பேசினார். அப்பொழுது ஒரு விடியற்கால வேலை 3:45-4 மணியாக இருக்கும். இந்த வார்த்தை என்னுடைய துணியிலே போட்டு இதை பேசு என்று சொல்லி கர்த்தர் கூறினார்.
1: 4 days before, when preparing for the word, the Lord placed this in my heart.
0: அப்பொழுது இதுதான் ஆண்டவரே நான் பேசவேனுமா என்று சொல்லி ஜெபத்திலே ஒரு 4 மணி அளவு

ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி காலை 5 மணிக்கும் இலங்கை இந்தியா நேரப்படி சனி மாலை 5:30 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது.

நிகழ்ச்சியரல் ஆரம்ப ஜெபம் துதி பாடல் பிரதர் மகேந்திர விக்டோரியா கனடா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ பிரம்டன் கனடா, துதி ஆராதனை பாடல் சுவிசேகர் வானர் ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் ஜனட் ஜெர்மனி, ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கடன் தொடர்ற பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிப்போம். ஜெபம் ஜரி ஸ்ரீலங்கா கொழும்பு, தேவ செய்தி சிஸ்டர் ஹெப்சி டேவிட் ஃப்ரம் இந்தியா, நிறைவு ஜெபம் பிரதர் மகேந்திரன்.

0: நன்றி சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம்.
1: From India. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை மதிய மாலை வேளையிலே சங்கம வானொலியின் துதி உவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி உலகமும் கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, முது பிரசன்னம் ஒரு பிள்ளைகளை மூட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகளையும், மறு ஒளிப்ப கேட்கிற பிள்ளைகளையும், தேவன் செய்து கொடுக்கிற தாசர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். முது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்திட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி இன்று செய்த கிருபைக்கா

நிலைத்திருந்தே ஒரு மனப்படும் வேலையிலே ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றிடுவார். ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றிடுவார். உபவாச வேளையிலே தேவன் எழுந்தருளுவார், பிரசன்னத்தை ஊற்றிடுவார். ஆம், தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் துதிப்பதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒருவனிடத்துக்கு வர வளர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். நாம் ஆராதிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிப்பு கூட்டம். நம்முடைய முக்கிய நோக்கம் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிப்பதே.

தேவன் எழுந்தருளுவார். ஆக்கியத்தில் நிலைத்திருந்து ஒரு மனப்படும் வேலையிலே ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றிடுவார். இருளான தேசத்திலே வெளிச்சம் உதித்திட எல்லா ஜனத்துக்கும் சச்சி

0: தேவன் தருளுவார், பிரசன்னத்தை ஊற்றிடுவார், மகிமையாயிறங்கிடுவார். ஐக்கியத்தில் நிலைத்திருந்து ஒருமனப்படும் வேளையிலே ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றிடுவார். ஆண்டவரே, இந்த அதிகால வேளையிலே சுவாமி உமது பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடட்டும். தொடர்ந்து துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகளை கத்தாவே, உமது பிரசனத்தால் நிரப்பும். அந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி அந்த சத்தம் அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்க கிருபை செய்ய வேண்டும் ஆச்சரிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து வளர்த்தும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. தொடர்ந்து சிஸ்டர் சுபா இளங்கோ பிரம்டன் கனடா இருந்து துதிப்பார். அதற்கு பிறகு சுவிசேகர் வானையா ஜெர்மனி துதியாரான எடுப்பார். இப்பொழுது நாங்கள் இந்த சங்கம வானொலியின் துதி உபவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதி ஆராதனை எடுத்து ஒரு பாடலை பாட அழைப்போம். சிஸ்டர் சுபா இளங்கோ பிரம்டன் கனடா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.
0: இன்றைய நாள்
1: பிரைஸ் லார்ட் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, மன்னிப்பு தருதவரே, மனதுருக்கம் உள்ளவரே, மங்காத ஒளியே உமை சோசரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா மாறாவை கூட மதுராய் மாற்றின தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ரட்சிப்பை தந்தவரே, ரட்சணிய சந்தோஷமே, ரட்சிப்பின் கேடகமே, ரட்சணியரே, சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம். உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதனால் நீங்க தந்த நாள் கத்தாவை இதிலே கழிவுந்து மகள அப்பாங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமுனைப்படுத்தி அப்பா கிருபியாய் தந்தத நெல்ல நேரத்துக்காக உமக்கு சோஸ்ரம் ஆண்டவர், சோஸ்ரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் உயர்ந்தவர், உன்னதர் தகப்பன். இந்த வேளையில் நன்றியோடு சோஸ்தரிக்க, நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். கத்தரை ஆவியானவர், ஆவியான அங்கே அங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை தந்த எங்களை வெளிச்சத்தின் பாதையில நடத்துறவரே, உமை சோஸ்தரிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சோஸ்திரம் அப்பா, பெரியவரே, பரிசுத்தரே, உமை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

சீனாய் மலையின் உச்சியில் தன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்சிடியின் மத்தியில் சீனாய் மலையின் உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில்

கடும் காற்றாய் வீசணுமே, ஜீவ நதியாக பாயணுமே, அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அதிகாரம் தந்திடுமே, உந்தனாவியால் உரைத்திடுவே, தீ போல இறங்கணுமே, உந்தனாவியால் நிரப்பணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஜீவன

இந்த நாளில் உங்கள் மீது வல்லமையுடே, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட.

உமாக்கினியே, இந்த நாளில் உங்கள் மீது உள்ளமையொடி, உசுமானை அவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்து ஆவி ஊற்ற வேண்டுமே. உசுமானை அவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவி ஊற்ற வேண்டுமே. நீச்சலால் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுவே அப்பா, நீச்சலால் கொண்டு சென்று நீந்த செய்யுமே.

0: உமக்கினியே இந்த நாளில் உங்கள் மீது வல்லமையொடே அப்பா ஊற்று மாண்ட ஒரு பெருமலையான அபிஷேகம் நாள் கூடி இந்த இடத்தில் அசையட்டுவேன் அப்பா நாங்கள் வந்தது நல்லது சொல்லும்படி அபிஷேகம் நிரப்பட்டு மிச்சமோ மீதியான பகுதியில் ஆளுக செய்யும் துதி வழி ஆளுக செய்யும் செவ்வ வழி ஆளுக செய்யும் வார்த்தையின் வழி ஆளுக செய்யும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை மக்கொருவருக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடல் எடுத்து சிஸ்டர் சுபா இளங்கோ பிரம்டன் கனடா. தொடர்ந்து நாங்கள் சுவிசேகர் வானர் ஜியமினி அவர் அழைக்க போறோம். அவ சுவிசேகர் வானரையா வந்து துதி ஆராதனை பாடல் பாடுவார். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜரீன் இலங்கைக்காக ஜெபிப்பார். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி. இப்போது நாங்கள் பாஸ்டர் வானரையா அழைப்போம். பிரஸ் ரோட் பாஸ்டர் வானரையா. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி உபவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்களாமே.
2: ஆமென். நன்றி ஐயா, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோம் பண்ணுவோம். அன்பு பிதாவே, இந்த அருமையான வேளையின் ஆண்டவரே, மீண்டும் நம்முடைய சமூகத்திலே வரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் தந்தது கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாளின் ஆண்டவரே, தேவரீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரும் செய்து கொண்டிருக்கிறவருமா இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய காரியம் உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் அல்ல.

உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, ஸ்தோத்திரம்.

ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். உன் இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும்

இன்னும் ஒரு நாள் தந்தீர் மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவோம். எம்மை மறவாத எம் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவோம். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி.

0: ஆமென். நன்றி பிதாவே, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தர்மியான வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து உங்களை நாமத்தை மையப்படுத்த நீர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவரே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நீர் தொடங்கி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை நடத்துகிற அன்பு சோதரர் லெஸ்லி அண்ணா அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கத்துடைய கரந்தானே கூட நடத்தி வரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் இந்த காரியங்களை தொகுத்து நடத்துகிற அன்பு சோதரர் மகேந்திரம் ஐயாவுக்கா ஜோபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா. இன்னுமா இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. வரப்போற வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை எடுத்தவர் சிசேகர் வார்னர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜரீன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி தயவு செய்து ரூபாவது உங்களோட மைக்ரோஃபோன் பண்ணிருங்கம்மா. ஓகே, இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜரீன் அழைப்போம் ஸ்ரீலங்காவில இருந்து. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜரீன்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி
1: லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி உவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்து இலக்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கீர்கள் சிஸ்டர். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலக்கத்தின் கிருபையின் தேவனே, முக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனா எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய மாறாத இந்த மகத்துவம் உள்ள அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி.

0: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கே ரெண்டோ மூன்று பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பின் ஊடாக கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரமையா, ஜனாதிபதி முதல் கடைசி மந்திரிமார்கள் வரையிலும் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆலோசனையில் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நீதியாய் நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தலைவர்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், உண்மை உத்தமமாய் தங்களுடைய கடமைகளை செய்ய தேவன் இங்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தலைவர்களை முற்றிலுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களும் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் இங்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தலைவர்கள் சரியாக தங்களுடைய கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா தேசத்தின் குறைவுகளை எல்லாம் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் ஊழியர்கள் மிஷனரிகள் சுவிசேஷ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விக்கிரக ஆராதனையில கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்பை காண உடைய அன்பை ருசிப்பா இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசத்திலே நல்ல விளை அதிகரித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகள் படித்துட்டு வேலை இல்லாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்துப்படுத்தி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கு தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் நீங்க தொடுங்க. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா தேசத்திலே இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுத்த ஆவிகளை தேசத்திலே இருந்து அப்பா அகட்டி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கத்தாவே தற்கொலை ஆவிகள் கர்த்தாவே தலைவிரித்து ஆடுகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக இடங்களிலே தற்கொலைகள் ஆக்சிடென்ட்கள் கர்த்தாவே அப்பா ஒரே மரண ஓலங்களா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா கொலை வெறியின் ஆவிகள் கர்த்தாவே அப்பா வயோதிபரண்டு கூட பார்க்காத படிக்கு கர்த்தாவே அப்பா கொலை செய்யறாங்க தகப்பனே. பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தை கத்தாவே நாங்கள் இப்பொழுது நேரிலே காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தேவ அன்பை ருசி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பெண் குழந்தைகளுக்கு கத்தாவே பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே இந்த தேசத்திலே கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெண் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பு தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா படிக்க முடியாத படிக்க வசதி இல்லாத படிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்துப்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்திய மலைநாட்டு பகுதியையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக கிராமங்கள் கத்தாவே அப்பாவுடைய சத்தியத்தை கேட்க முடியாத படிக்க கத்தாவே இருக்கிறாங்க ராஜா. அவன் அந்த இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷர்கள் மிஷனரிகள் சென்று உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க அநேக ஊழியர்களை தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அநேக வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த விலைவாசி அதிகரிப்புனால அன்னாடும் வேலை செய்யற பிள்ளைகள் கர்த்தாவே அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியானவர்களுடைய அன்னாடம் தேவைகள் அப்பா ஆகாரத்தை தேவன் நீங்க அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்கு நல்ல கால நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காலநிலை மாற்றத்தினாலே கர்த்தாவே அப்பா அநேக வைரஸ் காய்ச்சல்கள் நோய்கள்னாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த வைரஸுகள் கிருமிகள் யாரையும் அண்டாதபடிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரத்திலே பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வியாதி படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படுக்கையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க தகப்பனை. வீடுகளிலே வைத்தியசாலைகளிலே இருக்கிறாங்க ரச்சாவே. அப்பா அவங்களை எல்லாரையும் உடைய தள்ளும்புள்ள கரங்களினாலே அப்பா தொட்டு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வைத்தியசாலைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக மருந்து உபகரணங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா வைத்தியங்கள் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையிலே அநேக வைத்தியசாலைகளில் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகாதார அமைச்சர் அதிகாரிகளுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே. அப்பா இலவசமாய் கிடைக்க வேண்டிய அந்த மருந்துகளுக்கெல்லாம் அப்பா நாங்கள் பணம் செலுத்தி வாங்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்க ராஜாவே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்ன மத பேதம் இன்றி கர்த்தாவே அப்பா ஒரே குடும்பம் ஒரே சகோதர குடும்பமாய் இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இனவாதங்கள் கர்த்தாவே வராதபடிக்கு அப்பா தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா எந்த குழப்பங்களும் ஏற்படாதபடிக்கு தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனங்களிடையே கர்த்தாவே எந்த வேறுபாடுகளும் வராதபடிக்கு தேவன் அவர்களுடைய இருதயங்களில் எல்லாம் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா இலங்கை தேசத்தை தேவன் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நீங்க பாதுகாத்து வழி நடத்தி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. அப்பா அதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களுக்கு தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ ராஜாவே அப்பா நாங்கள் அறியோம். ஆனாலும் தேவன் நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லாருடைய தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பானது தேசம் எங்கிலும் ஒழிக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிலும் கூட அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு உம்முடைய ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னையும் கூட கர்த்தாவே இந்த இணைப்பிலே இணைத்து கர்த்தாவே சிறு ஊழியங்களை செய்யத்தக்கதா என்னை தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒன்றுக்குமே உதவாத எங்களையும் கூட தேவன் பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா உமக்குடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு நாவுகளும் போதாது நாட்களும் போதாது ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: இதுவரை நேரமும் இலங்கை நாட்டுக்காக ஜெபித்த சிஸ்டர் ஜரின் அவர்கள் கத்தர்ந்த மகளை ஆசிரிப்பார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் தொழி அழைக்க போறோம். அதற்கு பிறகு துதி ஆராதனைக்கு மேகலா வாஸ் அழைக்க போறோம். மேகலா வாஸ் ஆயத்தப்படுத்துங்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. மேகலா வாஸ்
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி வாச ஆராதனை நிகழ்ச்சியில வந்திருக்க, துதித்து ஆராதிங்க. ஒரு 10 நிமிடங்கள் தருகிறேன், துதித்து ஆராதிங்கள். ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. சங்கமம் டிவிக்கும் தொகுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஹலெலூயா. இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் ஆராதனைக்குரிய தேவனை நோக்கி நாங்கள் ஒரு விசை பார்ப்போம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில இருந்து அவரை துதிப்போம். தேவன் சொல்லி இருக்கிறார், முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னை துதியுங்கள் என்று சொல்லி. அந்த வார்த்தையின்படி நாங்கள் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் நாங்கள் இந்த வேளையில எங்களை தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி தேவனே, நன்றி தேவனே. தேவாதி தேவனி உமக்கு நன்றி, ராஜாதி ராஜனை உமக்கு நன்றி. நீ நேற்று மின்றும் என்றும் மாறாத தேவனப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே கத்தாவே. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்களித்த தேவாதி தேவன் அல்லவோ நீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை நீ வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலி தங்குவான் என்று சொன்னீரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறீரே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிறவன் சியோன் பர்வதத்தை போல் உயர்ந்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறே. உம்மை நம்புகிறது ஜீவனுக்கு ஏதுவானது, அதனால் மரண கண்ணிக்கு கூட தப்பலாம் என்று சொல்லி இருக்கிறே. அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற பரலோக தேவன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி நன்றி தகப்பனே. ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி தகப்பனே.

சுற்றினாரே. பலம் கொண்டு திட மனதாயிருப்பேன், கத்தர்கரம் அதிசயம் செய்திடுமே.

ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீங்க எங்களோடு இருக்கிறபடினால் நாங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டுத்தனியான பலன் பெறும். உன் இறைச்சிக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய். தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவாய் என்று சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ஜீவன் உள்ள தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்து ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. சிலுவையில் ஆண்டவரே வழிந்தது உம்முடைய ரத்தம் அல்ல, உம்முடைய அன்பு ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீங்க ஆண்டவரே மகிமைக்குரிய தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி.

0: ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. என்னுடைய நேசர் நீர் ஆண்டவரே, உம்மைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. தாவீது சொன்னது போல நடு சாமத்தில் எழும்பி உம்மை தியானிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நினைக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா, உம்மை போல அருமையானவர் யாரும் இல்லை. எங்களை இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்து வெளிச்சத்தின் இடத்துக்கு அழைத்த உன்னதமான தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று சொன்னீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்ற துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை நீர் அழைத்து கொண்ட தேவன் அல்லவோ? எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் அல்லவோ? உள்ளங்கையில் எங்களை வரைந்து கொண்டு எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் அல்லவோ? அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் கேராபீன்களும் சேருபீன்களும் பாடுகிற பரிசுத்த நாமம் உம்முடைய நாமம் அல்லவோ தகப்பனே? ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. உமக்கு நன்றியையும் துதியையும் கனத்தையும் இந்த வேளையில நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இடத்துல கூடியிருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற வேளையில எல்லா கட்டுக்களையும் நீர் அறுக்க வல்லமை உள்ள தேவன். எல்லா கட்டுக்களும் அறுக்கப்பட்டபடியினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமையினால் நாங்கள் எழுந்து நிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறபடினால் நாங்கள் பிழைப்போமே கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிறபடினால் நாங்கள் ஆண்டவரே பிழைப்போமே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை முழுவதையும் உம்முடைய பாதபடியில ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரங்களோடு இடைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த வேலை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் பேசுகிறபடினாலும் எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில எல்லா காரியங்களையும் வைக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா.
1: ஆமேன், ஹல்லேலூயா. இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடுறோம் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு ஸ்ரீலங்கா. தொடர்ந்து தாங்க சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் பாஸ்டர் அண்டன் ராஸ்தா அழைக்க போறோம். அதற்கு பிறகு செய்தி தொடர்போன்றது. சிஸ்டர் டொலி, இன்றைய நாளிலே இதுல 40 பேருக்கு மேல், 42 பேருக்கு மேல கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2021 பேர் இந்த நிகழ்ச்சியை, அதாவது சங்கம வானொலியின் துதி வாச ஆராதனை நிகழ்ச்சியை 2021 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவளுக்காக பாடப்பாட்டு ஜபியுங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்களா.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. அப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதுக்கான முதலாவது நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்குத்தத்தம் செய்தவரை இன்னும் எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்க தகப்பனே, உங்களுக்கு நன்றி ஐயா. மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்களும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை ஊற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்களையும் ஆண்டவரே உங்களுடைய அற்புதமான கிரிகைகளை அவர்களுக்கு கண்கள் காணக்கூடியதாக உங்களுடைய அற்புதமான பரிசுத்தமான ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில் செவிகளை தொடவுங்க அப்பா. அவங்களோட கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க உண்மை உள்ளவர் அப்பா. உமது வசனத்தின்படி மே உயிர்ப்பிக்கிற கர்த்தாவே, மக்கு நன்றி நன்றி. உற்சாகமான ஆவிய உள்ள ஒவ்வொரு உள்ளங்களுக்களையும் கொடுத்த ஆண்டவரே, உமக்கோடு உண்மையோடு இணைந்து வாழ்வதற்கு ஒரு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்றி உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக என்று கூறி ஆண்டவரே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு

0: அறிந்து கொள்வதற்கப்பா எல்லா உள்ளங்களிலும் ஒரு பெரிதான நிறைவான அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேகத்தின் ஆவி அப்பா, நீங்க அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உங்கள் அன்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் எழுந்து பிரகாசிப்பதற்காண்டவரே, நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்காகண்டி மரித்தீர், எங்களுக்காண்டு உயிர்த்தீர் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுதன் வல்லமே உங்களுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய பலனை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சத்துவத்தை ஆண்டவரே, அவங்க பலவீனத்தில் இருக்கும் பொழுது அவங்க உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் ஒரு பெரிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தம் செய்தவரே அப்பா, நீரோடர்களில் ஆண்டவரே நீங்க மரங்களைப் போல நிலைத்திருக்கும்படியாக நீங்க உங்களை அந்த உங்களோட தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட அந்த அபிஷேகத்தின் தண்ணீர் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க உண்மையான தேவன், உயிர்த்தெழுந்தலின் நாட்களில் ஆண்டவரே உங்களோட உயிர்த்த ஜீவனை கொடுத்து எங்களை இன்று மட்டும் வழி நடத்தின தகப்பனே, இனிமேலும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள்ல இந்த இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்க ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு புதிதான அபிஷேகத்தை தண்ணீர் போல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலையின் அப்பா உள்ள அந்த எண்ணெய் தலையின் மேல மேல உங்களோட எண்ணெய் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. மறுபடி மாமிசமான யாவர் மேலும் அப்பா நீங்க வாவிய ஊற்றுவேன் மக்கள் அப்பா. ஒருவர் ஒவ்வொருத்தரும் உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உங்களோட வல்லமே தெரிந்து கொள்ளத்தக்கதாக இப்பொழுது ஆண்டவரே யாவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அவர்கள் உங்களை அப்பா உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனமின் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் மத்தியில் ஆண்டவரே நீங்க உலாவுற தேவ அவர்களோட உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த வார்த்தையில் ஆண்டவரே அவர்கள் அவங்களோட உள்ளத்தில் ஆண்டவரே நிறைவேற்றி அவர்கள் உங்களோட பாதையில் நடக்க தக்கதாக ஒரு பெரிதான அன்பை இந்த காலை நேரம் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில் தேகம் ஆண்டவரே அப்பா, தாகமுள்ளவர்கள் மேல் தாகத்தை கொடுக்கிற தகப்பனே தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க போதுமானவர் என்று அவங்க கூறத்தக்கதாக ஒரு பெரிதான வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை எடுத்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சதியான இருதயத்தை பொருத்தி அவங்களுக்கு சதியான உள்ளத்தை கொடுக்கும்படியாக, இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா புதிதான கூர்மை கருவியாக பூமி எங்கும் சுவை தாங்கும் எங்கள் தகப்பனே, பணப்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது உங்களோட வல்லமை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீதியின் மேல் நீதியும் நேர்மையும் தாங்கி இருக்கிற தகப்பனே, நல்ல வாழ்க்கையை நம்பியுள்ளவர்களுக்கு மேல் உங்களோட நம்பிக்கை நாவியை கொடுத்து அவர்கள் நல்ல வாழ்வை அடையவனும் என்று ஜெபிக்கிறேன். நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னவரே எங்களுக்குள்ள ஜீவனாக இருந்து இன்று மட்டும் வழி நடத்தின உங்களோட பெரிதான அன்புக்காக நன்றி செலுத்துறன். ஆமேனப்பா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற, வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுதும் எல்லா மாம்சமான யாவர் மேலும் உங்களோட ஆவியை ஊற்றி கேட்கறதுக்கு அதிகமாக ஒவ்வொரு மக்களோட மனக்கண்களையும் திறந்து உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். முதலாவது தேவடைய ராஜ்யத்தை மறுபடியும் நீதியன் தேடும் பொழுது சகலதையும் எங்களுக்கு அவர் கூட கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் ஜபம் செய்த சிஸ்டர் டாலி. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்திக்கு கடந்து செல்ல போறோம்.
2: Recording in progress.
1: இந்த செய்திகள் இந்தியா, அமெரிக்கா, இலங்கை, கனடா, நோர்வே, ஜெர்மனியிலும் 16 ரேடியோக்களும் சுமார் 2021 பேர் இந்த நிகழ்ச்சியை, இந்த சங்கமா வானொலியின் துதி உவாச ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாள்.

0: தேவனுக்கு நன்றி. அப்படியா கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஆசிரியத்துக்கிறார். இப்பொழுது எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து வருகைக்காக காத்திருந்து செய்தி கேட்க இவ்வளவு நேரம் காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்காக செய்தியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் ஹெப்ஸ் டேவிட் இந்தியா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஹெப்ஸ் டேவிட்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை இப்பொழுதுதான் ஒரு கூட்டத்தை முடித்து ஓடி வந்திருக்கிறேன். கர்த்தர் பேசுவார், ஆசீர்வதிப்பார். என்னை அழைத்து அன்போடு ஒவ்வொரு வாரமும் அழைக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர்.
0: ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே உங்களுடைய செய்திக்காக அநேக பேர் காத்திருக்கிறார்கள். காரணம் அவ்வளவு வல்லமையில செய்தி சிஸ்டர், உண்மையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொழுது அநேக பதிவு செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களோட சிஸ்டர் நீங்க வழி நடத்துக்கலாம். ஆமென்.
1: தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்தனை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கி ஓடி வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் ஒரு தசமபாக நேரமாக கர்த்தருக்காக கொடுக்கறீங்க. கர்த்தர் உங்களுக்காக நேரம் கொடுப்பார், உங்கள் சத்தத்தை செவி கொடுத்து கேட்பார். அதாவது தாவீது சொல்வார், உயரத்திலிருந்து அவர் தமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. அதுபோல உயரத்திலிருந்து கரத்தை நீட்ட வேண்டும் என்றால் நாமும் ஆண்டவருக்காக நேரம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை கொடுத்து ஓடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர். நேற்று கூட நான் என்னுடைய மீட்டிங்ஸ நம்முடைய சகோதரிகளுக்கு கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருமே இங்க வந்துருங்க, இங்க மீட்டிங் கேளுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே சங்கமம் வானொலிக்கு வந்துருங்க, அங்க மீட்டிங் நடத்தலாம் இன்னைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுனால எல்லாரும் வந்தாச்சு. கர்த்தர் சகோதரிகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர், நிறைய பேருடைய நினைவு, கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் சில நேரங்கள்ல பட்சபாதம் பார்க்கிறாரோ, எனக்கு நன்மை செய்வதே இல்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப துன்மார்க்கமா தான் இருக்கிறாங்க, ஆனாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை எல்லா விதத்திலும் நல்லா வைத்திருக்கிறார், என்னை மட்டும் ஏன் இப்படி வைத்திருக்கிறார், ஒருவேளை நான் பெண் என்று இப்படி வைத்திருக்கிறாரா, ஊழியம் தொடங்கி இருக்கிறேன் ஆனால் ஊழியத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்ல சகோதரி, நானும் போராடி பார்க்கிறேன் ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறேன் அந்த வியாபாரத்திலும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, என் வீட்டுல ஒரு கால் எடுத்து வச்சு அடுத்த கால் சறுக்குது சிஸ்டர், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி. ஆண்டவர் உயரத்தை வைத்தோ பணத்தை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ மேன்மையை வைத்தோ ஆண் என்றோ பெண் என்றோ உயர் ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி வேதத்தில் இருந்து ஒரு பெண்மணியை குறித்து தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன். புதிய சகோதரிகளுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்களேன், நீ தேவனுக்கு தெரிய வேண்டுமா மனிதனுக்கு தெரிய வேண்டுமா என்கிற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? நீ தேவனுக்கு தெரிய வேண்டுமா மனிதனுக்கு தெரிய வேண்டுமா? மனிதனுக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் இல்ல, ஆனா தேவனுக்கு தெரிந்தால் கர்த்தர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், உங்களை நீங்களே அற்பமா நினைச்சுக்காதீங்க, உங்க ஊழியத்தை அற்பமா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டை அற்பமா நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் நினைவில் வைக்கிற தேவனாக இருந்தார். பாருங்களே, வேதத்திலே லேயாள் அற்பமாக எண்ணப்படுவதை கர்த்தர் கண்டு என்று வசனம் சொல்கிறது. அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாக இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களே, அற்பமாக எண்ணப்படுகிறதை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிற தேவன் அல்ல. அப்படி வேதத்தில் இருந்து ஒரு பெண்மணியை குறித்து உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஊழியத்தின் பெண்களின் நிலை என்ன? ஆண்களின் நிலையும் தான் கேட்கிறேன், முக்கியமா பெண்களின் நிலை. எங்க போனாலும் இந்த இந்தியாவை பொறுத்தளவுல பெண்கள் அதிகமாய் பயன்படுத்தப்படுவதில்லை பாருங்களேன் ஊழியங்களிலே. வெளி தேசங்களில் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இங்கு பெண்களை வந்து ஆல்டர்ல ஏறி பேசுறதுக்கு யோசிப்பாங்க. பெண்கள் வந்து பேசக்கூடாது, அதற்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொன்னதை ஒரு காரணம் காட்டுவாங்க. ஆனால் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எதற்கு சொன்றார் என்பதை மிக ஆழமாக நான் பேச இருக்கிறேன். எதற்காக அந்த வார்த்தை பெண்கள் பேசக்கூடாது என்பதற்கு எதற்காக பேசினார் என்பது உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இந்திய தேசங்களில என்ன சொல்வாங்க, பெண்கள் சபை நடத்தக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்களேன். அது மட்டுமல்ல, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண் என்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று சொல்லுகிறார் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார், கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசத்தினாலே நம்ம யாரா, அவருடைய புத்திரர்களாம். புத்திரர்கள் என்பது பிள்ளைகள் என்கிற கேட்டகரியில வந்துடுறோம் பாருங்களேன். அவரை விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டாலே பிள்ளைகள். அப்ப நம்ம எல்லாரும் பட்சபாதத்திற்குரியவர்கள் அல்ல, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை யூதனென்றும் இல்லை கிரேக்கனென்றும் இல்லை, நாம் யார், அவருடைய பிள்ளைகள். ஒன்று. இரண்டாவது, கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிச்ச உடனே அவர் பிள்ளை ஆயிட்டமா, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறமா அவரை அப்படியே அணிந்து கொண்டிருக்கிறோமா. அடுத்து கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோமா, ஒன்றாயிருக்கிறோமா? மைக் ஆஃப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, சத்தம் டிஸ்டர்பன்ஸ். யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து முத சொன்னேன், புத்திரரா இருக்கிறீங்க, அவரை விசுவாசிச்சா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து நீங்க யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனனும் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு எப்படி இருக்கிறீங்க, ஒன்னா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவே சொன்னதுக்கு அப்புறமா பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தைரியமாய் பிரசங்கிக்கலாம், நீங்க தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். தைரியமா யாருங்க, மனுஷன் யாருங்க, கர்த்தரே சொல்லிட்டார், நீ எனக்குள்ள ஒண்ணு, என் புத்திரர் என் குமாரத்தி, என்னை தரித்திருக்கிற நீ ஒன்றா இருக்கிற, நீ சுதந்திரவாளியாக இருக்கிறார். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தின்படியே நீ சுதந்திரவாளி எனக்கு என்று சொல்லிவிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் மாறியிருக்கும். என்ன சந்தேகம், இனி யார் பேசினாலும் நான் அவருடைய புத்திரரா இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்று அவரை தரிச்சிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறேன், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், நான் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், கர்த்தருக்காக உழைப்பேன், கர்த்தருக்காக நிற்பேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் முடிவு பரியந்தம் கூட நின்னது யாரு தெரியுமா, சீசர்கள் கூட இயேசுவை பிடிச்ச உடனே ஓடி போயிட்டாங்க, கூடவே கடைசி வர்ற மரணம் பரியந்தம் அவர் இறந்த பிறகு அவர் மேல அன்பு காட்டி கலரையில் வந்து அழுதது யார் தெரியுமா, பெண்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் கடைசி சிலுவையின் கடைசி பரியந்தம் நின்னாங்க. நின்னதுக்கு அப்புறமா கூட ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐயா பிரதர் அங்கிள் அண்ட் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு மனிதன் மரித்ததுக்கு அப்புறமா 2 நாள் தான், அதுக்கு அப்புறம் அட்ரஸே இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமா கல்லறையிலே போய் பார்த்தவர்கள் பெண்கள் தான். மரித்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க போன மகதலேனா மரியாள் அங்கு இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்ன உடனே அழுகிறாள், துடிக்கிறார், இங்க இயேசுவ காணல, இங்க இயேசுவ காணலன்னு அழுது அழுது துடிக்கிறார். தோட்டக்காரனை போல காட்சியளித்த ஆண்டவர் அவளுடைய அழுகையை பார்க்க சகிக்க முடியாம மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி மரியாளே? ஏன்னா அழுகையை பார்த்து கொண்டு இயேசு அப்படியே நின்று விடுகிறவர் அல்ல, மனிதனை போல அழுகையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, மனிதனை போல நீ அழுது கொண்டே இரு என்று விட்டு விட்டு கடந்து போகிறவர் அல்ல. மரியாள் அழுதவுடனே தாங்க முடியல, உயிரோட வந்த இயேசு கிறிஸ்து மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். உன்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அவ மரித்த இயேசு கிறிஸ்துக்காகத்தான் அழுதா, மரித்த இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு தான் கல்லறைக்கு வந்தா. ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? முதல் முதலாக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து அவளுக்கு தோற்றம் அளிக்கிறார். உயிர்த்த இயேசு கிறிஸ்து, நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவள் மரித்தவரை தேடி அழுகிறாள், அவர் உயிர்த்தவராக உயிரோடு பார்த்துக்க மக்களை சொல்லி வந்திருக்கிறார். பாருங்களேன், உங்க வாழ்க்கையில செத்து போன ஒவ்வொரு காரியங்களும் உயிரோடு வர வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்களேன், ஒரு நாளைக்கு பின்பற்றி விட்டு 9 நாளைக்கு விட்டுட்டு போறதுக்கல்ல, தினந்தோறும் கிறிஸ்துவை பின்பற்றும் அனுபவம் வரணும். இனிமே பெண்கள் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஊழியம் செய்யக்கூடாது சிஸ்டர், நான் பேசக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு. பவுல் வந்து அந்த காலத்தில் அந்த சபையில இருந்த பெண்கள் அதிக பிரசங்கித்தனமாக அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆண்களை பேச விடாமல் தர்க்கம் செய்து கொண்டே இருந்தார்கள். எனவே சொன்னார், நீ வீட்டில் போய் உன் கணவனிடம் விசாரித்துக் கொள், இங்கே அமைதியாக பேசாமல் இரு என்று சொன்னார். அதை மாற்றி பிரசங்கிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்களேன், இப்ப ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும், தைரியமா பிரசங்கம் பண்ணுவீங்க தானே, தனியா இயேசு கிறிஸ்துவை சொல்லுவீங்க தானுமே, சிங்க குட்டிகளை போல சிங்க பெண்களை போல ஆண்டவரே நான் உண்மை குறித்து எல்லாரிடமும் பறைசாற்றுவேன், எந்த தடைகள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். இங்க ஓடி வந்திருக்கு, இங்க பாத்தீங்களா, கர்த்தர் உங்களை இன்று ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். இந்த பெண்களுக்காக பேசிட்டு தான் ஜெபமே ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஜெபிச்சிடலாமா? ஜெபிச்சுட்டு தொடங்கலாமா? கண்களை மூடலாம். ஆரம்ப ஜபம், ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த சங்கமம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே, இந்த வானொலி நிகழ்ச்சி மூலம் அநேகமாயிரம் ஜனங்களை கர்த்தருக்காக நீர் ஆதாயம் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்கிற வார்த்தையின்படி நீ இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் மீண்டும் கொடுப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். மனசளவுல உடைக்கப்பட்டு வெளியிலே சிரித்து கொண்டு நான் என்ன செய்வேன், என் எதிர்காலம் என்ன ஆகும், கேள்விக்குறி ஆகுமா என்கிற ஒரு கேள்வி மனதுக்குள்ளே இருக்கிறது. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், உயிருள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமது பிள்ளையின் ஊழியத்தை வலதுபுறமாய் இடதுபுறமாய் பெருக்கமடைய செய்வதற்காக நன்றி. இதுவல்ல ஆசீர்வாதம், வரும் காலங்களிலே ஒரு விருத்தியையும் ஒரு விஸ்தாரத்தையும் பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். மறைந்திருந்த உன்னுடைய ஊழியத்தை கர்த்தே வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு காண்பிப்பார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி, கோடான கோடி நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரின் உடைந்த எலும்புகளை தேவன் சரி செய்வதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் பேசும், நீர் பேசின இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நன்மை செய்ய தொடங்கி விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட ஊழியம் செய்தவர்கள் யார் என்று சொல்லுங்க. அதிகமாய் பெண்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே சிலுவையின் மரண பரியந்தம் அவரோடு கூட இருந்த பெண் சீஷிகள் ஊழியர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து கூடவே ஊழியம் செய்யலாம் என்று ஆண்டவர் அனுமதித்து சீஷிகளை வைத்திருந்தாரே, பின்பு யார் சொல்லுகிறார் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று? அது மட்டுமல்ல, ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்களேன், லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்கான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்களாம். யாருடனே இருந்தார்களாம்? இயேசு கிறிஸ்துவோடு ஆஸ்திகளால் ஊழியம் செய்தும் மற்றபடி ஊழியம் செய்தவர்களும் அநேக ஸ்திரீகள் அவரோடே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்னைக்கு உங்க தாழ்வு மனப்பான்மை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவோட பெண் சீஷிகள் இருந்து ஊழியம் செய்த போது நானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்கிற ஒரு இடத்திற்கு இந்த நாளிலே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதாகமத்துல ஒரு பெண் இருக்கிறா பாருங்களேன், இவளுடைய கணவன் பெயரு திக்வா மகன் சல்லூன், வஸ்திர சாலை மேற்பார்வையாளராக இருக்கிறார். யாரு? வஸ்திர சாலையின் மேற்பார்வையாளராக இருக்கிறார். வஸ்திர சாலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரச மாளிகையில உடுத்தும் ஆடைகளுக்கு பொறுப்பாளி என்று சொல்லலாம். அதை கவனிக்க ஒரு மேஸ்திரி, கண்காணிப்பாளர், காவலாளி என்று சொல்லலாம். அதாவது ராஜாக்கள் எப்படியெல்லாம் உடை போடுகிறார்கள் என்று பார்க்கும் ஒரு பொறுப்பாளர். திக்குவா மகன் சல்லூம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், இப்படிப்பட்டவருக்கு ஒரு மனைவி இருக்கிறார். இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இரண்டாம் நிலையிலே குடியிருக்கிறார்கள். செகண்ட் குவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி வைஸா பிரிச்சிருவாங்க. பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இந்த இடம், சின்ன சின்ன ஊழியர்களுக்கு இந்த இடம்னு சொல்லி. இப்போ வஸ்திர சாலையிலே மேற்பார்வையாளராக இருக்கிற இந்த திக்வா மகன் சல்லூமோடம் வீடு எங்க இருக்கு அப்படின்னா, இரண்டாம் நிலையில இருக்கு. செகண்ட் குவார்டர் ஆஃப் ஜெருசலேம், இரண்டாம் நிலையிலே இருக்கிறது. இந்த இரண்டாம் நிலையிலே இருக்கிற இடத்துல இவனும் இவளுடைய மனைவியும் வசித்து வருகிறாங்க. இந்த மனைவி பெயரு உல்தாள் தீர்க்கதரிசி. என்ன பேரு? உல்தாள் தீர்க்கதரிசி. யோசியா காலங்கள்ல 2 22 அட்டக்கடியார், அதை எடுக்கலாம். 2 22 அதாவது 1 நீங்க பாத்தீங்க, 4 பாத்தீங்க அப்படின்னா, யோசியா ராஜா அந்த ஆலயத்தை செப்பனிட விரும்புகிறார். அப்படின்னா சீர்படுத்த விரும்புகிறார். இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாமோ இருந்தது. இவர் வந்து 8 ராஜாவாகிறாரு. 2 22:1 2 பாச்சீங்க பாத்து, அதாவது சாரி 2 யாராவது வாசிக்கிறீங்களா சிஸ்டர் எஸ்து?
2: அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான்.
1: வாசிங்க.
2: ராஜாவாகிய யோசியாவின் 18 ராஜா மெசுலாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தர் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவின் இடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து.
1: போது சிஸ்டர், அதாவது ஆலயத்தில் உள்ள பணத்தை எல்லாம் கணக்கு பார்த்து ஆலயத்திற்காகவே அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும், செப்பனிட செலவு செய்ய வேண்டும் என்று யோசியா ராஜா விரும்புகிறார். ஆலய பணம் எங்க போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும். கர்த்தருக்காக தான் செலவிடப்படணும். கணக்கு போட்டு கர்த்தருக்காகத்தான் அதை செய்ய வேண்டும். ஆலய பணத்தை செப்பனிடுவதற்காக செலவு செய்ய வேண்டும். இப்ப கணக்கு பார்த்து இவர்களை எல்லாம் அனுப்பி ஆலயத்தை சுத்தம் செய்ய அனுப்புகிறார். ஆலயத்தை சுத்தம் செய்யும் போது அங்கு ஒரு காரியம் கிடைக்கிறது. அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஒரு சுருள் கிடைக்கிறது. 2 22:11 ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இந்த எருசலேமுக்கு என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவம் அக்கிரமம் பெருகிவிட்டது, அதனால எப்படி அது அழிந்து போகும் என்பதை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அந்த சுருளிலே இருக்கிறது. அந்த சுருளை பார்த்த உடனேயே ராஜாவுக்கு உள்ளமெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. நமக்கெல்லாம் நிறைய எச்சரிப்பின் சத்தம் வரும், கர்த்தர் பேசுவார், நிறைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார், ஆனால் காதுதான் சில நேரம் செவிட்டு விரியன்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்களே, சாத்தான் நல்ல வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு செவிகளை அடைத்து வைத்திருக்கிறான். பாருங்களே, அப்படித்தான் இங்கேயும் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அந்த சுருள என்ன சொல்லுது? இந்த தேசத்திற்கு என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களே, இத கேட்ட உடனே ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறார். நாமும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்பு வரும்போது, வஸ்திரங்களை அல்ல இதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்திலே சரண்டர் ஆக வேண்டும். பாருங்களே, அவன் வஸ்திரங்களை கிழித்து அழுதது போல நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, எச்சரிப்பின் சத்தம் வரும்போது, வழி இதுவே என்கிற சத்தம் வரும்போது, உன் வழியை மாற்றிக்கொள் என்கிற சத்தம் வரும்போது, நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கும் போது செவியை அடைத்து வைக்காமல் ராஜா வஸ்திரத்தை கிழித்து அழுதது போல நீங்களும் மனம் கசந்து மனதை கிழித்து அழும்போது தேவ வல்லமையும் மீட்பும் ரட்சிப்பும் உங்க வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இப்போ அழுகிறாரு, அழுதுட்டு கட்டளை போடுறாரு. ரெண்டு ராஜாக்கள் 22:12 வசனம் என்ன கட்டளை தெரியுமா? ராஜாவோட முக்கியமான 5 பிரதிநிதிகள், அந்த 5 பிரதிநிதிகளும் போய் விசாரித்துட்டு வரணும். யார்கிட்ட விசாரிக்கணும் தெரியுமா? தீர்க்கதரிசிகள்கிட்ட விசாரிக்க வேண்டும். யார்கிட்ட விசாரிக்க வேண்டும்? இதற்கப்புறம் என்ன ஆகும்னு உடனே அவருக்கு ஆண்டவருடைய பயம். நம்ம தேசம் அழிக்கப்பட்டிருமே, ஆண்டவர் சொல்லியிருக்காரே, சுருள் இப்படி சொல்லுகிறதே, தீர்க்க தரிசன நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறதே, இதற்காக எனக்கு இப்பொழுது தீர்க்கதரிசி வந்தே ஆக வேண்டும், தீர்க்கதரிசியின் சத்தத்தை நான் கேட்டே ஆக வேண்டும், தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டே ஆக வேண்டும். 5 பேர் புறப்படுறாங்க. 2 ராஜாக்கள் 22:12 பாத்தீங்கன்னா, ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும், சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும், மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும், சம்பிரதியாகிய சாப்பானுக்கும், ராஜாவின் ஊழியக்காரனா அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலங்கள்ல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்துல பிரபலமானவர்கள் வாழ்ந்தார்கள், அதாவது பிரபலமான தீர்க்கதரிசிகள். முக்கியமாக சொல்ல வேண்டும்னா எரேமியா தீர்க்கதரிசி தான் ஹை, பெரிய தீர்க்கதரிசி, மாபெரும் தீர்க்கதரிசி. அவர் காலத்துல, யோசியா காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி எரேமியா. அவர் இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார், செப்பனியா, அதற்கு அடுத்த கேட்டகரி செப்பனியா இருக்கிறார், நாகும் இருக்கிறாங்க, ஆபுகுக், இவங்கெல்லாம் சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள். நல்ல டாப் மோஸ்ட் தீர்க்கதரிசி யாருன்னா எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எரேமியாட்ட கேட்கணும். உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளும் பாடுகளும், சகிக்க முடியாத ஒரு பெரிய போராட்டமும், இந்த ராஜாவை போல மனம் கசந்து அழுகிற ஒரு போராட்டமும் வரும்போது நேரடியா பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியாட்ட போவீங்களா, மற்ற சின்ன தீர்க்கதரிசிகள்கிட்ட போவீங்களா?
3: பெரிய
1: தீர்க்கதரிசிட்டதான் பாருங்களேன், அவங்களே என்ன சொல்றாங்க பாருங்க, பெரிய தீர்க்கதரிசிட்டதான் போவீங்க பாருங்களேன். அப்ப உங்களுக்கு கூட சின்ன தீர்க்கதரிசிகள் பிடிக்கவில்லை, சின்ன ஊழியக்காரங்க பிடிக்கவில்லை, பாவமாய் ஊழியம் செய்கிறவர்கள் பிடிக்கவில்லை. ஒண்ணு கேட்கிறேன் நானு, இந்த சின்ன தீர்க்கதரிசிட்டையும் எரேமியாட்ட இருக்கிற தீர்க்கதரிசனம் சொல்ல ஆவியானவரும் ஒரே ஆவியானவர், அது தெரியுமா? கேட்டகரி தாங்க வேற, ஊழியங்கள் தான் வேற, ஆனால் அழைத்தவர் ஒருவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், ஆவியானவர் ஒருவர் தான். எடுத்த உடனே எரேமியாட்ட போவேன்னு சொல்றீங்களே, நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பாருங்களேன், எடுத்த உடனே பெரிய தீர்க்கதரிசியை நாடுவது, பெரிய ஊழியர்களை நாடுவது. நான் கேட்டேன், ஆண்டவர் உங்களை பார்க்கணுமா மனுஷன் உங்களை பார்க்கணுமான்னு கேட்டேன். ஆண்டவர் தான் உங்களை பார்க்கணும். இந்த ஐந்து பேரும் ராஜா சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசியை போய் சந்தித்து, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அவர் தான், அவரை போய் சந்தித்து என்ன நடக்கும் என்று கேட்டு வா என்று சொல்லவில்லை. நீங்கள் போய் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அனுப்புகிறார். ஆண்டவர் இவங்க ஐந்து பேரை எங்க கொண்டு போனார் தெரியுமா? எங்க கொண்டு போனாரு? இரண்டாம் அதிகாரம் 13வது வசனம், யாராவது வாசிங்க சகோதரி.
2: கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகீக்காமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்காவின் மகனான சல்லோம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்தால் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள்.
1: எங்க குடியிருந்தாளாம்? எங்க குடியிருந்தாளாம்? இரண்டாம் வகுப்பிலே குடியிருக்கிறார். சாதாரண வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனோட மனைவி. எங்கையாவது கிறிஸ்தவர்கள்ட்ட கேக்குறேன், இந்த உள்தாள் தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியுமா? நமக்கே தெரியாதுங்க, நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும் போது இவள் வேதத்திலே இடம் பிடித்திருக்கிறாள். அதான் நான் கேட்டேன் ஆரம்பத்துல, நம் முகத்தோற்றத்தை வச்சு, அழக வச்சு, மேன்மையை வைத்து, ஊழியர்களின் உயர்வை வைத்து, ஊழியர்களின் ஸ்தாபனங்களை வைத்து, ஊழியர்களின் பெருக்கத்தை வைத்து மனிதர்கள் வேணாலும் கணக்கு போடலாங்க, ஆனால் ஆண்டவர் கணக்கு வேற, ஆவியானவர் ஒன்றானவர். ஏதோ ஒரு மூலையில எரேமியா பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார், செப்பனியா இருக்கிறார், நாகும் இருக்கிறார். இப்படி இருக்கும் போது ஒரு பெண் இரண்டாம் நிலையிலே வகுப்பிலே குடியிருக்கிற ஒரு வஸ்திரசாலை மேஸ்திரியோட மனைவி கிட்ட போய் ராஜா எங்களை அனுப்பினார் என்று சொல்லும் போது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, என்னையவா ஆண்டவர் அடையாளம் காட்டினாரு எனக்கு. அதாவது ராஜ சமூகத்திலிருந்து ஐந்து பேரும் பிரபல்யமானவர்கள் பாருங்களேன். அதாவது பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க தான், அந்த வேலையில இருக்கிறவங்க தான் அங்க போயிருக்கிறாங்க. அவர்கள் ராஜா இப்படி சொல்லி அனுப்பினார், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுனா, இப்பொழுது இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் ராஜாவுக்கு ஆதரவா தான் சொல்லுவாங்க. ராஜாவுக்கு எதிர்ப்பா சொன்னா தலை காணாமல் போய்விடும். ஆனால் இவளோ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கரெக்டா பயப்படாம தேவனுடைய வார்த்தைய கண்ணீர் கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லுகிறாள். இந்த ராஜா உயிரோடு இருக்கும் வரை இந்த தேசம் சீர்படும். இந்த ராஜா மரித்த பின்பு இந்த தேசத்தை நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராஜாட்ட போய் சொல்லு. எப்படி? ஓ ராஜாட்ட போய் நீ சொல்லு. வாசிக்கலாமே யாராவது? அது மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன்.
2: அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடம் நீங்கள் போய் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கும் உங்களை அனுப்பின
1: யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து போட்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறைக்கு சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் ராஜாவுக்கு சொன்னார்கள். எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு பயம் இல்ல. ஒரு பெண் தீர்க்கதரிசி, அதுவும் ராஜாவுக்கு வேலை செய்யற வேலைக்காரனோட மனைவி, இரண்டாவது நிலையில இருக்கிறவா. நம்ம ஊர்ல இந்தியாவில எல்லாம் இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து இதை கேட்டு அனுப்பி இருந்தா தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனத்தையே மாத்திருவாங்க. பாருங்களேன், தீர்க்க தரிசனத்தையே மாத்திருவாங்க. ஏன்னா பயம், முகத்தாட்சண்யம். முகத்தாட்சண்யத்திற்காக அவர்களை, அதாவது சமாதானப்படுத்துவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்பொழுது நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்க. பொய் தீர்க்கதரிசிகள் தங்கள் மனதில் இருக்கிற இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. பாருங்களே, முகத்தாட்சண்யத்திற்காக பேசும் தீர்க்கதரிசிகள் இவ்வளவு பெண்ணாக இருந்தாலும், வஸ்திர சாலையின் வேலை விசாரிப்புக்காரனாக மனைவியாக இருந்தாலும், ராஜாட்ட போய் சொல்லு. ராஜா இருக்கிறவரை ராஜா மனச உடைச்சு அழுந்ததுனால, மனதை கிழித்து இறங்கி அழுதனால அவர் இருக்கும் வரை ஒன்றும் நடக்காது. அதற்கப்புறமா இந்த தேசத்திற்கு வரும், நியாயத்துக்கு வரும் என்று உன் ராஜாவுக்கு போய் சொல். என்ன ஒரு தைரியம். ஏதோ ஒரு மூலையில இருந்தவங்க உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க எந்த தீர்க்க தரிசியை நாடுவீங்கன்னு கேட்டேன், உடனே எரேமியான்னு சொன்னீங்க. உலகம் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. பாருங்களேன், சின்ன ஊழியர்களை மதிப்பதில்ல, சின்ன சின்ன காரியங்களை டிராக்ஸ் கொடுக்கறவங்களை மதிக்கிறதில்ல, சின்ன சின்ன ஊழியத்தை இப்போதுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களை என்கரேஜ் பண்றதில்ல. பாருங்களேன், அவர்கள் ஊழியங்களுக்காக திறப்பிலே நிற்பதில்ல, ஜெபிப்பதில்ல, ஆதரவு கொடுப்பதில்ல, கரம் நீட்டுவதில்ல, எதுவுமே செய்வதில்ல. ஆனால் எல்லோரும் எங்கே ஓடுகிறார்கள்? பெரிய பெரிய ஸ்தாபனங்களையும் பெரிய பெரிய ஊழியர்களையும் நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் பெருத்தவர்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தரிசனத்தோடும் உண்மையோடும் ஊழியம் செய்கிற கூட்டம் ரொம்ப குறைவா இருக்குது. பாருங்களேன், இந்த ரேடியோவை குறித்து நான் மிக பெருமைப்படுகிறேன், மிக மிக பெருமைப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஆத்தும தாகம், ராத்திரி பகலாக கர்த்தருக்காக ஒலிபரப்பிக் கொண்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக எல்லா தேசங்களிலும் சுவிசேஷம் கடைசி நாட்களிலே போக வேண்டும் என்பதற்காக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் போன் செய்து அழைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோவுக்காக ஜெபிப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்கிற வார்த்தையை வாக்காக கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம், எதையும் நோக்காத ஊழியம். ஆண்டவர் சொன்னார், நான் இலவசமா கொடுத்த இலவசமா கொடுன்னு. யாருங்க இலவசமா கொடுக்கிறது? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று சொன்னார். நிறைய பேர் சத்தியத்தை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம். பாருங்களேன், வேதனைக்குரிய விஷயம். இந்த காலகட்டங்களிலே உள்தாள் தீர்க்க தரிசியை போல நிறைய தீர்க்க தரிசிகள் உண்டு, நிறைய ஊழியங்கள் உண்டு. இன்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒருவேளை இந்த ரேடியோவுக்கு கூட இருக்கலாம். இந்த உள்தாள் தீர்க்க தரிசியை போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எப்படி? அதாவது ராஜ சமூகத்திலே இருந்து கிளம்பி போய் எரேமியாவை பார்க்கவில்லை, செப்பனியாவை பார்க்கவில்லை, நாகூமை பார்க்கவில்லை, உள்தாளை பார்க்க ஒரு கூட்டம் போனது மாதிரி. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், என்ன வீட்டுல இருந்தாலும், நீங்க இரண்டாம் நிலையிலேயோ முதல் நிலையிலேயோ ஜீரோவில கூட இருந்தாலும், உங்களுக்கு ஸ்தாபனம் இல்லாமல் போனாலும், உங்களுக்கு பிரயர்சல் இல்லாமல் போனாலும், கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் உங்களை. அவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால், நீங்க எந்த நிலைமையில் இருந்தும் கர்த்தரை சொல்லுகிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்காக உழைக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகும். பிரியமானவர்களே, இந்த நாளில ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும். உள்தாள் தீர்க்கதரிசி சொன்னாங்க தெரியுமா, இந்த ஸ்தலத்துக்கு பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன்னை விண்ணப்பத்தை கேட்டேன். உங்க விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வளவு நாட்கள் என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, என் ஊழியம் அற்பமாக இருக்கிறது, என் வீடு அற்பமாக இருக்கிறது, என் தொழில் அற்பமாக இருக்கிறது, என்னை பார்க்கிறவர்களெல்லாம் நீ தொடர்றதெல்லாம் ஒன்றுமே சரிவராமல் போகிறதே என்று கேள்வியோடு கேள்வி கேட்கிறாங்க. என் வாழ்க்கையை அற்பமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு உண்மையாக நின்றால், எல்லா நேரத்திலும் கர்த்தரை பின்தொடர்ந்தால், ஆண்டவர் மரித்த பொழுதும் மகதலேனா மரியாள் எப்படி பின்தொடர்ந்து உயிர்த்த இயேசுவை பார்த்தாலோ அதே போல விடாமல் நீ பின்தொடர வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்க மக்களே, எங்க போச்சு உங்க அன்பு? சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போயிடுறீங்களே, சின்ன சின்ன வேதனைகள் தாழ்மைகள் வந்தாலும் கவலையோடு ஆண்டவரை விட்டுட்டு விரலை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுறீங்களே. மகதலேனா மரியாளை போல விடாமல் அவரை பின்பற்றும் பொழுது, இந்த யோசியா ராஜாவை போல கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வருது. நீங்க சின்ன சின்ன காரியங்களை விட முடியாமல் இருக்கலாம், இதை எப்படி விடுவதென்று தெரியவில்லை, இது என்னை ரொம்ப தாழ்மைப்படுத்துகிறது, என்னை டாமினேட் செய்கிறது, இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளிவர ஆசைப்படுகிறேன், முடியவே இல்லை. இன்று அந்த யோசியா எப்படி தன் அதாவது வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தானோ, அதே போல யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க விரும்புகிறார், உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார், உங்களை வெளியே காட்ட விரும்புகிறார், உங்கள் ஊழியத்தின் மேன்மையை காட்ட விரும்புகிறார், உங்கள் ஊழியத்தை விரிவாக்க விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை விரிவாக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. மெய் ஸ்தோத்தரிக்கிறேன், மெய் துதிக்கிறேன், மெய் வாழ்த்துகிறேன், மெய் வணங்குகிறோம் ராஜா. ஆவியானவரே, நீ பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும். உள்தாள் ஏதோ இரண்டாவது நிலையில இருந்தவளுக்கு ஒரு ராஜாவின் பிரதிநிதிகள் போய் அவரை சந்திக்கும் போது அவள் எப்படி தைரியமாய் நின்றாளோ, அதே போல என் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் கர்த்தருக்கு தைரியமாய் நிற்காமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போய் பயந்தாங்கோழியாக வாழுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த உள்தாள் தீர்க்க தரிசியை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று எந்த சமூகத்துக்கும் அவள் பயப்படாமல் நின்றது போல தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்ய, பெண்கள் வெளியே போய் பிரசங்கம் செய்ய என் தேவனே நீ உதவி செய்யும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், இந்த ரேடியோ எல்லாம் கர்த்தர் விஸ்தாரமாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து கர்த்தருடைய சமூகத்தில இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாங்களோ, இவங்க வாழ்க்கையில தேவன் ஒரு மாறுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை தேவன் சீக்கிரத்திலே வெளியே கொண்டு வருவார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. நீ நினைத்திராத காரியத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உன் குடும்பத்தின் மத்தியிலே தலை குனிந்து ஏளனப்படுகிற உன்னை தேவன் உயர்ந்த இடத்திலே வைத்து உன் குடும்பத்தாருக்கு வெட்கத்தை உடுத்தும் நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்கு, அதற்காக நன்றி. ஆவியானவரே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வருவதற்காக நன்றி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. உன் விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறது. நீ பயந்த காரியம் நடக்காது என்று மறுபடியும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். மனதாரன ஆசீர்வதிக்கிறேன் எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில்.
0: நன்றி சகோதரனை. ஒன்று நான் சொல்ல வேண்டும், உங்களுடைய செய்தியை இத்தனை தேசங்கள் கேட்டிருப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். எக்ஸஸ் ரேடியோ, மோக்ஸ்லா ரேடியோ, தமிழ் ரேடியோ, ரேடியோ கார்டன், மோக்ஸ்லா தமிழ் ரேடியோ, ரேடியோ கார்டன், தெலுங்கு ரேடியோ, சவுத் ரேடியோ, அப்பிள் ஃபோன், 92 92.
1: என்னோட போன் நம்பர் மட்டும் நான் சொல்லிரட்டுமா?
0: சொல்லிருங்க.
1: அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நான் இந்திய தேசத்தில் இருந்து பேசுகிறேன். என்னுடைய பெயர் ஹெப்சி டேவிட். ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் முகநூலில் இணைந்து கொள்ள விரும்பினால் நிறைய தேவனுடைய செய்திகளின் தொகுப்பு அதிலே இருக்கிறது. ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பேஜ் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம். ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பேஜ் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம். அல்லது யூடியூப்ல நீங்க பார்க்கணும்னா ஈகிள்ஸ்விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க விரும்பினால் இந்திய கோட் +91 7 33 90 2 9 4 +91 7 33 90 2 9 4.
0: இந்த செய்தியை அதிகமாக சகோதரிமார்க்குத்தான் அதிகம் தொற்று இருக்கும். அருமையான ஒரு செய்தி. சகோதரிமார்கள் இன்றைக்கு உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. அன்றைய சோர்வைக்க கொண்டு வந்து உங்களுடைய சகோதரிமார்கள் உச்ச கட்டத்திலே கொண்டு வந்திருக்கீங்க. வேத தியானத்தின்படி, வேத வார்த்தையின்படி நல்ல செய்தியை கொடுத்தீர்கள். இதுக்கு சகோதரிமார் தான் பதில் சொல்லணும். சகோதரிமார் உங்களுக்கு யாராவது சாட்சி சொல்ல விடா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லலாம். இந்த செய்தி தொட்ட சகோதரிமார் சொல்லுங்க. பயமில்லாம சொல்லுங்க.
1: சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண்ணா இருக்கிறவங்களாலையும் ஊழியம் செய்ய முடியுமான்றதுக்கு அருமையான உதாரணம் இரண்டாம் நிலையில உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தால் அவங்களை எவ்வளவு வல்லமே எடுத்து பயன்படுத்துவாருன்னு இந்த தேவ செய்தி மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவர் எனக்காகவும் இந்த ஊழியத்துல பேசியிருக்கார். கர்த்தர் நாமத்துக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூமா.
1: கர்த்தர் நாம வாழ்த்தப்படுவதாக. நேரம் ரொம்ப கூடிருச்சுங்கிறதுல ஒன்னே ஒண்ணு விட்டுட்ட. என்ன அப்படின்னா, இதை ஏற்றுக்கொண்டு, அதாவது ராஜாட்ட போய் சொன்ன உடனே ராஜா இதை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை, 2 ராஜாக்கள் 23:2 எல்லாரும் ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்தார்கள். எப்படி ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்தார்கள், இதை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நேரமின்மை காரணமாக ரொம்ப வேகமாக போனா இதை சொல்லி சொல்றேன். நீங்களும் உடன்படிக்கை செய்யுங்க. அதாவது ஒரே ஒரு தீர்க்கதரிசியின் தைரியமான பேச்சு அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா உட்பட எல்லாரையும் கர்த்தருக்குள் கொண்டு வந்தது பாருங்க. ராஜா ஏற்கனவே மனது உடங்கி ஜெபம் பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்து ஆலயத்திற்கு போய் உடன்படிக்கை செய்து கொண்டார்களாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: செய்தி வல்லமையான செய்தி. உண்மையாகவே எனக்கும் தாவீதுக்கு அடுத்தது யோசியாவைத்தான் பிடிக்கும். அவர் அந்த கேட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இருதயத்தை கிழித்து கொண்டு, தன்னை தாழ்த்தி அவர் மனம் திரும்பி அந்த காரியம். உண்மையாவே இந்த செய்தி எனக்கு மட்டுமில்ல, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நம் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். வல்லமையான செய்தி. விதமாக நாங்களும் உணர்த்தப்படும் போது எங்களுடைய சந்ததிக்காக, எங்களுடைய தேசத்துக்காக மனம் திறந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். இந்நாளிலே இந்த செய்தியை வழங்கிய சிஸ்தரை தேவன் பல்மடங்காய் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தையும் பெருக பண்ணுவார்.
2: நல்லவர் சிஸ்டர். கர்த்தர் உங்களை அழைத்த உண்மையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் கொண்டு எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்கு முன்றி நான் முதலாவது நன்றி செலுத்துறேன். ஆமேன். அவது அபிஷேக ஊழியத்துல நான் எவ்வளவோ பங்குள்ளவளாக இருக்கவனும், நான் அதுக்கு தகுதி அற்றவன் இருந்தாலும் உங்களோட வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி அவர்கிட்ட இன்னும் தைரியமாக இருப்பதற்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னை கர்த்தர் தொட்டார். அதற்காக நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமையும் அவருக்கே உரியது. ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
0: சிஸ்டர் டோலி கல்கரி, முதல் சொன்ன சிஸ்டர் அருந்ததி டொரண்டோ. வேறு யாராவது?
5: ஹலோ பாஸ்டர், இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது, கொடுத்த சிஸ்டருக்கு என் வாழ்த்துக்கள்.
1: காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
4: இன்னொரு சிறிய சாட்சி, நான் இங்கே ஒரு ஃபியூனலுக்கு போக வேண்டி இருந்துச்சு எக்மிண்டனுக்கு, அது ஒரு 5-3 hours டிரைவிங் இருந்தாலும் நான் அதை பின்னுக்கு போட்டுட்டு உங்களோட வார்த்தையை கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி இப்ப புறப்பட்டு கொண்டு, இந்த வார்த்தையில எனக்கு ஒளியா ஜீவன் பெற்றதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மெய்யாவே கத்தரங்களே இலவசமாக கொடுத்த ஊழியக்காரர நாங்க கனம் பண்ணவனும், நாங்க உங்களை கனம்படுத்தி கத்தட மகிமைக்கு நீங்க இன்னும் அதிகமாக அவட ஊழியர் செய்வதற்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஜபித்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நன்றி சிஸ்டர்,
1: நன்றி.
0: மேகலாவா ஸ்ரீலங்கா? இப்ப சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி.
1: ஓ கல்கரி,
0: கல்கரி. உலக தேசம் முழுக்க கூட செய்தி போயிருக்கு சிஸ்டர், உலகம் உங்களை ஆசி வைத்திருக்கிறார். எனக்கே ஒரு ஆச்சரியமா, இத்தனை தேசங்கள் 92 ரேடியோ, நான் முதல் சொன்ன தவறு, 92 ரேடியோ உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கத்தருக்கு பயந்து நடுங்கி வார்த்தையை கொடுக்கும் பொழுது உலகத்துள்ள ரேடியோ அனைத்துமே தொடர்பு கொள்வார். அப்படியா கத்தர்
1: செய்வார்? கத்தர் உங்கள் ஊழியங்களையும் வர்த்திக்க செய்வார் பிரதர். தினம் நான் ஜெபிக்கிறேன் இதுக்காக, கத்தர் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த உள்தாள் தீர்க்கதரிசியை போல கத்தர் இன்னும் இந்த ஊழியங்களை வல்லமையாக பயன்படுத்துவார்.
6: கண்டிப்பா கர்த்தர் எங்களுக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறார் அம்மா மூலியமா. இந்த உள்தாள் திருக்கசே நான் 2வது முறை கேக்குறேன். முதல் முறை வந்து ரொம்ப இன்னைக்கு பேசுனது வித்தியாசமான முறையில அம்மா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நிறைய கருத்துகள், அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அப்ப நான் இந்த உடன்படிக்கை அம்மா பெண்கள் பெண்ணே எழும்பி பிரகாசி வந்தே உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நான் இந்த நேரத்துல நானே அதை பகிரங்கமா நான் சாட்சி கொடுக்கிறேன், பகிரங்கமா சாட்சி கொடுக்கிறேன். இணைந்திருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவள் நான் விசுவாசிக்கிறேன். அம்மா அருமையான இந்த செய்தி கொடுத்ததுக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவங்கள வந்து எங்களுக்கு கிஃப்டா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்கள எங்களை கரவலாடுகளை நடத்துற போல நடத்துறாங்க. என் தேவாதி தேவனுக்கு நன்றி, அவர் ஊழியம் பெருகட்டும். நன்றி, நன்றிங்கம்மா.
0: வேறு யாராவது இந்த வார்த்தை உங்களுக்கு தொட்டால் 2 வசனம் சொல்லுங்க, நான் முடிவு ஜீவத்தை எடுக்க போறோம்.
7: நான் எஸ்தர் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நானும் ஈகிள் ஸ்விங் மினிஸ்ட்ரீஸ்ல ஆண்டி கூட நெருங்கி பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆண்டியோட மெசேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா தோணுன விஷயம் என்னன்னா, நம்ம தைரியம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது ரொம்ப தைரியமா இருக்கணும். என்னென்ன சூழ்நிலைகளை வரும்போது அத கடவுளுக்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆண்டி ரொம்ப தேங்க்யூ, ஆண்டி பவர்ஃபுல்லான மெசேஜுக்காக ரொம்ப நன்றி.
1: God bless you da, God bless you da.
0: வேறு யாராவது செய்தியை தொட்ட சகோதரிமார்கள், இந்த செய்தியெல்லாம் சகோதரிமார் தான் சொல்லிட்டு இருக்கு, எங்களை அல்ல.
2: உள்தாள் தீர்க்க தரிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்க்க தரிசிய பத்தி மறுபடியும் நான் கேட்டிருக்கேன். அம்மா என ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இதுல என்ன தொடப்பட்டது என்னன்னா, எங்க பேசினாலும் யாரு அதை அசட்ட பண்ணினா கூட தைரியமா நிக்கணும். ஏன்னா ஆண்டவரே கட்டளை கொடுத்திருக்காங்க பெண்கள் பேசலாம். ஆண்டவர் கூடயே பெண்கள் இருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் உதாசீனப்படுத்தினாலும் அதை கேர் பண்ணாம தைரியமா நின்னு பேசணும். தீர்க்க தரிசன வரத்த கர்த்தர் கொடுத்திருக்காங்கன்னா முகத்தாட்சன்யம் பார்க்காம சொல்ல வேண்டியதை கர்த்தர் சொன்னதை கரெக்டா சொல்லணும். ரொம்ப அன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுமா. தீர்க்க தரிசன வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அநேக நாள் கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கீங்க, விண்ணப்பத்தை கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுமா. நன்றிமா, தேங்க்யூ.
1: கர்த்தர் மறுபடியுமாக என்று அவரது பேசினார். அந்த வார்த்தையை குறிச்சு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் சொல்லி, யாருக்குன்னு யாருக்குன்னு தெரியல நினைச்சே நீங்க சொல்லிட்டீங்க, நிச்சயமாய் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும்.
8: ஆமென், ஆமென்,
6: ஆமென்,
8: ஆமென். யாராவது சொல்ல விரும்புறீங்களா, அல்லது நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். 10 வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய டொரண்டோ பகுதியிலே பெண்களை மேடையிலே விட மாட்டார்கள். அது வேர்ஷிப்பாக இருந்தால் என்ன, அல்லது செய்தியாக இருந்தன, விசேடமாக செய்திக்கு விட மாட்டார்கள். ஆனால் அது அந்த காரியம் மாறிக்கொண்டு வருகிறது. நீங்கள் சொன்ன அந்த சிறிய தீர்க்கதரிசியை நான் இன்றைய முதல் தரமாக கேள்விப்படுறதுக்கு முன்னதாக
1: அவருடைய முதல் தரமாக கேட்டாங்க எங்க சகோதரிகளுக்கு, நான் சொல்லி தான் தெரிஞ்சது.
8: ஆமேன், ஆமேன். முதல் தரமாக கேள்விப்பட்டேன். இந்த சிறிய தீர்க்கதரிசி, நீங்கள் அந்த அடுக்குகளை சொன்னீர்கள், அரண்மனையின் அடுக்குகள் அருமையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறிய தீர்க்கதரிசியைப் போல எங்களுடைய ஊழியமும் பல வருடங்களாக இருட்டடிப்பு செய்து வந்தது. விசேடமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு வயது போன ஊழியர் வந்து பைபிள் வாசிப்பார், அவ்வளோதான் செய்வார். அவர் வேறு ஒரு சபையை சேர்ந்தவர். அவரை இங்கே போய் வாசிக்க வேண்டாம் என்று தடை விட்டார்கள். என்றால் அவர் ஒரு மூப்பராம், அதனாலே அவரை தடை செய்து விட்டார்கள். அதுக்கு பின்னதாக அவருக்கு வேறொரு ஊழியமும் இல்லை, அவர் இறந்து விட்டார். அதே போல் எங்களுடைய வானொலியிலே நீங்கள் யாராவது வந்து ஊழியம் செய்ய விரும்பினால் உங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது பாஸ்டர் மாவட்டம் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது மகேந்திரனோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் எப்பொழுதும் எல்லோருக்கும் திறந்திருக்கிறது. நாங்கள் இந்த ஊழியத்தை முன்னதாக சொன்னேன்னு தெரியவில்லை. நாங்கள் ஒரு மேடையாக வைத்திருக்கிறோம். நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் தொலைபேசியில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், வைபரில், ஐஎம்ஓ, டெலிகிராமில் கூட வரலாம், ஜூமிலும் வரலாம். நீங்கள் வந்து ஊழியங்களை கூச்சம் இல்லாமல் இதில் செய்ய முடியும். ஏனென்றால் எங்களுடைய ஊழியத்திலே கண் தெரியாதவர்கள் கூட வந்து முதல்ல பாடலுக்கு வருவார்கள், வந்து ஜெபம் பண்ணுவார்கள், இப்போ செய்திகளையும் கொடுக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். என்ன தாளந்து உங்களுக்கு இருக்கிறதோ அந்த தாளந்தை நீங்கள் டெவலப் பண்ண இணைந்து நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். எங்களுக்கு கூடாக நாங்கள் அதற்கான காரியங்களை உங்களுக்கு செய்து தருவோம். நிச்சயமாக நீங்கள் வேர்ஷிப் செய்ய விரும்பினால், பாடல் பாட விரும்பினால், அல்லது ஜெபம் பண்ண விரும்பினால், அல்லது செய்திகள் எடுத்து வர விரும்பினாலும் நாங்கள் அவற்றை, அல்லது துதி ஆராதனை நீங்கள் குரூப்பாக வந்து வானொலியிலே எங்களுடைய ஜூமை நீங்கள் பாவிக்க முடியும். அதற்கான சுழற்றுகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடன் இணைந்து இந்த நாளிலே தேவை செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். அருமையான தேவை செய்தி கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது பலருக்கு விழிப்புணர்வு வர கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் வந்து உற்சாகப்படுத்தி உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வானொலி 24 மணித்தியாலும் 2 வானொலியாக இருக்கிறது. சங்கமம் .com. இந்த ஐயா சொன்னது போல 92 ரேடியோக்கள் எங்களை இணைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த காலத்திலே எல்லாம் ஈஸி. அப்படியாக ரேடியோ கார்டன் அல்லது நெஹிமிஸ் பிளேயர், எக்ஸ் ரேடியோ, வரவர் விண்ணம் சவுத் ரேடியோ, அப்படி பல ரேடியோக்களுக்கு கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 92 நாளை பார்த்தேன், 92 ரேடியோக்களே கேட்கிறார்கள். நான் ஒரு பிஸ்னஸுக்கு போனேன், அங்கே அவர்களுடைய அந்த கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன்லே போய்கொண்டிருக்கிறது எந்தெந்த ரேடியோன்று அவர்கள் அதில் போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரேடியோவிலிருந்தும் ஒவ்வொரு காரியம் வரும். அவர்கள் கிறிஸ்டியன் அண்டில்லை, ஹிந்து அண்டில்லை, எல்லாவற்றையும் போட்டிருக்கிறார்கள். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். யார் யார் இருட்டடிப்பு செய்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு தரவராயிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல அந்த சிறிய தீர்க்கதரிசியை வெளிக்கொண்டு வந்த போல கத்தர் வேதாவத்தில் எழுதி கூட வைத்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சோதரன் மகேந்திரன்யா இதை ஒழுங்கு செய்து வழி நடத்துகிறார். நாங்கள் 7 நாளும் இந்த காரியங்களை செய்கிறோம். மகேந்திரன்யா மிகுந்த உற்சாகத்தோடு செய்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நன்றிகளையும் கூறுகிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு லிசனர்ஸுக்கும் நன்றிகளை கூறுகிறோம். நன்றிகளம்மா மகேந்திரன் ஐயா.
0: சங்கம வானொலியே ஊழியக்காரர் சகோதரனாருக்கு திறந்து விட்டுருக்கு, ஸ்டேஜ் விட்டுருக்கு, யாராவது வந்து பேசலாம். இந்த முதல் தடவை நான் கூட கேட்டேன், சகோதரி மாருக்கு சங்கமமானது திறந்திருக்கு. அருமையான ஜோ மனோம் உண்மையில. அது மட்டுமில்ல, உங்களுடைய செய்தி தொழிற்றே சில டிவியில கூட போயிருந்திருக்கு. அவர் தான் சொல்லு, டிவியில கூட போயிருக்கு. அப்படியாக நீங்க ரெண்டுக்கும் ஜெபித்து துதித்து பெண்களுக்காவது ஆண்டவர் கேட்டார், உங்களை வல்லமையா இன்றைக்கு வழிநடத்திருக்கிறார். அதுக்காக நான் சொல்றேன், சொல்லுங்க.
9: சாரி, இல்ல இல்ல, நீங்க முடிச்ச அப்புறம் நான் நன்றி சொல்றேன். நான் நீங்க சொல்லுங்க, முடிச்சு முடிச்சு முடிச்ச அப்புறம் நான் சொல்றேன். நன்றி. ஓகே, நன்றி எஸ்வே, நன்றி. நான் என்னன்னா சொல்ல வந்தேன், இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை பிரதர் லெஸ்லி

0: வானொலி காவன்றி நான் தினமும் ஜெபித்து அந்த இந்த வானொலி கூட்டத்தை நான் கர்த்தரின் இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறேன். மகேந்திரன் ஐயா கூட ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்குல 5-4 மணி கிளம்பி வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கொடுத்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி எங்களை இப்பொழுது வழி நடத்துகிற கிருபை மூலமாக முந்தி எனக்கு ஜெபிக்கே தெரியாது, ஜெபிக்க தெரியும் ஆனால் தமிழ்ல அப்படி ஜெபிக்கிறோம் கஷ்டம். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் ஐயா, இந்த ரெண்டு கூலியக்காரங்க அவங்க யாரும் என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நான் தப்பு விட்டாலும் அதை மன்னித்து மன்னித்தேன்னா என்ன, நான் தப்பு விடுறது தப்பு தான் இருந்தாலும் நான் புதுசாக இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதுல இருந்து என்னை பிலப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஜெபிக்கிறது தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, இந்த ஊழியங்களுக்கு நன்றி செலுத்தி, சிஸ்டர் உங்களோட ஊழியங்களுக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் கர்த்தர் நாமத்துக்கு மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி நன்றி. ஆமே, நீங்க கொடுத்த வார்த்தை மூலமா இப்ப எனக்கு பேலன் வந்துட்டு பேசுறது பாருங்க சிஸ்டர், ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டு விட்டுருவேன் முந்தி, இப்ப கர்த்தரே நடத்துறாரு. நன்றி சிஸ்டர், God bless you.
1: உங்களுடைய செய்தி சகோதரி மாதிரி நல்லா உற்சாகப்படுத்தி விட்டு செய்தி கொடுப்பார்கள், பாடுவார்கள், பயப்பட மாட்டார்கள். அந்த ஆவியாளர் வேறு யாரும் இருக்கா? நான் ஜோம் பண்ண போறேன், வேறு யாரா சாட்சி சொல்ல போறீங்களா? ஓகே, நான் முடிச்சது இருப்போம். ஆமா, அன்பான பரலோக தவப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த துதி வாச நாளே கத்தாவே நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, இன்றைய நாள் இந்த தேவ செய்தியை 92 நாடுகள் கேட்கும், ரேடியோக்கள் கேட்கும், நாடுகள் கேட்கும், ஐயா டெலிவிஷன்ல பார்க்கணும் கிருப செய்தியிலே சுவாமி, அந்த கிருபைக்க நன்றி ஆண்டவர். ஐயா இன்றைய நாள சுவாமி சகோதரமாரை உற்சாகப்படுத்தி, சகோதரமார்கள் பாடலாம், தேவ செய்தி கொடுக்கலாம், மேடை இருந்து கொடுக்கலாம், சபையில கொடுக்கலாம் என்று உற்சாகப்படுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா கலந்து கொண்ட சகோதரிமாருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஒரு அற்பத்தை நடத்தி விட்டு சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகள், தாளந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், டிவி ஸ்கிரீன்ல போட்ட பிள்ளைகள் அனைவரை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கல் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சங்கமாலையை நீ விஸ்தாரமாக பெரிதாக போயிரு சுவாமி, அந்த கிருபைக்கான இந்த நாளை செய்தி கொடுத்த சிஸ்டர் எம் சி தேவி நினைவு கூறுறோம். அந்த மகளுடைய செய்தியை கேட்ட ஆண்டவரே இந்த உலகமே ஒரு வெளுப்பதலை கொண்டு வர நீ கிருபை செய்து வந்து கொண்டிருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்கான தொடர்ந்து கடந்த ஒவ்வொரு ஆசிரியத்து வலியுறுத்த வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இப்போ நாங்க எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லா சகோதரிமார், உச்சாமா இருக்க சகோதரிமார் எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க, என் ஆத்மாவை சொல்லுவாங்க.
2: ஸ்தோத்ரம்.
3: ஊழியங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்த வராம நாங்கள் திரும்பமாக இன்னொரு ஒலிபரப்பிலே நேரடி ஒலிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பின் கரம், உங்களோட போக்கிலும் வரத்திலும் உங்களை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் போய்க்கிறோம். நன்றியம்மா, God bless. ஆமென்.
2: நன்றி நன்றி.
3: ஆமென்.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் அருமையான உபவாச நாளை குறித்து அந்த காரியங்களுக்குள் கடந்து சென்றோம்.
1: ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கப் போகிறோம்.

என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அந்த அக்கினியை நீ ஊற்றும் ஊற்றுமே, உந்தன் அக்கினியை நீ ஊற்றும் என்னை அக்கினி பிழம்பாய் மாற்றும், உந்தன் அக்கினியை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் சர்வ வல்லமையும் மகத்துவமும் மாட்சிமையும் பொருந்திய மகா பெரிய தேவன். யூத ராஜசிங்கமும் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுமானவர். நம் ஆடுனாய் தேவன் இணையற்றவர். அவரை போல யாரும் இல்லை. அவருக்கீடாக வேறெதுவும் இல்லை.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் த லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் என அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கமழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்.

கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே என்று சொல்லி அறிக்கை பண்ணலாமா? அவனுடைய புலம்பலை ஆனந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய துக்கத்தை அவன் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய

0: ら丸つ。
1: ダメ。俺らはチームマッチポーター。俺マーラーだわ。俺マーラーだわ。

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆகி சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

இருக்கிறார். எத்தனை வேளைகளில் மனுஷன் நம்மை கைவிட்ட நேரங்களில் எல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமே, நமக்கு இமீடியட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினாரே. நன்றி ஆண்டவரே.

கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in His own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: பரிசுத்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு எல்லாம் யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே,

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம்தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

வைப்பார். ஓ, நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளிலங்க? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடினோமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டி இருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தரது எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம்.

ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு கிறிஸ்து

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர். அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கப் போகிறோம். ஹலல்லேலூயா.

என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியை அறிந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போக ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.